0: ஆமீன். தேங்க்யூ சிஸ்டர் கிரேஸ். நன்றான ஒரு பாட்டை பாடினீர்கள். நல்ல வார்த்தைகள். என்னாலுமே துதிப்பாய் என்று சொல்லி பழைய பாட்டா இருந்தாலும் நல்ல வார்த்தைகள், நல்ல பாட்டு எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருந்தது. தேங்க்யூ. காட் பிளெஸ் யூ சிஸ்டர் கிரேஸ். அடுத்ததாக நாங்கள் சிஸ்டர் கிரேஸின் சிஸ்டர் அவருடைய சகோதரி அவரை நாங்கள் சிஸ்டர் அருந்ததி என்று சொல்லி அவரையும் நாங்கள் இப்பொழுது அரவழைப்போம். அவர் வந்து அடுத்த வார்த்தை எங்களுடன் வந்து பகிர்ந்து கொள்வார். சிஸ்டர் அருந்ததி வாருங்கள், வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless.
1: Praise the Lord sister. Mic on பண்ணுங்க அம்மா. Praise the Lord sister அருந்ததி. Mic on பண்ணுங்க அம்மா.
0: பாடலுக்கு
1: ஏதோ சம்திங் ஹேப்பன்.

0: Presto su Sarnovi.
1: Praise the Lord, praise the Lord.
0: Praise the Lord, பாருங்கள் பாருங்கள்.
1: ஓ, நான் மைக் ஆன் பண்ற நேரம் அது கட் ஆயிட்டது பிரதர். சாரி பிரதர், சாரி.
2: அருந்ததி வந்து கத்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you. உங்களோட சிஸ்டர் ரேஸும் வந்து பாட்டை பாடி சென்றார். இப்பொழுது நாங்கள் உங்களை அரவழைக்கிறோம். வந்து அடுத்த வார்த்தை கத்தர் கொடுத்த வார்த்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். God bless you.
1: Praise the Lord sister. கத்தர் உங்களை ஆசீர்வதிப்ப. உலக ரட்சகரும் மீட்பெருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கிறிஸ்துவின் சங்கமம் வானொலி நிகழ்ச்சி தேவ ஊழியர்கள் கேட்கிற நேயர்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவ செய்திக்கு முன்பதாக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பான தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளுகிற வேளையிலே அடியாளுக்கு கொடுத்த இந்த தருணத்துக்காய் துதிக்கிறேன் சுவாமி. ஆண்டவரே இந்த வானொலியானது ஆண்டவரே உலகம் எங்கும் உம்முடைய சத்தியத்தை பரப்புகிற இந்த பணியை செய்கிற இவர்கள் தேவ ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் பெலப்படுத்தி உம்முடைய ஆவியினால் நிறைத்து அபிஷேகித்து வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். குடும்பங்களை ஆசீர்வதிங்க சுவாமி. அத்தோடு கூட இன்றைய நாளிலே செய்தியை கேட்கிற ஒவ்வொரு நேர்களையும் ஆண்டவரை ஆசீர்வதித்து பலப்படுத்தும், அவர்களோடு பேசும், அடியாளை சிலுவைக்கு பின்னாக மறைத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே, ஆமேன் ஆமேன். இன்றைய நாளிலே நாங்கள் நேற்றைய தினத்திலே நாங்கள் மதர்ஸ் டே கொண்டாடினோம். நாளும் ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இங்கு இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு தாய்மார்களுக்காகவும் நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நாங்கள் தாய்மார்கள் பெண்கள் நாங்கள் கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு அற்புத படைப்பாகும். ஏனென்றால் நாங்கள் படைப்புகளை பார்க்கும் போது அங்கே தேவன் எல்லாவற்றையும் படைத்து ஆறாம் நாளிலே மனுஷனை உருவாக்கிய போது மனுஷன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று பார்த்து அங்கே அவர் பெண்ணை படைக்கிறார். அதன் பின்பு அவருடைய படைப்பெல்லாம் பூரணமாகுது. ஆகவே அவர் அங்கே கூறுகிறார், மிகவும் நல்லது, மிகவும் நன்று என்று அவர் அங்கே கூறுகிறதை பார்க்கிறோம். ஆகவே பெண்ணானவள் ஒரு குடும்பத்திலே இருக்கும் போது அது அந்த குடும்பம் பூரணப்பட்டதாக இருக்கிறது, அதாவது தாய். அதே போல படைப்பிலே கூட தேவன் அங்கே பெண்களைத்தான் அதிகமாக வேத ஆகமத்திலே முக்கியத்தப்படுத்துகிற பல நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே தாய்மார்களை பெற்ற நாங்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று கூறுகிறேன். அது மட்டும் இல்லாமல் ஜெபிக்கிற தாய்மார்கள் அதிகாலையில் எழுந்து நானும் பாக்கியம் பெற்றேன். என்னுடைய தாயார் அதிகாலையிலே 4:30 மணிக்கெல்லாம் எழும்பி பாடல் பாடி துதிப்பதை நான் பார்த்திருக்கிறேன். எப்பொழுதும் எனக்கு அந்த ஒரு போதும் மறவாத உண்மை பிதாவி இருக்கின்ற பாடலை கேட்கும் பொழுதெல்லாம் கிறிஸ்துவுக்குள் மறித்த என் தாயாருடைய ஞாபகம் இப்பொழுதும் வரும். உண்மையாகவே நான் பாக்கியம் பெற்றேன். அதே போல் நீங்கள் எல்லோரும் அதிகமானவர்கள் ஜெபிக்கிற தாய்மாரை பெற்ற நீங்கள் பாக்கியம் பெற்றவர்கள் என்று சொல்லுகிறேன். அந்த பாக்கியமே எனக்கு இல்லை. அந்த குடும்ப அதாவது நான் என்னுடைய மகனை இழந்து விட்டேன், எனக்கு பிள்ளை பேர் இல்லை என்று சொல்லி கவலைப்படுகிற உங்கள் யாவருக்கும் இன்றைக்கு நான் சொல்லுகிற நற்செய்தி, தேவன் உங்களை ஜெபிக்கிற தாய்மார்களாக மாற்ற முடியும். இந்த வேத புத்தகத்திலே பெண்கள் ஜெபத்தின் மூலமாக எத்தனையோ வெற்றியான வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். ஜெபத்தின் மூலமாக அநேகரை பிள்ளைகளாக சம்பாதித்துக் கொண்டார்கள். ஜெபத்தின் மூலமாக தேவன் அவர்களோடு கூட இருந்து 1000 தூதர்கள் கோடான கோடி தூதர்களோடு இருந்து அவர்களுக்காக காரியங்களை செய்ததை நாங்கள் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் 2 தாய்மார்களை, நேரம் போகிறபடியா 2 தாய்மார்களை நாங்கள் இப்பொழுது தியானிப்போம். முதலாவதாக நியாயாதிகள் புத்தகத்திலே நாங்கள் பார்ப்போமே ஆனால் 5:7 நான் வாசிக்கிறேன். நீங்கள் கவனியுங்கள், உங்களுக்கு அந்த சம்பவங்கள் யாவும் தெரியும். அதாவது ஆபிரகாம் லிங்கம் ஒரு இடத்திலே கூறியிருந்தார், நன் இஸ் புவர் ஹூ ஹேஸ் எ காட்லி மதர். அதாவது எங்களுக்கு ஜபிக்கிற தாய்மார்களை கொண்ட ஒரு தாய் இருப்பாரானால் ஒருவரும் இந்த பூமியிலே புவார் இல்லை, ஏழை இல்லை என்று சொல்லி அவர் கூறுகிறார். அதாவது ஜெபிக்கிற தாய்மார்கள் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அவர்கள் தலைமுறை தலைமுறையாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள். அது மட்டுமல்ல, இந்த நேஷனுக்கே அவர்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார்கள். அப்படித்தான் இந்த தெபோராவும் நேஷன் ஆஃப் மதர் என்று அழைக்கப்பட்டார். அதுவுமல்ல, நேஷனல் லீடர் ஆஃப் த நேஷன் என்று கூட அவை பற்றி கூறுகிறார்கள். அவ 5:7 அவள் கூறுகிறாள், தெபோராவாகிய நான் தாயாக எழும்பும் மளவும் கிராமங்கள் பாழாய் போயின. அதாவது இஸ்ரவேலிலே கிராமங்கள் பாழாய் போயின என்று சொல்லி அங்கே அவள் பாடல் பாடி துதிக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் முந்தைய சம்பவத்தை பார்ப்போமானால், மோசே காலத்திலிருந்து யோசுவாவின் காலத்தில் அவர்கள் மறித்த பிற்பாடு அங்கே 2:10 வாசிப்போமானால், நியாயாதிபதிகளிலே கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்கு செய்த கிரியைகளையும் அறியாத வேறு ஒரு சந்ததி அவர்களுக்கு பின்னெழும்பிற்று. தொடர்ந்து வாசிப்போமானால், கர்த்தர் நியாயாதிகளை எழும்ப பண்ணி அவர்கள் எதிரியை, அதாவது எதிரிகளுக்குடைய கைகளுக்கு நீங்களாக்கி இந்த இஸ்ரவேலரை ரட்சிப்பதை பார்க்கிறோம். அவர்கள் பின்மாற்றம் அடைந்து, அதாவது அஸ்திரோத்துக்களையும் பாகால்களையும் வழங்கி தேவனுடைய கோபாக்கினை பெற்ற ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் மறுபடியும் மனம் திரும்பி திரும்பி அவர்கள் எத்தனையோ தடவை அவர்கள் ஆபத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்ட போது இரக்கமுள்ள தேவன் நியாயாதிபதிகளை எழுப்பி அங்கே ரட்சிக்கிறதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட காலகட்டத்திலேதான் தேவன் ஒரு பெண்ணை எழுப்புகிறார். அதற்கு முன்பதாக ஒத்னியேல், காலேபின் தம்பியின் குமாரனாகிய ஒத்னியேல், பெஞ்சமீன், சம்கார், ஏகூத் என்றவர்கள் நியாயாதிபதியாக இருந்ததை இந்த சம்பவத்தை நாங்கள் வாசிக்கலாம். ஆகவே இவர்கள் பாகாலையும் அஸ்ரோத்திரர்களையும் வணங்கி தேவனுக்கு விரோதமான அருவறுப்பான காரியங்களை செய்து தன் தன் மனதின்படி அவர்கள் வாழ்ந்ததினால் இஸ்ரவேல் பாவம் செய்த போது அவர்கள் என்ன செய்தார், தேவன் கானானிய ராஜாவாகிய ஜாபின் கையிலே விட்டு போட்டார். அவர்களுடைய சேனாதிபதி சிசரா என்ன செய்கிறான், இஸ்ரவேல் புத்திரரை மிகவும் ஒடுக்கினான் என்று நாங்கள் வாசிக்கிறோம். அவன் அந்த மிகவும் ஒடுக்கிய காலத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள். இந்த வேளையிலேதான் கர்த்தர் தெபோராளை எழுப்புகிறார். இந்த தெபோரால் எப்படிப்பட்டவள் என்று பார்ப்போமானால், இவ ஒரு தீக்கதரிசி, அது மட்டுமல்ல ஒரு மனைவி, அது மட்டுமல்ல அவ தாய், நியாயாதிபதி. அந்த நாட்களிலே தீர்க்கதரிசிகள் பெண்கள் பழைய ஏற்பாட்டு காலத்திலே வெரிஃபியூ, கொஞ்சமாகத்தான் இருந்தார்கள், எண்ணிக்கைக்குரியவர்கள். அதுல மிரியாமை பார்க்கலாம், புல்ஸ்தான் என்ற தீர்க்கதரிசியை பார்க்கலாம், ஏசாயன் மனைவியை பார்க்கலாம். இவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். புதிய ஏற்பாட்டு காலத்திலே நாங்கள் பார்ப்போமானால், அன்னாள் என்ற தாயார், அவ ஒரு விதவை, தேவாலயத்தை விட்டு இரவும் பகலும் பிரியாமல் அங்கே உபவாசித்து ஜபித்து வந்ததை பார்க்கிறோம். இயேசுடைய காணும்படியாக அவளுடைய அவளுடைய அவளுடைய விசிட்டை அவ அனுபவிக்கும்படியாக அந்த தீர்க்கதரிசி அந்த தேவாலயத்திலே காத்திருந்ததை பார்க்கிறோம். அதே போல பிலிப்பிவின் பிள்ளைகள் 4 தீர்க்கதரிசிகளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். தீர்க்கதரிசி என்றால் யார்? இவர்கள் வந்து தேவனுடைய சத்தத்தை கேட்டு மக்களுக்கு தேவனுடைய வாயாக இருந்து உரைப்பார்கள். தேவனும் தீர்க்கதரிசிகளுக்கு கூடாக பேசினார். இவர்களும் தேவனுடைய ஓடு இருந்து அவர் பேசுகிற சத்தத்தை கேட்டு ஜனங்களுக்கு அங்கே பேசுவார்கள். அவருடைய, ஆனாலும் இந்த வேளையிலே தெபோராவை குறித்து பார்ப்போமானால், தெபோரா அந்த தேசமங்கம் இஸ்ரவேலுக்கும் அவள் அறியத்தக்கலவா இருந்தா. ஏனென்றால் அங்கே குறிப்பிடப்படுகிறது, தெபோராளின் பேரீச்ச மரத்தின் கீழ் குடியிருந்தாள் என்று கூறப்படுகிறது. அவ்விதமாக தெபோராளுடைய பேர் அந்த நாட்டு மக்கள் யாவரும் அறிந்ததாக இருந்தது. ஏனென்றால் அவள் அந்த நகரத்தின் கேட்டிலே வாசலிலே உட்கார்ந்து இஸ்ரவேல் புத்திரர் அவளுடைய வருவதும் போவதுமாக இருப்பார்கள், நியாயம் விசாரிக்க யாவரும் அவளிடத்திலே போவார்கள். ஆகவே இவள் அந்த தேசத்திலே எல்லோருக்கும் அறியப்பட்ட ஒரு தாயாக இருந்தார், ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தார், ஒரு நியாயாதிபதியாக இருந்தார். அது மட்டுமல்ல, வேதத்திலே பார்ப்போமானால் சாமுவேலும் ஒரு நியாயாதிபதி, தீர்க்கதரிசி. இதே போல் பெண்களிலே இவவும் ஒரு தீர்க்கதரிசியும் ஒரு தாயாகுமாக இருந்தா. அதாவது அது மட்டுமல்ல, ஷீஸ் அ மாடல் ஆஃப் தி சில்ட்ரன். அவங்க ஒரு தாய் பிள்ளைகளுக்கு ஒரு மாடலாக இருந்தாள். ஏனென்றால் ஃபியர் ஆஃப் தி லார்ட், தேவனுடைய கத்தருக்கு பயப்படும் பயத்தை இந்த தாய் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்தார். அது மட்டுமல்ல, கணவனாலும் நேசிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தார். இந்த நாட்களிலே தாய்மாருடைய நிலைமைகள் உங்களுக்கு தெரியும். வேலைக்கு போவது அதிகம், ஆகவே அவர்கள் குடும்ப காரியத்திலும் மற்ற காரியங்களிலும் ஈடுபடுவது அவர்களுக்கு மிகவும் கஷ்டம். ஏனென்றால் வேலைக்கு போற தாய்மார்களுடைய ஒரு காலகட்டம் இப்பொழுது மாறிவிட்டது. ஆனால் முன்பு அப்படி அல்ல. இப்ப எங்களுடைய தாய்மாருடைய காலத்திலே பார்த்தால் they are housewife. அதிகமாக பெண்கள் வீட்டிலேதான் தங்கி இருந்து வீட்டு வேலைகள் செய்வார்கள். ஆகவே அவர்கள் பிள்ளைகளோடு டைம் ஸ்பெண்ட் பண்ணி they teach their children. கடவுளை பற்றி அங்கே அவர்கள் கூறி கற்றுக் கொடுப்பார்கள். அது மட்டுமல்ல, கணவனை நேசித்து கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக இருப்பார்கள். ஆகவே இந்த வேளையிலே தேபாராட வாழ்க்கையிலே அங்கே பார்க்கிறோம், அவள் தம்முடைய பிள்ளைகளுக்கு கத்தருக்கு பயப்படும் பயத்தை அவங்க கற்றுக் கொடுத்ததை நாங்கள் பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அவ ஒரு நாள் ஒரு முறை தேசத்திலே இந்த பிரச்சனை வந்த காலத்திலே அங்கே தீக்கசனமாக கூறி பாராக்கை அழைக்கிறார். அவர் சொல்றா, நானும் வருகிறேன். அவன் சொல்றான், நீங்க வந்தாத்தான் நான், நீங்க தீக்கதரிசியாகிய நீ வந்தாத்தான் நான் போவேன் என்று சொல்றார். ஆகவே அவர் தீக்கதரிசியாகிய தெபோராளும் அவனோடு கூட சென்று அவரை தைரியப்படுத்துறதை பார்க்கிறோம். இவ்விதமாக தைரியப்படுத்தி கூட அங்கே கடைசியாக அங்கே அந்த சிசராவை அவர்கள் கொலை செய்து அங்கே வெற்றியை இஷ்டவேலருக்கு அவர் வெற்றி கொடுக்கிறார். ஆகவே இந்த தீக்கதரிசியானவர் தலைவர்களை எழுப்பிய தாய்மார்களில் இவவும் ஒருத்தியாக வேதத்தில் இடம் பிடிக்கிறார். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் ஜெபிக்கிறவர்களாயிருப்பீர்களானால் எப்படி அந்த தாய் ஒரு தீர்க்கதரிசியாகவும் நியாயாதிபதியாகவும் தலைவர்களை ஏற்படுத்துகிற ஒரு தாயாகவும் இருந்தாவோ, அதே போல நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளை பாடசாலையிலும் உங்களுடைய குடும்பத்திலும் உங்களுடைய இனத்தவர் மத்தியிலும் சபையிலும் தலைவர்களாக உருவாக்கக்கூடிய கிருபையையும் பரிசுத்த ஆவியின் வல்லமையும் அவர் உங்களுக்கு தந்து நிரப்புவார் என்பதில் ஐயமில்லை. இந்த தேபோராவின் வாழ்க்கை மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள முடியும். ஆகவே அன்பானவர்களே, நீங்கள் கேட்கிற தாய்மாராகி நீங்கள் கவலைப்படாமல் உங்கள் பாரங்களை எல்லாம் கர்த்தருடைய கரத்திலே ஒப்புவித்து இந்த தேபோராவை போல தைரியமாய் விசுவாசத்தோடு தேவனுடைய காரியங்களிலே ஈடுபடும் பொழுது கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணி வெற்றியை எடுத்து கொடுப்பார் என்பதுதான் நான் கூறக்கூடிய அபிமுக்கிய ஒரு செய்தியாக இருக்கிறது. அடுத்ததாக இரண்டாவதாக, நாங்கள் அநேக தாய்மார்கள் இங்கே சரித்திரத்தை உருவாக்கியதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் இரண்டு தாய்மார்களை குறித்து தியானிப்போம் என்று சொன்னேன். ஆகவே இந்த வேளையிலே ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரத்திலே நாங்கள் பார்ப்போம். இந்த தாய் இவ ஒரு விசுவாசத்தின் தாய். இவ தலைமுறையாக வந்த சாபத்தை உடைத்த தாய். அது மட்டுமல்ல, இவள் தேவன் விட்ட அந்த கட்டளையை அவள் அங்கே தேவனுக்கே ஞாபகப்படுத்தி ஜபித்த ஒரு தாய். அவதான் அன்னாள். உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த அன்னாளுடைய வாழ்க்கை வரலாற்றை நாங்கள் பார்ப்போமானால் ஒன்று சாமுவேல் முதலாம் அதிகாரம் 1-11 வரை நீங்கள் வாசித்து பார்த்தால் அவளுடைய கணவனுடைய புருஷனுடைய பெயர் எல்கானா. இவர்களுக்கு இரண்டு மனைவிகள், ஒருத்தி மூத்தவள் தான் அன்னாள், இளையவள் பெண்ணினாள். இளையவளுக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், அன்னாளுக்கோ பிள்ளைகள் இல்லை. அவர்கள் என்ன செய்வார்கள், இந்த எல்கானா கத்தருக்கு பயப்பட்ட மனுஷனாய் இருந்தபடியினால் அவர்கள் என்ன செய்கிறார்கள், அங்கே பார்க்கிறோம் வருஷந்தோறும் ஆலயத்துக்கு போய் பலி செலுத்தி வருவார்கள். அது மட்டுமல்ல, அவளை அவளுடைய சக்கரத்தி ஒரே துக்கப்படுத்துவாளாம். அவர்கள் பரிசீலித்து வரும்போது அங்கே போகும் போது கூட அங்கே அவளை அவள் மனவடிவாக்குறதை பார்க்கிறோம். ஆகவே இவள் என்ன செய்வாள், இந்த அன்னாள் சாப்பிடாமல் இருந்து அங்கே அழுது கொண்டே இருப்பாளாம். புருஷன் அவளை தேற்றினாலும் அவளுடைய துக்கத்தை யாராலும் ஆற்ற முடியாதபடி அது மிகவும் வேதனைக்குரிய ஒரு காரியமாயிருந்தது. அன்பானவர்களே, பெண்களாகிய எங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அதிகமாக நாங்கள் புரிந்து கொள்வோம். ஒரு தாய், அதாவது ஒரே வீட்டிலே அடுத்த மனுஷியுடைய பிள்ளைகளுடைய சத்தங்கள் கேட்கிற வேளையிலே இந்த தாய்க்கு அது மிகவும் வேதனையையும் துக்கத்தையும் கொடுத்திருப்பது என்பதில் ஐயமில்லை. ஆகவே இவள் இதை விடாமல் என்ன செய்கிறாள், ஒரு தீர்மானம் பண்ணுகிறாள். தான் கணவனோடு ஆலயத்துக்கு போகிற வேளையிலே அங்கே அவள் தீர்மானம் ஒன்று செய்கிறாள். பலியிட்ட பின்பு அங்கே மனம் கசந்து அழுகிறதை பார்க்கிறோம். கத்தரை நோக்கி அவள் விண்ணப்பம் பண்ணினாள். இன்னொரு சம்பவம் நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்ப்போம். ரெபேக்கால் வேத புத்தகத்திலே குழந்தை இல்லாத போது அங்கே பார்க்கிறோம் ஈசாக்கு ஜபிக்கிறார். அந்த ஈசாக்கின் ஜபத்தை கேட்டு தேவன் அங்கே மனம் இறங்கி அங்கே ரெபேக்காலுக்கு குழந்தையை கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இங்கே என்னென்று பார்த்தால் இந்த பெண் மனம் கசந்து கர்த்தரை நோக்கி அழுது விண்ணப்பம் பண்ணினார். எப்படி ஜபிக்கிறார், சேனைகளின் கர்த்தாவே தேவரே உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து. ஒரு ஆண் குழந்தையை பிள்ளையை எனக்கு கொடுத்தால் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணி அவள் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அவளுடைய உதடு மட்டும் அசைவதை பார்த்து ஏலி அவளை பிள்ளையாக யோசித்து அவர் கேட்கும் போது அங்கே அவர் சொல்கிறார், நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றிவிட்டேன். ஏலிதான் அங்கே இருந்த பிரதான ஆசாரியன். அவர் இவளுடைய ஜபத்தை விளங்காதபடி இவள் வெறித்திருக்கிறாள். ஏனால் அங்க அவர்கள் புசித்து குடிப்பது வழக்கமாயிருந்தது பலி செலுத்தின பிறகு. அப்ப இவர் நினைச்சிட்டால் இவள் ஏதோ பிழையாக மது அருந்தி விட்டாள் என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த போது அங்கே அவள் சொல்லுகிறாள், இல்லை ஆண்டவனே, நான் மல கிளேசம் உள்ள ஸ்திரி, நான் கர்த்தருடைய சந்நிதியில் என் இருதயத்தை ஊற்றி ஜபித்தேன் என்று சொல்லுகிறாள். பாருங்கள் எப்படி அவர் ஜபிக்கிறார். அந்த ஜபத்திலேதான் அங்கே தேவன் எழுந்தருளார், சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லும் போது இவளுடைய பேரே அன்னால் கிருபை பெற்றவள் என்பதுதான் கருத்து. சேனைகளின் கர்த்தாவே என்று சொல்லும் போது யெகோவா ஷவையோத் என்று ஹீப்ருவிலே ஒரு அர்த்தம் கொள்ளக்கூடியது. ஓ லார்ட் ஆஃப் ஹோஸ்ட் என்று ஆங்கிலத்தில் பார்க்கிறோம். யெகோவா ஷவையோத் என்று இது ஹீப்ரூ இதிலே அர்த்தம் கொள்ளும். அந்த என்னென்றால் அதுக்கு அர்த்தம் பல்கி பெருக பண்ணும் தேவன். அவர் அங்கே ஜன மக்களை ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் படைத்த வேளையிலே பல்கி பெருகுங்கள் என்றுதான் சொன்னார். அதே இதை அவள் இவ இது எப்படி இவக்கு தெரிஞ்சிருக்கும் என்று நீங்கள் யோசிக்கலாம். ஆனால் ஆதி ஆமத்திலே நாங்கள் ஒரு இடத்திலே பார்க்கலாம், சாராளுக்கு அங்கே தூதன் வந்து சந்திக்கும் போது உம்முடைய நாமம் என்ன என்று கேட்கும் போது சாராளுக்கு சேனைகளின் கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனால் இந்த சரித்திரம் எழுதப்படும் பொழுது அந்த வேளையிலே இது அங்கே எழுதப்படவில்லை. ஆனாலும் ஏசாயா தீர்க்கதரிசி இந்த இடத்திலே அதை குறிக்கிறார். இது எப்படி வந்திருக்கும், அந்த நாட்களிலே ஆபிரகாம் காலத்திலிருந்து பிள்ளைகள் பிள்ளைகள் வழியாக அவருடைய சரித்திர கதை சொல்லப்பட்டிருக்கும். ஆகவேதான் தேவன் எங்களிடத்திலும் கர்த்தர் எதிர்பார்க்கிறார், தேவன் செய்த நன்மைகள், தேவன் செய்த காரியங்கள், தேவனுடைய பிள்ளைகளுடைய சாட்சியின் வசனங்கள், வேதத்தின் வசனங்களை நாங்கள் பிள்ளைகளுக்கு எடுத்துக்கொள்வது சொல்லுவது, எங்களுடைய இந்த இளம் சந்ததியினருக்கு மிஷனரியனுடைய கதைகள், தேவனுக்காக பாடுபட்ட தேவ மனிதனுடைய சரித்திரங்களை நாங்கள் நிச்சயம் சொல்ல வேண்டும். அப்படித்தான் இந்த அன்னாலும் அறிந்திருக்க கூடும். ஆகவே அவள் இந்த இடத்திலே சேனைகளின் கத்தாவே பல்கி பெருகப்பண்ணும் தேவனே என்று சொல்லி அவள் இங்கு அழைக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு டிமாண்டிங் வேர்ட், எவ்வளவு தைரியமாக தேவனுடைய நாமம் சொல்ல. அப்பொழுது அந்த காலத்திலே இஸ்ரவேல் தேசத்திலே யூதர்கள் இஸ்ரவேலர் தேவனுடைய நாமத்தை உச்சரிக்க பயப்படுவார்கள். அவர்களுக்கு பயம், அவ்விதமாக நடுக்கத்தோடு யெகோவா என்று கூட அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அவ்விதமான அவர்கள் அந்த சந்ததியிலே வந்த இந்த பெண் என்ன சொல்கிறாள், சேனைகளின் கர்த்தாவே என்னை பல்கி பெருக பண்ணும், நீர்தானே சொன்னீர் படித்த நேரத்திலே பல்கி பெருகுங்கள் என்று, என் கற்பத்தின் இது அடைக்கப்பட்டிருக்கிறதே தகப்பனே, தேவனே நீ திறக்க பண்ண வல்லவர், உம்மால் அது கூடும் என்று சொல்லி அங்கே அவள் விசுவாசத்துடன் அழைத்து தேவனை உரிமை கொண்டாடி ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தர் நாங்கள் 19 வசனத்தில் பார்த்தோமானால் கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார், கர்த்தர் அன்னாளை நினைந்தருளினார். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஞாபகமாய் வைத்திருக்கிறார், கர்த்தர் உங்கள் நினைவாய் இருக்கிறார், பூமி எங்கும் சுற்றி பார்க்கும் கண்கள் தம்மை உத்தமமாய் பின்பற்றோருடைய விஷயத்திலே அவர் பலன் அளிக்கும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் சுற்றி பார்க்கிறது என்று வேத வசனம் தெளிவாக சொல்லுகிறது. ஆகவே அவளுக்கோ தேவனுடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அவள் அன்னால் கிருபை பெற்ற பெண். அந்த நேரத்திலே பார்க்கிறோம், கத்தர் அவளை நினைவு கூர்ந்தால் அவருடைய கற்பம் திறக்கப்பட்டது. பாருங்கள், இந்த எட்கானாவை பற்றி நாங்கள் பார்ப்போமானால் இவனுடைய வம்சம் வந்து கோராகின் வம்சம். கோராக உங்களுக்கு தெரியும், மோசேக்கு எதிராக 8:16 நீங்கள் வாசித்து பார்த்தால் புரிந்து கொள்வீர்கள். மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக எழும்பிய கூட்டம்தான் கோராகின் வம்சம். அந்த கோராகு தம்முடைய ஃப்ரெண்ட்ஸோடும் தன்னுடைய இனத்தவர்களோடும் அங்கே மோசேக்கு எதிராக பேசிய போது அங்கே பூமி பிளந்து அவனை அந்த கோராகின் அந்த சேர்ந்த கூட்டத்தை விழுங்குறதை பார்க்கிறோம். அந்த வம்சத்தில் பிறந்தவன் தான் இந்த எல்கானா. ஆனால் தலைமுறை தலைமுறையாக அந்த ஆசாரிய ஊழியம் அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. லேவி கோத்திரம்தான் இவர்கள் என்று கூறப்பட்ட போதும் இவர்களுக்கு ஆசாரிய ஊழியம் தடைப்பட்டது. எத்தனை தலைமுறை தெரியுமா? 16 இந்த சந்ததி ஆசாரிய ஊழியம் செய்யப்படவில்லை. ஆனால் அன்று அன்னால் விசுவாசத்தோடு ஜபித்த ஜபம் இந்த தலைமுறை சாபத்தை உடைக்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, உங்களுடைய ஜபம், உங்களுடைய தேவனை நீங்கள் நினைப்பூட்டி ஜபிக்கிற ஜபங்கள், வாக்கு தத்தங்களை சொல்லி ஜபிக்கிற ஜபங்கள் உங்கள் பரம்பரையில் இருக்கிற சாபங்களை உடைக்க வல்லமையுடையது என்று நான் கூறுகிறேன். அந்த ஆயுதத்தை தான் உங்கள் கையில் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். உங்கள் துக்கத்தை விட்டு எழுந்தருளுங்கள், எழுந்தருளி தேவன் தேடி அன்னால் பலியிட்டு செல்வது போல ஆலயத்துக்கு சென்று மறக்காமல். இன்றைக்கு எத்தனை தடவைகள் நாங்கள் ஆலயம் போகாமல் இருக்கிறோம், எந்தோ காரணங்கள் சொல்லுகிறோம், வியாதி என்று கூறுகிறோம், வேலை என்று கூறுகிறோம், ஐ ஆம் பிஸி என்று சொல்லுகிறோம். ஆனால் அங்கே அன்னால் தீர்மானம் பண்ணி வருஷம் தோறும் அங்கே அவள் குடும்பத்தை ஆராதிக்க செல்கிறாள். ஆராதனை அவள் விடவில்லை. அதன் நிமித்தமாக தேவன் அதை பார்த்து அவளுடைய ஜபத்தை கேட்டு அன்று அந்த கற்பம் திறக்கப்படுகிறது. 16 தலைமுறை அங்கே உடைக்கப்படுகிறது. அந்த வேளையிலே தேவன் அவளுடைய சத்தத்தை கேட்டு அங்கே ஒரு பிள்ளையை கொடுத்தார் என்பதை பார்க்கிறோம். பின்பு நீங்கள் பார்த்தீங்கன்றால் அவள் ஏறிடத்திலே கொண்டு வந்து அந்த பிள்ளைக்காக கூட்டிக் கொண்டு வருகிறான். இந்த பிள்ளைக்காக நான் விண்ணப்பம் பண்ணினேன், நான் என்னுடைய சத்தத்தை என் தேவன் கேட்டார், என் விண்ணப்பத்தின் படி எனக்கு

0: ஓமோ சொல்லுங்க,
1: கடலில்
0: கண்டினியூ பண்ணுங்க,
1: தொடருங்கள்.
0: தொடர டைம் இருக்குதா முடிக்க?
1: ஆமா, இருக்கு.
0: அப்பொழுது அங்கே வளர்ந்து அங்கே பார்க்கிறோம் கர்த்தருடைய சன்னிதானத்திலே அவன் வந்து நிற்கிறார். சாமுவேல் கர்த்தருடைய சன்னிதியில் வளர்ந்தார், கர்த்தர் அவனுடைய கூட இருந்தார். அவர் தம்முடைய வார்த்தைகளில் ஒன்றையும் தரையில் விழுந்து விடவில்லை, விழுந்து போகவில்லை என்று பார்க்கிறோம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிதான் என்று இஸ்ரவேலர் எல்லாருக்கும் விளங்கியது. அந்த நியாயாதிபதி மட்டுமல்ல, அவர் தீர்க்கதரிசி. ஹி இஸ் த கிங் மேக்கர். எத்தனையோ ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற அந்த உரிமையை தேவன் தெரிவு செய்த ஆசாரியன் இந்த சாமுவேல் என்று கூறுகிறேன். சாமுவேல் மட்டும் அவர் சாமுவேல் பிரதான ஆசாரியன் மட்டுமல்ல, அவருடைய நியாயாதிபதி, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு கிங் மேக்கர். இவ்விதமாய் தேவன் அவர்களுக்கு ஏழு விதமான ஊழியங்களை கொடுத்ததை பார்க்கிறோம். ஆசாரிய தன்மையும் அவருக்கு கிடைக்கப்பட்டது. நீங்கள் அவருடைய சரித்திர படித்து பார்த்தால் இந்த சாமுவேலை போல் அவருடைய வார்த்தை அங்கு இஸ்ரவேல் எங்கும் விளங்கியது என்று பார்க்கிறோம். சாமுவேலை குறித்து கர்த்தருடைய வார்த்தை அழகாக சாட்சி கொடுக்கிறது. இவ்விதமாய் ஒரு விசுவாச தாயின் கண்ணீர் ஜபம் பாருங்கள், தலைமுறை தலைமுறையாக வந்த சாபத்தை உடைக்கிறது, பிள்ளைகளை உயர்த்துகிறது. அங்கே பார்க்கிறோம் இந்த தாயினுடைய ஜபத்துக்கூடாக வந்த சாமுவேல் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் ஆசீர்வாதமான மகனாக தீர்க்கதரிசியாகவும் காணப்படுகிறார். தேவன் அங்கே அநேக தடவை தரிசனங்கள் கொடுத்து சிறு பிள்ளையாயிருக்கும் போதே தேவன் அவருக்கு வெளிப்பட்டு பேசி சகல காரியங்களையும் அங்கு அவர் தேவன் வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். இவ்விதமாக தெரிந்து கொண்ட பாத்திரம் சாமுவேல். இந்த சாமுவேல் என்ற தீர்க்கதரிசி உருவாகிறதுக்கு காரணமாயிருந்தது ஒரு பெண் தான். ஆகவே பெண்களே, பெலன் கொண்டு எழும்புங்கள். தேவனுடைய நாமத்தினாலே அவருக்கு ஊழியம் செய்ய, அவருக்கென்று பிரகாசிக்க, அவருக்கென்று தலைமுறைகளை உருவாக்க, அவருக்கென்று ஊழியக்காரரை உருவாக்க, அவருக்கென்று இயேசு கிறிஸ்துவுக்கென்று நாமத்திலே எடுத்து செல்லத்தக்கதாக மிஷனரிகளை உருவாக்க தூங்கி கிடக்கிற பெண்கள் உலகம் விழிக்கும்படியாக நாங்கள் ஜெபிப்போம். எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் தம்முடைய ஆவியினாலே நிறைத்து அபிஷேகித்து வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா, துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த வேளையில ஆண்டவரே இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொரு தாய்மாருக்காய் துதிக்கிறேன் சுவாமி. துக்கத்தோடு வேதனையோடு ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, வியாதியின் நிமித்தம், தன்னுடைய தேவையின் நிமித்தம், தம்முடைய உள்ள குடும்ப பழுவின் நிமித்தம் மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு தாய்மாரையும் உம்முடைய வார்த்தை தேற்றும்படியாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய வார்த்தை அவர்களை தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய ஆவியினாலே பலப்படுத்துங்க சுவாமி. உம்முடைய ஆவியினாலே அவர்களை ஸ்திரப்படுத்துங்க, அவர்களை நிலை நிறுத்துங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தாய்மார் எழும்பி ஆண்டவரை ஜெபிக்கிறவர்களாக, விசுவாசத்தோடு ஆலயத்துக்கு சென்று துதிக்கிறவர்களாக, அதன் மூலமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தத்தக்கதான காரியங்களை செய்யத்தக்கதாக ஒவ்வொரு தாய்மாரையும் பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. அதோடு கூட ஆண்டவரே இந்த சங்கமம் ஊழியத்தை செய்கிற ஊழியக்காரர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படி உம்முடைய ஓங்கும் புயமும் பலத்த கரமும் தொடர்ந்து வழிநடத்தட்டும். அவர்களுக்கு எதிராய், இந்த ஊழியத்துக்கு எதிராய் வருகிற சத்துருவை மடங்கடிக்கிறோம், திட்டத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு வழியாய் வருகிறவன் ஏழு வழியாய் ஓடி போவானாக. உனக்கு எதிராய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம் என்று சொன்னபடி தேவ ஊழியருக்குரிய சுதந்திரத்தை அவர்கள் சுதந்திரிக்கத்தக்கதாக அவர் மேல் ஆண்டவரே அவர்கள் வாயில் அருளிய வார்த்தை அவர்களை சந்ததி மேலும் சந்ததியின் சந்தானத்தின் மேலும் அமரும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்த ஆவியானவரை அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழி நடத்துங்க. சகல துதிக்கன மகிமை யாவும் செலுத்தி இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபித்து ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்,
2: ஆமேன், ஆமேன். தேங்க்யூ சிஸ்டர் அருந்ததி, நன்றாக ஒரு வார்த்தையை கொடுத்தீர்கள். பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக இருந்தது, நல்ல ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது. எத்தனையோ பெண்மணிகள் இதை கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருக்கிறார்கள் என்று விசுவாசிக்கிறேன். God bless you. I would like to add a couple of things that is coming to my mind. As ordinary people, as people who go through, you know, daily mundane lives, how God could use them. And first of all, you know, when the Red Sea was split by God's great mighty wonder through Moses, how he was used. After the Red Sea that was split up, it was Miriam who took the symbols and became the first

0: a worship leader, she took the
1: Oh.
0: cymbals and started to praise the Lord, you know, leading
1: Really?
0: all the thousands of people who went crossing the Red Sea. And she became
1: Yes.
0: the first worship leader who took the cymbals and started to praise the Lord, and, you know, just
1: Amen.
0: being the sister of Moses. And then the two nurses who were asked by Pharaoh to kill all the firstborn children, they did not, obey the a man, even though he was the leader and the king. And it says in the word that we should obey the laws of the land and the leaders of the land. But she was able to discern that this was not the both the nurses that was ordained by the Pharaoh to
1: Yes.
0: take care of this position to kill all the firstborn did not obey him. Rather, they had saved those children because
1: Praise
0: when
1: God.
0: Pharaoh asked them to come and give an account why they didn't kill, they said that the Israeli women were faster in bringing the children into the world, the babies, rather than the Egyptian, because that's how they could not catch them and they were already
1: Hallelujah.
0: born. So
1: Yes.
0: that way they were able to save Moses, and Moses became the leader, you know, to lead them out of the land of Egypt into the land of flowing with milk and honey, into Canaan land. How he was called was only because as the two women who were just doing a mundane work that God, as being nurses, calling out from their callings, how God could use them also in their daily life, and they were able to do this miracle. Miraculous ways in God coming through their lives. So this is something that we can learn and learn from models how God has shown us as the examples. Thank you for that wonderful word that you brought forth through these two wonderful women of God, Deborah and Hannah. And also there were Esther, Deborah, Ruth, Hannah. All of these people were all used in the kingdom with the examples we can use. Thank you, sister. God bless you. And
1: God bless
0: Rahurva.
1: you. God bless you too. Thank you.
0: Amen. Amen. God bless you. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசனாம் அவர்கள் கொழும்பில் இருந்து வந்து அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார். அவரையும் நாங்கள் இப்பொழுது அன்புடன் அரவழைப்போம். பாஸ்டர் ஞான பிரகாசம், வாருங்கள், வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளெஸ் யூ.
2: Praise the Lord, sister. God will bless you.
0: ஆமென். காட் பிளெஸ் யூ டூ. நாங்கள் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை கேட்பதற்கு. 210 நாடுகளும் அதை கேட்டு ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள். ஆமென். காட் பிளெஸ்.
2: நன்றி நன்றி நன்றி. இந்த நாளிலும் நித்திய வெளிச்ச நேரத்தோடு இன்டர்நெட்டில் உங்களை இணைந்து கொள்ள செய்த தேவனுக்கு கோடியான ஓடி நன்றி. தோசுற பலியை உமது வாத்திலே கொடுக்கிறோம் சுவாமி. இயற்கையும் செயற்கையும் எங்களுக்கு எவ்வளவு தொந்தரவை கொடுத்தாலும் கூட ஆவியானவர் எப்பொழுதும் எரிந்து கொண்டு இருக்கிறதுனாலே சுவாமி இன்றைய நாளிலும் இந்த நித்திய வெளிச்சத்தோடு கலந்து கொள்ள நீர் கொடுத்த கிருபைக்காய் எங்களுடைய பலவீனத்திலே தோஸ்திரம் தோஸ்திரம் தோஸ்திரம் என்று சொல்லுகிறேன். மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயா என்னை கூப்பிட்டு லைன்ல இருங்க, இன்றைக்கு எங்களோட சேர்ந்து செய்தியை கொடுக்க என்று சொன்ன சத்தம் எத்தனையோ ஆயிரம் மைல்களுக்கு இருந்து தூர நான் இந்த மூலையில இருந்தாலும் கூட அதை கேட்க தேவனுடைய சத்தம் ஒழித்ததற்காக அந்த முதிர்ந்த வயதிலும் கூட ஐயாவை பசுமையாய் இருக்க பலப்படுத்தியதற்காக தோன்றோம். அதனமாக இந்த நிமிஷம் வரை ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை பாவியோடு பேசிய ஒவ்வொரு சகோதரிகளையும் ஆண்டவரே பாடல்கள் ஊடாக ஜபங்கள் ஊடாக ஐயா வழி நடத்தி கொண்டு இருக்கிற இந்த சகோதரியையும் கூட சாமி ஆரம்ப முதல் முடியும் வரை ஆண்டவர் உமது கரங்களில் தருகிறோம். ஆசீர்வதிங்க. உங்களுடைய ஆசீர்வாதம் இல்லாதபடி எங்களால் ஒன்றும், உங்களை ஆவி இல்லாதபடி எங்களால் ஒன்றும், அக்கினி எங்கள் மேல் எரியாதபடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை சொல்வதோடு இந்த நித்திய வெளிச்ச நேரத்தை தைரியத்தோடு பலத்தோடு மற்றவர்களுக்கு பயம் இல்லாதபடி இவ்வளவு நாள் நடத்தி கொண்டு வருகின்ற சகோதரர்களுக்கு ஐயாவை அவருடைய பாரியாரையும் அவருடைய குடும்பத்தினரையும் அவர்களோடு கை கோத்து நிற்கின்ற ஒவ்வொரு ஊழியக்காரர் ஊழியக்காரிகளையும் ஆண்டவரே நீரே பலப்படுத்த வேண்டும் என்று இந்த விடையிலே கெஞ்சி நிற்கிறோம். இயற்கையும் செயற்கையும் அவர் கையீடு செய்கின்ற ஒரு காரியத்தையும் தடைபடாதபடி அறம் முதல் முடியும் வரை சுவாமியும் அவருக்கு பரத்தின் ஞானத்தை பரத்தின் அறிவை பரத்தின் தமை யோசிதத்தை கொடுத்து கொண்டு இருக்கிறதற்காக கோத்திரமையா அகில உலகம் பூராவும் அவரே எங்களுடைய செய்திகள் சொன்னதான். ஆண்டவரே உமது இரண்டாவது வருகைக்காக நாங்கள் எப்பொழுதும் எங்களை தயார் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்களை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய சுவாமி எங்களுக்கு பலனி இருக்கிறது. எனவே இந்த நாளிலும் கூட அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற தலையங்கத்திலே பேசுவதற்காக நான் தயாராகிறேன். ஊற்றுமையா உந்தனாவியை என்று கெஞ்சி நிற்கிறேன். எப்பொழுதும் அக்கினி பலிபீடத்தின் மேல் அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். அது ஒருபொழுதும் அவிந்து போகலாகாது என்று லேவியராகவும் புத்தகம் 6வது அதிகாரத்திலே 13வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அவ்விதமாக வசனம் அமைந்திருக்கின்றது. ஆசரிப்பு கூடாரத்தை குறிப்பிட்டு பல சட்டத்திட்டங்கள் கர்த்தர் மோசேக்கு சொல்லிக் கொடுத்திருந்தார். அதிலே முக்கியமாக ஒரு ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில அக்கினி எப்பொழுதும் இடைவிடாதபடி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதாகும். பரலோகத்திலே கெருபீன்களும் சராபீன்களும் துதிக்கும் தொனி எப்பொழுதும் நடந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் இரவும் பகலும் ஓய்வின்றி நோ ரெஸ்ட் ஓய்வின்றி துதித்து கொண்டே இருக்கிறார்கள் என்று நான் சொல்ல வேதத்தில் அப்படி வாசிக்கின்றோம். அதாவது விசேஷம் 4வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் அவனமாக வாசிக்கின்றோம். அப்போதுதான் ஆகிய பவுல் கூட எப்பொழுது சுத்தமாக இருங்கள், இடைவிடாதபடி ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலும் தோசரம் செய்யுங்கள் என்று 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரத்திலே 15, 16, 17, 18 வசனங்களிலே கூறி இருக்கிறார். 1 தெசலோனிக்கர் 5:16-18 அவனமாக கூறியிருக்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில ஏதோ ஒரு பண்டிகை அல்லது விழாவிலே மட்டும் அல்ல, ஓய்வு நாட்களில் மாத்திரம் அல்ல, 24 மணி நேரமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மாதமும் தொடர்ந்து அக்கினி பற்றி கொண்டே இருக்க வேண்டும். பரலோகத்திலும் கூட தேவனுடைய 7 ஆவிகளாகிய 7 அக்கினி தீபங்கள் சிங்கசனத்திற்கு முன்பாக எரிந்து கொண்டு இருந்தன என்பதை கூட நாங்கள் வெளிப்படுத்தின விஷயம் 4:5 வாசிக்கின்றோம். ஆண்டவர் நமக்குள் அக்கினியை வைத்திருக்கிறார். அந்த அக்கினியை போலவே அவர் வந்தார். அந்த அக்கினி நம் உள்ளமாகிய பலிபீடத்தில், அதாவது அவருடைய எங்களுடைய சென்ஸ் உள்ளமாகிய பலிபீடத்தில் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். நாம் அவருடைய ஆசிரிப்பு கூடாரம், நாமே அவருடைய ஆலயம், தேவனுடைய ஜெப வீடு, தேவனுடைய வாசஸ்தலம். பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் என்றுதான் நான் கூறுகிறேன், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாக இருக்கிறார்கள். வாரத்தில் ஒரு நாள் வேதாகமத்தையும் வாமாலை கீர்த்தனை பாட்டு புத்தகத்தையும் கையில் எடுத்துக்கொண்டு ஆலயத்திற்கு போய் வந்தாலும் போதும் என்று எண்ணுகிறார்கள். மற்ற 6 நாட்களும் உலகத்தாரை போல வாழ்கிறார்கள். அக்னியை காணோம், மனதை காணோம், சில குடும்பத்தோடு சுற்றுலா போகும் பொழுது கூட ஜெபத்தை விட்டு விடுகிறார்கள். கர்த்தரோடு உள்ள ஐக்கியத்தை விட்டு விடுவார்கள். திரும்ப தேவனோடு உறவை புதுப்பிக்க அவர்களுக்கு மிக கஷ்டமாக இருக்கும் என்று சொல்கின்றேன். திட்டமாய் அறிந்து கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்குள் வைத்த அக்னி ஜெப ஆவி புதியின் அபிஷேகம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரோடு உள்ள உறவை எப்பொழுதும் அளவு மூட்டி எழுப்புங்கள். எப்பொழுதும் ஆவியானவருடைய பிரசன்னமும் மகிமையும் உங்களுக்குள் காணப்பட வேண்டும். ஆசிரியப்பு பிரமாணம் வருகின்ற வரையிலும் அல பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களுடைய பலிபீடம் கட்டி தேவனை தரிசித்தார்கள் என்று வாசிக்கின்றோம். தகன பலியான ஆடுகளை பலியிட்டார்கள் என்றும் அப்பொழுது மாத்திரமே அக்கினி பலிபீடத்தில பற்றி எரிந்தது. ஆனால் தேவ மனுஷர் மத்தியிலே தங்கி ஆச்சரிப்பு கூடாரம் உண்டாக்கப்பட்ட நாள் முதற் கொண்டு அக்கினி எப்பொழுதுமே எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு கட்டளையை கொடுத்தார் என்று லேவியராகமும் 6வது அதிகாரத்தில் 13வது வசனத்தில் வாசிக்கிறோம் என்று சொன்னேன். நமக்கு ஒரு பலிபீடம் உண்டு, அது கல்வாரி மேட்டிலே கொல்கத்தா மலையின் மேலே உள்ள கல்வாரி சிலுவை ஆகும். அங்கே இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கின்ற ஒரு தேவ ஆட்டுக்குட்டியாக பலியானார் என்றும் தலையிலே முள்முடியும் கை கால்களிலே ஆணைகளை ஏற்றி தன் கடைசி தொற்று இரத்தத்தை நமக்காக ஊற்றி கொடுத்தார் என்றும் நம்முடைய பாவ நிவாரண பலி அவராகவே இருந்தார். இயேசு தம்மை சிலுவையிலே பலிபீடத்திலே சமர்ப்பித்த 50வது நாள் பரலோக பரிசுத்த அக்கினி பூமியின் மேலே இறங்கி ஆரம்பித்து விட்டது. அக்கினிமயமான ஆவுகள் அங்கே காத்திருந்து ஜெபித்துக் கொண்டிருந்த 120 பேர் மேலும் அமர்ந்தது. அந்த அக்கினியை அவித்து போட கூடாது, தொடர்ந்து பற்றி எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆகவே அப்போது நாயகம் பவுல் சொல்கிறார், ஆவியை அவித்து போடாதீர்கள், ஆவியை அவித்து போடாதீர்கள் என்று சொன்னார் என்பதை நாங்கள் வந்து 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரத்திலும் 19வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அக்கினி எரிந்து கொண்டே இருக்கட்டும், உங்கள் உள்ளமாகிய பலிபீடத்தின் அதாவது உங்களுடைய இருதயத்திலே அக்கினி உங்களுக்குள் வருகின்ற அசுத்த எண்ணங்கள் சிந்தனைகள் ஆகியவற்றை சுட்டெரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். தேவனுக்கு பிரியமில்லாத எந்த காரியமா இருந்தாலும் சரி அவைகளை நீக்கி சிட்டப்பாட்டும் சுத்தரிப்பை உண்டு பண்ணி கொண்டே இருக்க வேண்டும். அக்கினி எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது அபிஷேகத்தின் அக்கினி, அன்பின் அக்கினி, நேச வைராக்கியத்தின் அக்கினி, சுத்தரிப்பின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி. ஆகவே இதயத்தை பலிபீடமாக்கி நம் ஆவி ஆத்மா சரீரத்தை நொறுங்குண்ட வலியாகவும் கத்த கற்பணிக்கும் பொழுது தேவ சமூகத்திலே அக்கினி கொழுந்து விட்டு எரியும் என்று உங்களுக்கு இன்றைய காலையில சொல்ல ஆசைப்படுகின்றேன். முதலாவதாக வேத வசனங்களை வாசியுங்கள், வேத வசனங்களை வாசியுங்கள். ஒரு முக்கியமான ஒரு காரியம் இது, சொல்வது யாவருக்கும் எளிய அறியாமோ சொல்லிய வண்ணம் செயல். அதாவது நாங்கள் வாசிக்கின்ற வசனங்கள் படி நாங்கள் நடக்க நீங்கள் தைரியப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்வதற்காகவே நான் இதை சொல்லுகிறேன். வேத வசனங்களை வாசியுங்கள். வேத வசனங்களை வாசிப்பது நம் மேல் விழுந்த ஒரு கடமை. அன்பானவர்களே, தேவன் தம்முடைய மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். அது ஒரு பொழுது நாங்கள் அந்நிய காரியமாக எண்ணவே கூடாது என்பதை நாங்கள் ஓசியா திருத்தரிசின் புத்தகம் 8வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். தேவனுடைய வசனம் எல்லாம் ஆவியும் ஜீவனுமாக இருக்கிறது என்று யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனத்திலே வாசிக்கிறோம். அதை வாசிக்கும் போதே அக்கினி நமக்குள் மூழ்கின்றது. பேதர் வசனத்தை பிரசங்கித்தார், அதில் ஆவி இருந்தது, ஜீவன் இருந்தது, கேட்டுக்கொண்டிருந்த தாகமுள்ள பிறகுகளாக ஜனங்கள் இருந்தது போல அவர்களிலே அக்கினி மூண்டது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் 10வது அதிகாரத்தில் 44வது வசனத்தில் வாசிக்கின்றோம். இருந்து எத்தியோப்பியாவுக்கு திரும்பிக் கொண்டிருந்த ஒரு மந்திரி பிரயாணத்திலும் கூட எதையா தீர்க்கதரிசியினுடைய ஆகமத்தை வாசித்துக் கொண்டு இருந்தான் என்று அப்போஸ்தலர்கள் 8:28 வாசிக்கின்றோம். ஆவியானவர் நீ போய் அந்த இடத்துடன் சேர்ந்து கொள் என்று பிலிப்புடன் சொன்ன காரியம். சேர்ந்த பொழுது வேத வாக்கியங்களை விளக்கி காண்பித்தார். வேத வாக்கியங்களை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தார் என்று அப்போஸ்தலர்கள் 8:35 வாசிக்கின்றார். இந்த மாதிரியான ரட்சிப்பு மட்டுமல்ல, எத்தியோப்பியாவில் எழுப்புதல் தீ பரவுவதற்கு ஒரு உதவியாக இருந்தது. தேவனுடைய வார்த்தையும் ஜீவனும் வல்லமையும் உள்ளதாகவும் இருவரும் கருக்கொள்ளப்பட்டையுமாக இருந்தது என்று எபிரேயர் 4:12 வாசிக்கின்ற வண்ணமாக. அதே நேரத்தில் அக்கினி ஜுவாலையாக இருக்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி சொல்கிறார், அவருடைய வார்த்தை என் எலும்புகளிலே அதை பட்டு எரிகின்ற அக்கினி போல என் இருதயத்தில் இருந்து அதை சகித்து இழைத்து போனேன். எனக்கு பெருக்க கூடாமல் கூட என்னால் அதை தாங்கிக் கொள்ள கூடாமல் போயிற்று என்று சொல்லுகிறார் எரேமியா 20:9. அநேகர் வேதத்தை வாசிப்பது இல்லை, அப்பியாசப்படுத்துவது இல்லை, ஏனோ தானோ என்று எண்ணுகிறார்கள். அவர்களுடைய வாழ்க்கையிலே அனல் இல்லை, அக்கினி இல்லை. அலங்கார பொருளாக இருக்க தேவன் வேத புத்தகத்தை நமக்கு அருளை செய்ய இல்லை அன்பானவர்களே. கர்த்தருடைய வார்த்தை எல்லாருடைய எலும்புகளிலும் அக்கினியாக இருக்க வேண்டும். எரேமியாவுக்கு அப்படித்தானே இருந்தது. எலிசாவுக்கு இந்த காரியம் இருந்தபடினாலே மறித்த ஒரு மனிதனும் கூட புதைத்து கொண்டு வந்த பொழுது எலிசாவின் எலும்புகள் பட்டு அவனுடைய உயிர் திரும்ப வந்து அவன் எழுந்திரித்தான் என்று 2 ராஜாக்கள் 13:21 21:21 வாசிக்கின்றோம். 2 ராஜாக்கள் 13:21 வாசிக்கின்றோம். அப்போஸ்தலன் பவுல் உத்தம குமாரன் என்கின்ற தீமோத்தியை பற்றி சாட்சி கொடுக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தில் உள்ள ரட்சிப்புக்கு ஏற்ற ஞானம் உள்ளவனாக பரிசுத்த வேத எழுத்துக்களை நீ சிறு வயது முதல் அறிந்தவன் என்று உனக்கு தெரியும் என்பதை நாங்கள் 2 தீமோத்தி 3:15 வாசிக்கின்றோம். வேத வாக்கியங்களெல்லாம் தேவ ஆவியினாலே அருளப்பட்டு இருக்கின்றது. தேவனுடைய மனுஷன் தேர்ந்தவனாகவும் எந்த நற்கிரியைகளை செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கு கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பித்தலுக்கும் பிரயோஜனம் உள்ளதாகவே இருக்கிறது என்பதையும் 2 தீமோத்தி 3:16 வாசிக்கின்றோம். சங்கீதக்காரன் தாவீது வேதாகமத்தை மிகவும் நேசித்தார். 1 சங்கீதம் இரவு பகலும் தியானிக்கின்ற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதி வைத்திருக்கிறார். தேவ வசனங்கள் அவருடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் ஆகியிருக்கிறது என்பதையும் தங்கித 119:105 வசனத்திலே வாசிக்கின்றோம். வெளிச்சம் கொடுக்க வேண்டுமே ஆனால் அதற்கு அக்கினி இருக்கிறது என்றுதான் அர்த்தம். என் வாயை அக்கினியை போலவும் கண்மலையை நுறு கொண்ட சம்மெட்டியை போலவும் இருக்கிறது அல்லவா என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 23:29 ஆராய்ந்து வாருங்கள். 2வதாக ஆராய்ந்து வாருங்கள். உங்களுடைய உள்ளத்திலே தேவனுடைய அக்னி தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்க வேண்டுமே ஆனால் தேவ வசனங்களை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். சாதாரணமாக வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு. ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் தேவனுடைய மகத்துவங்களை அறிய முடியும், அவருடைய வல்லமையை புரிந்து கொள்ள முடியும். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளெல்லாம் உங்களுடைய நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறதும் அந்த வசனங்களே, வேத வாக்கியங்களே என்று யோவான் 5:39 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது. எனவே வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், தேவ வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள் என்று சொல்லும் பொழுது அவரது வல்லமையையும் குணாதிசயங்களையும் தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு வேத வசனமும் கர்த்தருடைய குறித்தே சாட்சியாக இருக்கிறது, ஆழமான சத்தியமாக இருக்கிறது, நித்திய பாதைக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கின்றது. மட்டுமல்ல, வேதத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு நித்திய ஜீவனும் எங்களுக்குள் உண்டாகின்றது. வேதத்தை ஆராய்ந்து பார்த்த ஒரு குழுவினர் குறித்து வேதம் நமக்கு அறிமுகப்படுத்துகின்றது. வேற யாருள்ளவர்கள் மனோவாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் எப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினாலே தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குண சாண்டிகளாக இருந்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர்கள் நடவடிக்கை 17:11 வேத புத்தகத்தை கதை புத்தகமாக படிப்பது போல படிக்க கூடாது, ஆராய்ச்சி புத்தகத்தை போல ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்பொழுதுதான் ஆழமான முத்துக்களை நாம் சேகரிக்க முடியும். நம் உள்ளத்திலே அக்கினி தொடர்ந்து எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். கவனியுங்கள், எம்மாவூருக்கு போன இந்த சீசர்களுக்கு கர்த்தர் வேத வசனத்தை விவரித்து காட்டிய பொழுது அவர்களுடைய இருதயம் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிந்ததென்று லூக்கா 24:37-32 வரைக்கும் வாசிக்கின்றோம். தேவனுடைய பிள்ளைகளே, வேத வாக்கியங்களை எப்பொழுதும் ஆராய்ந்து பாருங்கள். மூன்றாவதாக தியானித்து பாருங்கள். தியானம் என்பது வாசித்தவை திரும்பவும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்து ஞாபகப்படுத்தி கொண்டதான் அமர்ந்து எண்ணி பார்ப்பது ஆகும். ஒரு பசுமாடு புள்ளை மேய்ந்த பின்பு தனியாக ஒரு இடத்துல சென்று அமர்ந்து படுத்துக்கொள்ளும். சாப்பிட்ட பிள்ளை அசை போடுகிறது. அது போலவே வாசித்த தேவ பகுதியை நாம் தியானித்து பார்க்க வேண்டும். சாப்பிட்ட பிள்ளை அசை போடுகிறது, அதாவது இறை மீட்பு. அதாவது வசனம் முதல்ல கிடைக்க நேரம் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு பிறகு அதை தியானிக்கிறோம். இறை மீட்பு, பிறகுதான் ஜீரண குடல் உள்ள போகுது. தாவிக ராஜா இருக்கின்ற கூட பல அலுவல்கள், பல அவசர கடமைகள், பல யுத்தங்கள் இருந்த போதிலும் கூட வேதத்தை தியானிப்பதில் அவர் தவறவில்லை. உங்களுடைய வசனத்துக்காக காத்திருக்கின்றேன், உங்களுடைய வசனத்தை தியானிக்கும்படியாக குறித்த ஜாமங்களுக்கு முன்னே என் கண்கள் விழித்து கொள்ளும் என்று சங்கீதம் 147:148 வசனத்திலே கூறியிருக்கிறார். உங்களுடைய உள்ளத்திலே அனல் மூல வேண்டுமேயானால் ஆத்மாவிலே தொடர்ந்து அக்கினியை பற்றி எரிய வேண்டும் அல்லவா? அந்த ரகசியத்தை வேதத்திலே தியானித்து வாசிப்பதிலேயே இருக்கின்றது. தாவீது தன்னுடைய அனுபவத்தை எழுதுகிறார், என் இருதயம் எனக்குள் அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவின் விண்ணப்பங்கள் செய்தேன், நான் என்னுடைய நாவினாலே நான் விண்ணப்பம் செய்தேன் என்று சொல்கிறார். சங்கீதம் 39:3 உங்களுடைய இதயத்தில் வேத வசனத்தை நிரப்பி வையுங்கள், அவ்வப்பொழுது அவைகள் ஞாபகப்படுத்துங்கள், தியானியுங்கள், நிரம்பி வழிகின்ற உங்கள் பாத்திரத்தில் உள்ள பரிசுத்த ஆவியானவர் ஆகிய என்னை உங்களை கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்க அந்த எண்ணெய் உங்களுக்கு உதவி செய்யும். யோசுவா வெற்றியினுடைய ரகசியம் என்ன? கர்த்தருடைய வல்லமையான ஊழியக்காரனாக கானானில் உள்ள 7 ஜாதிகளையும் 31 ராஜாக்களையும் வென்றான். ரகசியம் என்ன? அவருடைய வார்த்தைகளில் நாள் தியானித்ததுதான். நீ போகுமிடமெல்லாம் புத்திமானாக நடந்து கொள்ளும்படியாக அதை விட்டு வலது இடது புறமாக விலகி விடாதே. இந்த நியாயபரமான புத்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதா? இதில் எழுதியிருக்கிறவைகளுக்கெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டே இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாகவும் நடந்து கொள்வாய் என்று யோவான் 1 அதிகாரத்திலே 7:8 வாசிக்கின்றோம். நான்காவதாக வசனங்களை உட்கொள்ளுங்கள். வேத வசனத்தை வாசிப்பது வேறு, ஆராய்ந்து பார்ப்பது வேறு, தியானிப்பது வேறு, மட்டுமல்ல அதை வாழ்க்கையில அபியாசப்படுத்துவது வேறு. பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையில வேத வசனங்களை இரண்டாக கலந்து இருக்கின்றன. அவருடைய சரீரத்தோடும் ஆத்மாவோடும் ஒன்றாக இணைந்து இருந்தன. டிஎல் மோடி என்கின்ற ஒரு பக்தனை குறித்து வரலாறு ஆசிரியர்கள் எழுதும் பொழுது இப்படி சொல்கிறார்கள். அவர்கள் 220 யாரு டிஎல் மோடி 220 பவுண்டு எடை உள்ளவராக அவருடைய உடம்பு இருந்த போதிலும் கூட சரீரத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் வேத வசனம் அணிந்திருந்தார். வசனத்தின்படி வாழ்வை அமைத்துக் கொண்டார். ஆகையால் அவர் ஆவிக்குரிய மகா ஒரு பலன் பொருந்தியவராக இருந்தார். பிரிகிற அம்மையை குறித்து அவருடைய மகன் சாட்சி கொடுக்கும் பொழுது சொல்றாரு, என் காப்பனார் பிரசங்கத்திலே ஒரு வாழ்க்கையும் வீட்டிலே ஒரு வாழ்க்கையும் வாழ மாட்டார். இரண்டு வாழ்க்கையை நடந்து வருவதில்லை. அவர் வசனத்திலே என்ன பிரசங்கிக்கிறாரோ அப்படியே வாழ்ந்து காண்பித்தார். காரணம், அவர் வசனத்தை ஏராளமாக உட்கொண்டிருந்தபடியினால் என்று அவர் சாட்சி கொடுத்தார். வேத வசனங்களை உட்கொள்ள வேண்டியது அவசியம்தான். குழந்தைகள் பாலை உண்டு பெறப்படுத்துகிறதை போல, வளர்ந்தவர்கள் திடமுள்ள ஆகாரத்தை உண்டு விலன் கொள்ளுவது போல, நாம் வேத வசனங்களை உண்டு விலன் கொள்ளுவோமாக. வேத வசனங்களை உட்கொள்ளும் பொழுது எப்படி இருக்கிறது? வேதம் சொல்லுகிறது, தேனிலும் தேன் கூட்டிலே இருந்து ஒழுகின்ற தெளிதேனும் மதுரம் உள்ளதாக இருக்கிறது என்று சங்கீதம் 19:10 வாசிக்கின்றோம். தேவனுடைய ஒரு குணாதிசயம், அது மக்களை தெளிவிக்கக்கூடியது. அது போலவே வேத வசனங்கள் ஆவிக்குரிய கண்களை தெளிவாக பிரகாசம் உள்ளவர்களாக மாற்றுகிறது. எரேமியா தீர்க்க தரிசனுடைய அனுபவம் என்ன? உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். உம்முடைய வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்திற்கு மகிழ்ச்சியுமாக இருந்தது என்று குறிப்பிடுகிறார் எரேமியா 15:16 வசனத்தில். ஆலயத்தை வருகின்ற அநேகர் வசனத்தை கேட்கிறார்கள், ஒரு காதிலே கேட்கிறார்கள், மறு காதிலே விட்டு விடுகிறார்கள். நாமும் வேதத்தை வாசிக்கின்றோம், ஆராய்ந்து பார்க்கின்றோம், தியானிக்கின்றோம், முன்னேறி செல்வோமாக. விசேஷமாக வேத வசனங்களை நம்முடைய ஆகாரமாக இருக்கட்டும், ஆத்மாவின் போஜனமாக இருக்கட்டும். வேத வசனங்களை உட்கொள்ளுங்கள், அது உங்களுக்குள்ளே அக்னியாக பற்றி எரிய வைக்கும். பழைய ஏற்பாட்டின் இஸ்ரவேலர்கள் மன்னனாகிய தேவ தூதர்களின் உணவை புசித்து காண்டாமிருகத்து கொத்த விலனாக மாறினார்கள் என்றும், நம் தேவ வசனத்தை புசித்து உள்ளான மனுஷனிலே வல்லமையாக விலப்படுவோமாக. மட்டுமல்ல, நம்முடைய ஆத்மாவிலும் பரலோக அக்கினி பற்றி எரிந்து கொண்டே இருக்கும். அக்கினி எப்பொழுதும் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். நித்திய வெளிச்சம் தரும் வார்த்தையின் மூலம் புத்துணர்வு தந்து எம்மை ஆசீர்வதியுங்கள் என்று ஜெபிக்க வேண்டும். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரோடு இணைந்து வாழும் வாழ்க்கை, அதோடு கூட அவருடைய வேத வசனங்களை கவனமாக வாசித்து அதை வாழ்க்கையிலே அப்படியே நமக்கென்று ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இன்பமான வழிகளை பின்பற்றும் பொழுது, கர்த்தர் பாக்கியத்தையும் நன்மையும் நிச்சயமாக நமக்கு கொடுப்பார் என்று யாக்கோபு எழுதிய நிருபத்திலே 2:5 வாசிக்கின்றோம். யாக்கோபு 2:5 என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொண்டு ஒரு சிறிய ஜெபத்தோடும் முடிப்புகிறேன். அன்பு இருக்கிறேன், எங்களுடைய வாழ்க்கையில வேதத்தை கவனமாக வாசித்த நாட்களுக்காக செயலுக்காக மிகுந்த வேதனையோடு உண்மை உமது பாத்தை பிடித்து மன்னிப்பு கேட்கின்றோம் சுவாமி. இன்று முதல் மேற்கொண்ட வசனத்தினபடி இரவும் பகலும் கருத்தாக வேத வசனங்களை வாசித்து தியானித்து அதன் மூலமாக பாக்கியம் பெற உங்களுடைய தெய்வீக அருளை நிறைவாக எங்களுக்கு தந்திரளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே என்று கேட்பதோடு இந்த சங்கம தமிழ் கிறிஸ்தவ வானொலியின் ஊடாக இந்த செய்திகளை கேட்கிற ஒவ்வொருவரையும் வெளிச்சத்துக்குள் கொண்டு வர வேண்டும் என்றும், அவர்களும் இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் வந்து சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டும் என்றும் எல்லோரும் ஒருமனப்பட்டு இந்த வழியிலே ஜெபிக்கிறோம் சுவாமி. அவர்களை இந்த நித்திய வெளிச்சத்துக்குள் இருளில் இருந்து இழுத்து வாருங்கள். இந்த வசனங்கள் அவர்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கெஞ்சி ஜெபம் கேட்கின்றோம் என்று சொல்லி என் செய்தியை முடித்துக் கொள்கிறேன். மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை, மறுபடியும் என் செய்தி உங்களுக்கு கொண்டு வரும் வரை, இந்த முதிர்ந்த வயதிலும் பசுமைய வாழ தேவன் கொடுத்த இந்த ஆவிக்காக கோடி கோடி நன்றி சோஸ்ரம் சொல்லி, அம்மா உங்களிடம் இருந்து, ஐயா உங்களிடம் இருந்து, சகோதரர்களை உங்களிடம் இருந்து விடைபெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நீங்கள் ஒரு பெரிய ஒரு கருவி, கர்த்தர் உங்களை அந்த மாதிரி உங்களை இன்னமும் அவர் அப்படி உபயோகிக்கிறபடியால் நீங்கள் அவருடைய கருத்தில் இருக்கிற ஒரு பெரிய கருவி. அதனால எத்தனையோ பேர் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள். இன்றைய வார்த்தையின்படி நீங்கள் கொடுத்த வார்த்தையும் வசனங்களும் எல்லாம் இன்றைக்கு அவர்கள் அதை கேட்டதுனாலே அதனால வரும் பலன் அவர்களுடைய வாழ்க்கையிலே பெரிய ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ. நாங்கள் எப்பொழுதும் உங்களை எங்களுடைய ஜபத்தில் நினைவு கூர்ந்து உங்களுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். தேங்க்யூ, காட் பிளெஸ் யூ பாஸ்டர்.
2: நன்றி அம்மா, எங்களோடு கலந்து கொண்டு எங்களை தட்டி எழுப்பி கொண்டிருக்கிறதற்காக தேவன் உங்களையும் உங்களோட கைகோத்து நிற்கின்ற ஒவ்வொரு சகோதரனின் சகோதரியும் ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றேன். ஆமேன், ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். Thank you and God bless you, Pastor. Jnana Prahasam, all the way from Colombo, Sri Lanka. அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் ஆண்டன் ராசன் ஆயத்தை கலையத்திலிருந்து அழைக்கப் போகிறோம். அவரும் வந்து கர்த்தர் கொடுத்த வார்த்தை எங்களுடன் பகிர்ந்து கொள்வார்கள். 210 நாடுகளும் 1988 பேரும் இருக்கிறார்கள் கேட்பதற்கு. அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொள்வோம். பாஸ்டர் ஆண்டன் ராசனாயம் பாருங்கள், வந்து பகிர்ந்து கொள்வோம்.
3: நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது எங்களுக்கு பரலோகம், விசுவாசியாதவனுக்கோ அக்கினி தீர்ப்பு. ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்துக்கு அனுப்பி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவர் மேலும் அன்பு கொண்டீரே. இன்று ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றி அவர்களை இழுத்துக் கொள்ளும்படியாக. ஒருவரும் அந்த நரகத்துக்கு போகக்கூடாது என்ற விருப்பம் உள்ள தேவனே, இந்த மதங்களில வாழுகிற மக்கள், பாவத்தில வாழுகிற மக்கள், சாபத்தில வாழுகிற மக்கள் ஒவ்வொருவரும் மனுஷ குமாரனாகிய இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு உம்முடைய ராஜ்யத்துக்கு வந்து சேர்வார்களாக. ஒவ்வொருவரையும் இழுத்துக் கொள்ளும். ஒவ்வொருவருக்கும் கேட்கிற காதுகளை, உணர்வுள்ள இருதயத்தை கொடுத்து சிறைப்பட்ட வாழ்வை பிசாசின் அடைக்கப்பட்ட கண்கள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக. ஒவ்வொருவரும் உணர்வடைந்து இயேசு கிறிஸ்து, மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துல விசுவாசம் வைத்து அந்த பரலோக பாக்கியத்தை பெற்றுக் கொள்வார்களாக. துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கு செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை எப்பொழுது நேசிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். நாங்கள் யோவான் 3:16 வசனம் சொல்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாருக்காகவும் இந்த உலகத்தில பிறந்த பிறக்கின்ற இயேசுடைய வருகை வரைக்கும் யார் யார் இருக்கிறார்களோ, பிறந்தவர்கள், இறந்தவர்கள், இனிமேல் இயேசுடைய வருகைக்கு முன்பாக வாழுகிறவர்கள் ஒவ்வொருவருக்காகவும் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில ஒரே பிரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அடையும்படி அடையும்படி இயேசுவையே தந்தருளி அந்த சிலுவை மரணத்துக்கூடாக எங்களுக்கு தந்தருளி அந்த வாலிப வயசுல 33.5 வயசுல பரிசுத்த பிள்ளையாக, தேவனுடைய பிள்ளையாக, தேவனுடைய குமாரனாக எங்களுக்கு தந்தருளி எங்கள் மேல அன்பு கூர்ந்தார். இப்படியான இரட்சகர் இயேசுவை கர்த்தர் நல்லவர் என்பதை நாங்கள் ருசித்திருக்கிறோம். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் ருசிக்க வேண்டும் இயேசுவை. இயேசுவை அழைத்து அழைத்து அற்புதங்களை அதிசயங்களை பெற்று அவர் எல்லாருக்கும் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை பெய்விக்க பண்ணி, நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்ணுகிறார். பட்சபாதம் இல்லாத எந்த மனிதரையும் நேசிக்கிற வர்தான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் ஒரு பொழுதும், இயேசு உள்ளத்தில் நீங்கள் வரும் பொழுது அவர் உங்களை ஒரு பொழுதும் தள்ளிவிட மாட்டார். என்னிடத்தில் வருகிறவர்களை நான் ஒரு பொழுதும் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி இருக்கிறார். பாருங்கள், அவர் இந்த உலகத்துல வந்து வரும் பொழுது மத்தேயு 20:28 வசனத்துல அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். பாருங்கள், இன்றைக்கு உலகத்துல பார்த்தீர்களாக இருந்தால் மனிதர்கள் மற்றவர்களை வைத்து ஊழிய வேலை வேண்டுவார்கள், ஊழியம் கொள்ளுவார்கள். இயேசு ஊழியம் செய்பவருக்கு, செய்வதற்காக, இந்த மக்களுக்கு உதவி செய்வதற்காக பாருங்கள், சகல நோய்களையும் சகல வியாதிகளையும் குணமாக்கி நன்மைகளை மட்டும் மக்களுக்கு செய்து ஒரு தீமை கூட ஒருவருக்கும் செய்யாமல் வாழ்ந்து, அந்த வாலிப வயசுல 33.5 வயசுல மனுக்குலத்திற்காக பாவம் இல்லாத இயேசு பாவமானார், சாபம் இல்லாத இயேசு சாபமானார். எங்களுக்காக, உங்களுக்காக, ஒவ்வொரு மனிதனுக்காகவும் இந்த உலகத்தில் நீங்கள் தான் மதத்தை தேடிக்கொண்டீர்கள். உங்களுடைய மூதாதையர்கள் செய்த தவறு, அதன் மூலமாக நீங்கள் மதத்துக்கூடாக, பாவத்துக்கூடாக, சாபத்துக்கூடாக இன்றைக்கு உலகம் முழுக்க மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இவர்கள் இந்த கடைசி காலத்துல இயேசுவை அறிந்து, இந்த மெய்யான தேவனை அறிந்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீரப்பிறவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். இப்படியாக பரலோகத்தில் இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை பெற்று அவருடைய அன்பின் கட்டளையில வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அவருடைய பெற்று மறுபடியும் பிறக்கிற அனுபவம் பாருங்கள், பரிசுத்த ஆவியை நீங்கள் மீண்டுமாக பெற்றுக் கொள்ளும் பொழுது பாருங்கள், தாயின் வயிற்றில ஆதாமாள் செய்த பாவத்தின் காரணமாக நாங்கள் பாவ சரீரத்தோடு பிறக்கிறோம். மீண்டுமாக இயேசு இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும் பொழுது நாங்கள் மறுபடியும் பிறக்கிறோம். எங்களுடைய பாவ சுபாவம் அகன்று கொண்டு வருகிறது. இயேசுவை போன்ற சரீரம் எங்களுக்கு கிடைக்கிறது. நாங்கள் எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் இயேசு வரும் பொழுது நாங்கள் குற்றமற்றவர்களாக, பரிசுத்தமுள்ளவர்களாக இயேசு எங்களை மாற்றுகிறவராக இருக்கிறார். எங்களுடைய வாழ்வை அவரிடத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் ஒன்று தெசலோனிக்கு 5:23 எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரம் மூன்றும் குற்றமற்றதாக அவருடைய வருகையில எங்களை அவர் புது சரீரத்தை தந்து அவரோடு கூட வாழுகிற வாழ்வை தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், முதன் முறை வரும் பொழுது அவர் ரட்சிக்கிறவராக வந்தார். அப்போ சில 4:12 ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவுடைய நாமம். மீண்டும் வரும் பொழுது ஜட்ஜாக வர போகிறார். அவருடைய ஜட்மெண்ட் பைபிள் தான் இருக்கிறது. பைபிளின் படிதான் அவர் ட்ரெண்டாக பிரிக்க போகிறார். நாங்கள் பைபிளை படித்து தியானித்து அதன்படி நடந்து அவருடைய ராஜ்யத்தில் வலதுபுறமாக செம்மறி ஆடுகளாகவும் இடதுபுறமாக வெள்ளாடுகளாகவும் பிரிக்கிறார். வலதுபுறத்துல போகிறவர்கள் பரலோகத்தையும், இடது பக்கத்துல போகிறவர்கள் நரகத்தையும் பெற்றுக் கொள்கிறார்கள். பாருங்கள், நரகம் பொல்லாதது. இந்த உலகத்துல நீங்கள் என்ன நோய்களும் என்ன வருத்தங்கள் கூட மாறிவிடும். நீங்கள் உங்களுக்கு என்ன வருத்தமாக இருந்தாலும் இயேசு உங்களை உயிர்ப்பிக்க வல்லவராக இருக்கிறார். அவரோடு நித்திய நித்திய வாழ்வை நீங்கள் இழந்து விடக்கூடாது. பாருங்கள், யோவான் 3:17 வசனத்திலேயும் உலகத்தை நாங்கள் 17வது வசனத்தில் பார்க்கும் பொழுது, உலகத்தை ஆக்கினைக்கு உள்ளாக தீர்க்கப்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவர் அனுப்பினார். பாருங்கள், தேவன் ஒரு அன்புள்ளவராக, பாருங்கள், அவர் முதன்முறை அனுப்பும் பொழுதே கூட ஆதாம் பாவம் செய்து விட்டால் நாங்கள் எங்களை ஜட் பண்ணலாம், உங்களை நரகத்துக்கு அனுப்பி இருக்கலாம், ஆனால் இரக்கம் உள்ளவராக அந்த பாவம் செய்தார், அறியாமல் செய்து விட்டார் என்ற உணர்வோடு அந்த மனித குலத்திற்காக தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட ஆதாமோவாள் தொடக்கம் அவருடைய சந்ததிகள் எல்லாரும் பாவம் செய்தார்கள், அவர்கள் மீட்கப்பட வேண்டும், மீண்டும் தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காகத்தான் அதுதான் அவருடைய முற்று முழுதான எண்ணமாக இருக்கிறது. மனிதனை நேசித்தார், உங்களை என்னை ஒவ்வொருவரை இந்த மதங்களில் இருக்கிறீர்களோ அத்தனை பேரையும் இயேசு நேசிக்கிறார், தான் இயேசு அன்பா இருக்கிறார். தன்னுடைய சாயலாக படைக்கப்பட்ட போன மகன் அந்த அவனுடைய ஆத்மா நரகத்தில் வேதனைப்படக்கூடாது, திரும்பி வர முடியாத உலகம் அது, போனால் திரும்பி வர முடியாது. இந்த உலகத்தில உங்களுக்கு அதை அனுபவிக்கவில்லை, இந்த உலகத்தில சில வேதனைகளை அனுபவிக்க முடியும், ஆனால் நிரந்தரமாக ஒரு வேதனை வருமாக இருந்தால் அந்த அக்கினியின் கந்தம் இடுகிற கடலை நீங்கள் நினைத்து பார்த்தால், அந்த அக்கினியில நித்திய நிந்தையில காலம் பூராக இந்த உலகத்தில ஒரு மனிதன் வாழ்கிற வாழ்வு 80 120 வயதாக இருக்கிறது. ஆனால் அந்த நித்தியமாக அந்த நரகத்தில வாழ்கிற வாழ்வு உங்களுக்கு உற்றுவருக்கும் வரக்கூடாது. இதற்காகத்தான் இயேசு அந்த நரக வாழ்வில் இருந்து மீட்பதற்காகத்தான் இருளில் வாழும் மக்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். மரண இருளில் வாழும் மக்கள், மரணத்துக்கு பின்பு நரகத்துக்கு போய் அங்கு வாழுகிற மக்களுக்கு இயேசு என்ற வெளிச்சம் இந்த உலகத்துல உதித்தது. அந்த இயேசுவை நீங்கள் ஒரு பொழுதும் விட்டு விடக்கூடாது. பாருங்கள், அவரை விசுவாசிக்கிறவன் ஆக்கினைக்குள்ளாக தீட்டப்படான், விசுவாசியாதவனோ இவனுடைய ஒரே பேரான குமாரனுடைய நாமத்தில் விசுவாசம் உள்ளவனாய் இராதபடியினால் அவன் ஆக்கினை தீர்ப்புக்குள்பட்டாய். பிசாசை தேவன் தண்டித்து விட்டார், பிசாசு தேவனுக்கு விரோதமாக செயற்பட்டான், அவன் தண்டிக்கப்பட்டு விட்டான். அதே போல பிசாசின் பிடியில இருக்கிற உங்களும் நீங்களும் மனம் திரும்பாத பட்சத்துல பாருங்கள், இப்படித்தான் தண்டி நீங்கள் இப்படியான விழுந்து போன தூதர்களை நம்பி வாழ்வீர்களாக இருந்தால், மதத்தை நம்பி வாழ்வீர்களாக இருந்தால் உங்களுக்கும் பிசாசுடைய தண்டனை தான் உங்களுக்கு கிடைக்கும். இதற்காக தான் இயேசு இன்னும் அன்புள்ளவர்களாக, இன்னும் கிருபை உள்ளவராக, இரக்கம் உள்ளவராக இருக்கிறார். நரகத்துக்கு போகக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தோடு இந்த உலகத்தில வந்து தன் உயிரை கொடுத்தார். பாருங்கள், யோவான் 3:19 வசனத்திலும், ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷருடைய கிரியைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புகிறதே அந்த ஆக்கினை தீர்ப்புக்கு காரணமாக இருக்கிறது. இருளை விரும்பக்கூடாது, நீங்கள் தீமைகளை விரும்பக்கூடாது. தீமைதான் இருள், போய் களவு திருடு, இதெல்லாம் பிசாசனுடைய கிரியைகள். இவைகளுக்கு இதற்கு எதிர்த்து நிற்கிறதற்காகத்தான் இயேசு எங்களுக்கு மறுபடியும் பிறந்த அந்த பரிசுத்த ஆவியத்தை தந்து, பைபிளை தந்து, சத்தியத்தின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்கிறார். யோவான் 3:21 வசனத்துல, சத்தியத்தின்படி செய்கிறவனோ தன் கிரியைகள் தேவனுக்குள்ளாக செய்யப்படுகிறது என்று வெளியாகும்படி ஒளியின் இடத்தில் வருகிறான். வேதாகமத்தை அறிய அறிய உங்களுக்கு சத்தியம் உங்களுக்குள்ள வரும், உங்களுடைய இருதயத்தை சத்தியம் நிரப்பும், தீமையை நீங்கள் வெறுக்க முடியும். நீங்கள் அதை தியானித்து நான் நல்லவனாக வாழ வேண்டும், இந்த உலகத்தில இயேசுவை பின்பற்ற வேண்டும், ஒரு தீமை கூட செய்யாத இயேசுவை பின்பற்றும் பொழுதுதான் நீங்கள் எந்த மனிதரையும் பின்பற்றி நீங்கள் பரலோக போக முடியாது. இயேசுவை தான் போக்கஸ் பண்ண வேண்டும். மத்தேயு மார்க்கு லூக்கா யோன் இந்த 4 புஸ்தகங்களை படித்தீர்களாக இருந்தால் இயேசு செய்த நன்மைகள் இந்த புத்தகங்கள் அடங்க முடியாத அளவு நன்மைகளை இந்த புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் செய்த அற்புதங்களை இன்றும் அவர் அற்புதங்கள் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். அத்தனையே எழுதுவதாக இருந்தால் இந்த உலகத்தில புத்தகங்களே உலகமே கொள்ளாது என்று அளவுக்கு அளவு அளவு உள்ளது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பார்க்கிறவங்களுக்கு அதே போல இயேசுடைய ஆவியை பெற்றவர்கள் பார்க்கிற ரோமர் 8:15 சொல்லுகிறது, அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தில் ஆவியை பெறாமல் அப்பாவிதாவை என்று கூப்பிடப்படுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். பாருங்கள், தேவனுடைய குமாரன் தான் இயேசு. நாங்களும் இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது நாங்களும் தேவனுடைய குமாரனாக மாறுகிறோம். இயேசுவை போன்ற அதிகாரம் எங்களுக்கும் இயேசு தந்திருக்கிறார். என்னை விசுவாசிக்கிறவன் என்னை போன்ற காரியங்களை செய்வான், இன்னிலும் பெரிதான காரியங்களை செய்வான் என்று யோவான் 14:12 எழுதப்பட்டிருக்கிறது. நாங்கள் இயேசுவை விசுவாசித்து நாங்கள் இயேசு எங்களுடைய எல்டர் பிரதராக வருகிறார், மூத்த சகோதரனாக எங்களையும் மகனாக மகளாக தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சான்ஸ் அண்ட் டோட்டர்ஸாக எங்களை இன்றைக்கு தெரிந்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், நீங்கள் மதங்களில வாழ்வீர்களாக இருந்தால், பாவத்தில வாழ்வீர்களாக இருந்தால், அந்த உலகத்துக்கு ஒரு ஒரு தகப்பன் பிதா இருக்கிறார். அவன் தான் பிசாசாக இருக்கிறார், உங்களுடைய பிதா. இன்றைக்கு மதங்களில இயேசு வேண்டாம் என்று வாழ்கிறவர்களுக்கு ஒரு பிதா இருக்கிறது. அவன் தான் தீமை செய்கிறவன். இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசாக வந்திருக்கிறான். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இந்த உலகத்தை படைத்த அந்த ஒன்றான மெய்தேவனுடைய பிள்ளைகளாக இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் தேவனுடைய அந்த ஒன்றான மெய்தேவனுடைய பிள்ளைகளாக சுதந்திரராக நாங்கள் இருக்கிறோம். இந்த உலகத்தில உபத்திரவம் இருக்கு, கிறிஸ்தவர்களுக்கு உபத்திரவம் இருக்கு. ஆனால் இயேசு இந்த உலகத்தை ஜெயித்தார், எங்களையும் ஜெயிக்க வைக்கிறவராக இருக்கிறார். இந்த உலக பாடுகள் அவரோடு வாழுகிற மகிமைக்கு நாங்கள் இந்த ரோமர் 8:12 சொல்லுகிறது, இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வழிபடும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறீர். மகள் மகிமையான ஒரு தேசத்திலே அந்த மகிமை மகிமையின் தேவனோடு வாழுகிற வாழ்வு, கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, மரணம் இல்லை, ராக்காலம் இல்லை. இப்படியாக அவரே எங்களை போஷித்து எங்களுடைய தேவைகளை சந்தித்து எங்களை நித்திய நித்தியமாக வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறார். இந்த சரீரத்தை கழற்றி போட்டுவிட்டு அவருடைய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தை போட்டு பாருங்கள், ஆதாம் ஏவாளை முதல் முதல் படைக்கும் பொழுது மரணம் இல்லாத சரீரம், அப்படியான ஒரு தேவனோடு வாழுகிற சரீரத்தை தந்து நித்தியமாக வாழுகிற வாழ்வு. யோவான் 12:12 இயேசுடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி உங்களுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு நித்திய வழிஜன் சங்கம ரேடியோவை கேட்கிறவர்கள், உங்களுக்கு இந்த ஊழியம் செய்யற ஒவ்வொருவருக்கும் நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். எங்களுக்கு பரிசுத்த ஆவி பரலோகத்திலே இருந்து தேவன் எங்களுக்கு அந்த பரிசுத்த ஆவியை அனுப்பி அவருடைய பிள்ளைகளாக நாங்கள் இருக்கிறோம், சுதந்திரமாக இருக்கிறோம். இம்மைக்கு பின்பு மரணம் அது குடியிருப்போம் பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து இயேசு கிறிஸ்து வந்து எங்களை அழைத்து செல்கிறவனாக இருக்கிறான். யோவான் 14:16 நீங்கள் பார்க்கும் பொழுது, நான் போய் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆய்த்த மனித பின்பு நான் இருக்கும் இடத்துல நீங்களும் இருக்கும்படி உங்களை வந்து அழைத்து செல்வேன். இதற்காகத்தான் நன்றைக்கு கடைசி கால நிகழ்வுகளை பார்க்கிறோம். எங்களை அவர் அழைத்து செல்வதற்காக வருகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். பாருங்கள், ஆபிரகாமுக்கு முன்னமே இயேசு இருந்திருக்கிறார். பாருங்கள், இயேசுவும் தேவனும் ஒன்றாக இருந்திருக்கிறார்கள். நீங்கள் ப்ரொவெர்ப்ஸ்ல பார்க்கும் பொழுது 8:16 இந்த வானத்தை வட்டணிக்கையிலும் இந்த தண்ணீர் சமுத்திர ஜலம் உலக இந்த பூமிக்குள்ள வராதபடிக்கு எல்லையை கட்டளையிடும் பொழுதும் இயேசு செல்ல பிள்ளையாக இருந்தார். பாருங்கள், இந்த நாங்கள் ஜெனிசிஸ் 25:26 26 பார்க்கும் பொழுது மனிதரை தேவன் உருவாக்கும் பொழுது நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படி படைப்போம் என்றார். நமது என்பது ரெண்டு பேர், அது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்துதான் இந்த உலகத்தை படைத்தவர், சமுத்திரத்தை படைத்தவர். பாருங்கள், ரெண்டு பேர் அந்த தேவரும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். இயேசு இந்த உலகத்துல மனு உருவெடுத்து வந்து மனுக்குலத்துக்காக மடித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கும் உயிருள்ளவராக இருக்கிறார். இதற்காக தான் அவர் சொல்லுகிறார், இயேசு இந்த உலகத்துல வரும்பொழுது யோவான் 8:39 வசனத்தில ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாய் இருந்தால் ஆபிரகாமின் கிரிகைகளை செய்வீர்களோ? நீங்கள் உங்கள் பிதாவின் கிரிகைகளை செய்கிறீர்கள் என்றால், அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவர் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். அந்த உண்மையான நிலையில் மதங்களில் பாருங்கள், தேவன் என்று கடவுள் என்று சொல்லி எத்தனையோ தெய்வங்களை கும்பிடுகிறார்கள். அந்த மெய்யான தேவன் உங்கள் பிதாவாயிருந்தால் என்னிடத்தில் அன்பாயிருப்பீர்கள். ஏனெனில் நான் மெய்யான தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், நான் சுயமாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். இப்படியாக நாங்கள் பார்க்கும் பொழுது பாருங்கள், இயேசு சொல்லுகிறார், அந்த குற்றஞ்சாட்டின பரிசேயர் சதுசேயரை பார்த்து, நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், இயேசுவை மறுதளிக்கிறவர்கள் பிசாசின் பிள்ளைகளாக இருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் பிதாவாகிய பிசாசினால் உண்டானவர்கள், உங்கள் பிதாவினுடைய இச்சைகளின்படி செய்ய மன்னதாயிருக்கிறீர்கள். அவன் ஆதி முதற் கொண்டு மனுஷ கொலை பாதகனாயிருக்கிறான். பாருங்கள், ஆதாம் அவள் பாவம் செய்ததன் பின்பு காயின் ஆபேலை கொல்வதை ஆரம்பத்திலேயே முதற்கொலை பிள்ளைகளிலேயே கொல்லப்படுது. காயின் ஆபேலை கொள்ளுகிறார். நாதாம் அவளுக்கு பிறந்த பிள்ளைகளே ஒருவரை ஒருவர் கொள்ளுகிறார்கள். ஒரு பேன் என்றால் ஆதாம் அவள் வஞ்சிக்கப்பட்டு அந்த அவர்களுடைய திருடுவது யோவான் 10:10 சொல்கிறது, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான். அவர்கள் கொலை செய்கிற வேலையை அந்த பிள்ளைகளிடத்துல அவன் செய்து முடித்ததை பார்க்கக்கூடியதாக இருக்கு. இதற்காக தான் இயேசு வேண்டும் சமாதானமாக கொலை செய்யாதிருப்பதாக என்ற ஒரு கட்டளையோடு வாழுகிற வாழ்வுதான் கிறிஸ்தவ வாழ்வு. அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியினால் அவன் சத்தியத்தில் நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும் போது அவன் தன் சொந்தத்தை எடுத்து பேசுகிறான். யோவான் 8:44 வசனம் பண்ணில் இயேசு சொல்கிறார், இயேசு யோவான் 8:46 வசனத்திலேயும், என்னிடத்தில் பாவம் உண்டர்கள் உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக் கூடு? நான் சத்தியத்தை சொல்லி இருக்க நீங்கள் ஏன் என்னை விசுவாசிக்கிறதில்லை? பண்ணில் இயேசுதான் பரிசுத்தர், வானத்தில் இருந்து வந்த ஜீவ அப்பம், எங்களுக்காக சிலுவையில விற்கப்பட்ட அப்பந்தான் இயேசு. அவரை நாங்கள் நினைவு கூறுகிறோம், அவருடைய அப்பத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறோம். பாருங்கள், அவர் மீண்டுமாக வரும்பொழுது மத்தேயு 25:31 வசனத்தில, மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்பொழுது தமது மகிமையான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார். அப்பொழுது சகல ஜனங்களும் அவருக்கு முன்பாக சேர்க்கப்படுவார்கள். மேய்ப்பனானவன் ஜீசஸ் தான் ஜட்ஜாக இருக்க போறார். செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் ஒவ்வொராக பிரிக்கிறது போல அவர்களை அவர் பிரித்து செம்மறி ஆடுகளை தமது வலது பக்கத்திலும் வெள்ளாடுகளை தமது இடது பக்கத்திலும் நடத்துவார். மத்தேயு 25:33 பாருங்கள், வலது பக்கத்துல இயேசுவை பின்பற்றுகிற மக்கள் போவார்கள். இயேசு வேண்டாம், எங்களுக்கு இந்த உலக பாவம் வேண்டும், சாபம் வேண்டும், தீமை வேண்டும், திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, பொய் பேசுவது, அநியாயம் செய்வது வேண்டும் என்றால் பாருங்கள், அவருடைய இடது பக்கத்துல போய் நரக வாழ்வு, நித்திய நித்தியமாக லேக் ஆஃப் ஃபயர்ல போனால் திரும்பி வர முடியாத தேசம், மன்னிப்பு கிடைக்காத தேசம். அதற்காக தான் இந்த உலகத்துல தான் தேவன் இயேசு கிறிஸ்துவ இரட்சகராக ஐட்டிக் கொண்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பாருங்கள், இயேசு பிறக்கும் பொழுதே பரிசுத்தமாகத்தான் அவர் பிறந்தார். பாருங்கள், லூக்கா 1:35 வசனத்துல, தேவன் அவளுக்கு பிரதியுத்தரமாக பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ளது தேவனுடைய குமாரன் இயேசு. தேவனுடைய குமாரன் அவருடைய பெயர், அவர் பரிசுத்தமுள்ளவராக. பர்லோகம் 1 பேதுரு 1:12 சொல்லப்படுகிறது, பர்லோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர். அப்ப பரிசுத்த ஆவியினால

பரிசுத்தமுள்ள பிள்ளையை அனுப்பி ஒரு பாவம் கூட செய்யாத, ஒரு சாபம் கூட இல்லாத பரிசுத்த ரத்தத்தினால பிறந்த, பரிசுத்த ஆவியினால பிறந்த பிள்ளையாக இயேசு அந்த சிலுவையில மடித்து எங்களை, எங்களையும் உங்கள் அனைவரையும் மீட்டு கொண்டார். ரட்சிக்கப்படாதவர்கள் அவரை, அவரை ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல, அவரிடத்துல வந்துவிட வேண்டும். பாருங்கள், மத்தேயு 16:16 சீமோன் சொல்லுகிறார், நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, கிறிஸ்து என்று சொல்லுகிறார். நாங்கள் பார்க்கும் பொழுது யோவான் 5:22 பிதாவை கடன் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கடன் பண்ணும் படிக்கு பிதாமானவர் தாமே ஒருவருக்கும் நியாயத்தீர்ப்பு செய்ய அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு கொடுத்தார். பாருங்கள், இயேசுதான் நியாயத்தீர்ப்பு செய்கிறவராக இருக்கிறார். அவர் திருமீண்டுமாக வரும்பொழுது மத்தேயு 24:44 சொல்லுகிறது, நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், அதனால் நீங்கள் ஆயத்தமாக இருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் நீங்கள் விழித்திருங்கள். இப்படியாக நாங்கள் விழித்திருந்து அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நான் ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க. தேவகுமாரா, தேவகுமாரா, என்னை நினைச்சிடுங்க.

தேவகுமாரா என்னை நீ நெச்சிடுங்க, உடைந்த பாத்திரம் நான் அது உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்து இது யாருக்கு புரியும், உடைந்த பாத்திரம் நான் உமக்கே தெரியும், தேவன் பயன்படுத்துகிறீ இது யாவருக்கு புரியும்.

என் உலகம் வெள்ளிக்காதே, தேவகுமாரா தேவகுமாரா என்னை நினைக்கிடுங்க.

உம்மை மறுதலித்தவன் இதை உலகே அறியும், உம்மை மறுதலித்தவன் இதை உலகே அறியும்.

0: ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டுகிறோம். ஒரு மக்களுக்காக விண்ணப்பிக்கிறேன் ஆண்டவரே. நீர் அவர்களை நினைக்கும்படியாக, அவர்கள் செய்த பாவங்களை மன்னிக்கும்படியாக, கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் உள்ள அன்பு தகப்பனே, அவர்கள் அறியாமல் செய்கிறார்கள். அவருடைய அறியாத காலங்களில், இந்த கடைசி காலத்தில் ஒரு முறை மன்னிக்கும்படியாக அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். இயேசுதான் வழியும் சந்தியமும் ஜீவனும் என்றும், இயேசுதான் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்பட்ட நாமம் என்பதை ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொண்டு இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டு, கேளுங்கள், கொடுக்கப்படும், தட்டுங்கள், திறக்கப்படும், தேடுங்கள், கண்டவீர்கள் என்று சொன்னீர்கள். அந்த பரிசுத்த ஆவியானவரை தேடி அந்த மறுகும் படியும் வாழ்ந்த வாழ்வை கொண்டு பிறாக, இந்த நேரத்தில் ஒவ்வொருவரையும் உடைய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா, பொல்லாதவர்களாகி உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்லவிகளை கொடுக்கும் பொழுது, இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் உள்ளால் வரவிக்கும் ஒவ்வொருவரை நிரப்பும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஒவ்வொருவரை ஒருவரும் விடுபட்டு விடக்கூடாது. ஒவ்வொருவரையும் உடைய பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தினால் இந்த நேரத்தில் நீ நிரப்புகிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரோடும் ஒவ்வொருவரை நிரப்ப உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். சந்தலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் உம்முடைய அபிஷேகத்தினால் நிரப்பி அவர்களை மறுபடியும் பிறந்த வாழ்வை கொடுத்து, தேவனுடைய குமாரனாக குமாரத்தியாக ஒவ்வொருவரையும் உம்முடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. பிசாசின் பிள்ளைகளாக இருந்த எங்களை மாற்றினீரே. இருளில வாழ்ந்த எங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றினீரே. அதே போல இன்றைக்கு மதங்களில வாழுகிறவர்கள், பாவத்தில வாழுகிறவர்கள், சாபத்தில வாழுகிறவர்கள், இயேசு வேண்டாம் என்று வாழுகிற ஒவ்வொருவரையும் இருளின் பிள்ளைகளை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக, தேவனுடைய பிள்ளைகளாக அந்த நித்திய வாழ்வில வாழுகிற வாழ்வை கொடுக்கிற அந்த ஒன்றான மித்தவருடைய பிள்ளைகளாக மாற்றுவீராக. ஒவ்வொருவரையும் நினைத்து கொள்ளும் ஒவ்வொருவரையும் உம்மிடத்துல வரும் பொழுது நீர் ஒருவரையும் தள்ளிவிடாத தேவன். ஒவ்வொருவரையும் உம்மிடத்துல ஒப்பு கொடுக்கிறேன். துதி கன மகிமை ஒன்றான மெய்த்தவராகி உமக்கு செலுத்தி ஆண்டவரின் இரட்சகருமாயி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன், ஆமேன். பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம், நீங்கள் கொடுத்த வார்த்தை இன்றைக்கு அவர்களுக்கு அந்த பலன், வெற்றி, விடுதலை அந்த வார்த்தையின் மூலமாக வந்திருக்கிறது என்று நான் விசுவாசிக்கிறேன். அவர்களை தொட்டிருக்கிறது, அவர்களுக்கு விடுதலையை கொடுத்திருக்கிறது. அந்த வார்த்தையில இருக்கிற அந்த அந்த வெற்றி விடுதலையும் தான் பரிசுத்த ஆவியான அந்த மாதிரி அதை உபயோகித்து அவர்களுடைய வார்த்தையிலே அந்த வார்த்தையே போய் அவர்களுக்கு அந்த அவர்களை தொட்டு அந்த வார்த்தையின் மூலமாக வருகிறார். அந்த வெற்றி தான் அவர்களுடையது என்றபடியால் அதை இன்றைக்கு நாங்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலேயே நாங்கள் அதை இன்றைக்கு விதைத்திருக்கிறோம். அதை நீங்கள் தான் இந்த வார்த்தையின் மூலமாக இன்றைக்கு கொடுத்திருக்கிறீர்கள். அந்த விதையை அவர்கள் அதிலிருந்து வரும் பலனையும் வெற்றியையும் விடுதலையும் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். காட் பிளெஸ் யூ பாஸ்டர், நன்றொரு வார்த்தையை கொடுத்தீர்கள். ஆமென், காட் பிளெஸ்.
0: ஆமென், காட் பிளெஸ் யூ சிஸ்டர், காட் பிளெஸ் யூ தேவர்களே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். இதுவரை நாங்கள் கேட்டுக் கொண்டிருந்தது பாஸ்டர் ஆண்டன் ராசநாயகம் அவர்களுடைய வார்த்தை. போங்கள், சொல்லுங்கள் பிரதர்
2: மகேந்திரன்.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஈவினிங் லார்ட். Even as we have Lord Jesus paid more attention to the women as being the women's Mother's Day, Lord, for women to get an insight through, no matter who preaches, no matter where the word comes from, it doesn't have to be any kind of gender, if it's a man or woman, anyone who preaches the word of the living God is the word that goes forth and brings forth victory. Even on Father's Day, the women could also come and bring forth the word, and that brings forth the victory. Even as the men have been preaching today, the pastors and the handmaidens of the Lord who had been coming and sharing the word and bringing forth, Lord Jesus, much adoration and praise and worship to you, Lord, right from the beginning, Lord. Even as Brother Mahindran came in and opened up, Lord Jesus, the first segment to the second segment, Lord, introducing, and with a beautiful background music, and he had put out a beautiful introduction. So we thank you, Lord, for all that time and energy that went into it, Lord, and your blessing over it more than anything, Lord, the anointing power of the Holy Spirit resting upon it, Lord. So we thank you for that, Lord. Even as Brother Mahendran opened up in prayer today for the women's work that is going on, Lord, upon the women that have been touched, set forth with your, much of your insight going into them with the word of God also. So we thank you for each and every woman that not only participated in the ministry today, but the ones that have been hearing from 210 nations, 1,988 people, more or less, Lord, even as they are gathering, Lord. We thank you for each and every one of those women alone, Lord, besides the many that have been listening, Father, for a special blessing upon them on Mother's Day, I pray. I thank you, Lord, for Sister Grace, who came and also did the adoration and worship today, Lord. Thank you for her ministry and her call, Lord, even as she comes and worships you, Lord. And even as we worship in spirit and in truth, Lord, your word will, Lord, lift you up, Lord. Your word will be glorifying you, Lord, through all the words that have been, Lord, mentioned in the songs, Lord. They are to worship you. They are to praise you, honor you, and lift your name up high, Lord Jesus. So thank you for that, Lord, because you have been glorified through it. And also thank you, Father, for the word that was also brought forth, Lord, from Psalm 86, Lord, that was read, Lord, by myself, Lord Jesus. I thank you for that, Lord, even as you have been touching many with the word. And also following that, Sister Dolly coming and praying, Lord, for the workers, Lord, and also singing a song as well and blessing many, Lord, with your call and your purposes to fulfill in her own life as a woman of God, as a person called into your heart, calling and ministry, Lord, upon her own life, Lord. Strengthen, quicken, and revive every part of her being. Be with her, leader and guide her, each step of the way, Lord, as a handmaiden of the Lord. Give her and her family into your hands as well. And also thank you, Lord, for the ministry, Lord, that went on from my sub hosting today, Lord, as Ranjini Alangaramani, as Lord, you gave me, Lord Jesus, the insight and the wisdom and the knowledge and the guidance, Lord, coming into it, Lord, to be, Lord, the kind of woman you want me to be, Lord, as I dedicate my service to you, Lord, humbling myself before you, Lord, before the mighty hand of God. When we humble ourselves, he will exalt us. But Lord, we exalt you first, Lord. You have the first place in our lives, Lord. Where will we go? Where will we turn? Who will we acknowledge in our lives except the living God Almighty, who created us with a plan and a purpose to love and serve him accordingly? So we thank you for that, Lord. And we also thank you, Lord, for Brother Leslie and Sister Krita, who have been coming alongside and doing all that it takes, Lord, in the background, Lord. We do not take this for granted. We do not take this light, Lord. This is of you. This is of your work. This is of the work of the Holy Spirit, Lord, that you are doing as well, Father, without which this is not possible, to going into this many nations and to touch many lives, Lord, for the harvest of souls, all their time and dedication, service and energy, Lord, spent in it, Lord, for a mighty blessing, Lord, for the harvest. They will have their reward accordingly, Lord Jesus. And we thank you for Sister Rita as well, working along, coordinating all the programs and calling people and making it all possible, along with even Brother Mahendran, Lord, together, Lord, for the evening segments, Lord, that it goes, Lord, from Nithya Malicham to Varthi and Malicham, Lord, who have been pioneering the work and also carrying the burden for it, Lord, for your honor and for your glory's sake, Lord. Bless him, Lord, and his call and his ministry, Lord, and his service to you, Lord. Strengthen, quicken, and revive every part of his being, I pray, Lord Jesus. Even as we give our bodies for your service as a living sacrifice, just like you say that, Lord Jesus, in Hebrews 12, verse 1, Lord, that we might make our bodies a living sacrifice unto you, Lord, because of our service and love and adoration for you. You are first in our lives. When we first seek the kingdom of God, all these things shall be added unto us, you said. Even as we do that with us, our families and generations to come, Lord, impacting them for your purposes, I pray. And I thank you for that, Lord. Now I also pray, Lord Jesus, even as, Lord, the workers that have been coming and serving, and Lord, even as you gave me the opportunity, Father, to share the word today with the women, Lord. And I thank you for the many women that have been touched and whoever have been sitting, Lord, at the edge, Lord, not knowing which way to turn, which way to, how to make this happen and make it their own personal way in which to love and serve a creator God who created them with a plan and a purpose. I thank you. Many women have been having an insight into it today and been touched. And for the second word that came, and also with Sister Arundhati, Sister Grace, Sister Grace coming and singing a song as well. And Sister Arundhati's word, Lord, we thank you for her word, Lord, on Deborah and also Hannah, Lord. The beautifully she came and shared the word as well, encouraging many women, Lord, across the nations of the world. And thank you for the way in which the gospel has been preached for the women of God who call you out, Lord, with that purpose, Lord, of becoming a witness to you, Lord, and the word going forth, Lord, and setting other women free and bringing them, Lord, and making them also, Lord, women of honor and faith in their own lives, in their own families, Lord, making an impact upon themselves, their families, their communities, and the church, and the nation at large, and the world at large. Universal impact, Lord, because of how the media works goes on. We thank you for that, Lord. And Lord, we as even as Pastor Jnana Prasam came and shared the word, thank you, Lord, for being with him, Lord, and his heart of service and love for you, Lord, and bringing him much of your strength, Lord. Even as the day, so shall thy strength be. And you have said, Lord, and let him take that as a word from you, Father, and encourage his heart, his mind, body, soul, and spirit to be, Lord, also strengthened, Lord, day unto day, Lord, as he comes and shares the word, Lord, for honor and for your glory, Lord. And you will extend, even as you have ordained in his life, Lord, to honor and glorify you and bring forth the word with much strength to his being, Lord, and body, soul, and spirit, I pray, and preserve him and keep him, Lord, under your precious blood and protect him. I also thank you for the final word that came from Pastor Anton Rasanayam, Lord, to challenge the people, Lord, even as a heart of evangelism that is upon his heart, Lord, much for souls, Lord, that you have called him out, Lord, in that category, Lord, not only a pastor, but an evangelist spirit, Lord. So we pray, Lord, that this word that had gone on today, Lord, would impact many, Lord, because of that, and also bring forth much harvest, and also bless him and him, his call and his ministry as well, I pray. In Jesus' name, amen and amen.
2: Amen, amen. Thank you, Sister Rati Arangadamani, or Padle Ketu, in Atma Vake Kartasalo.
1: Amen.

0: ஆமென். எல்லாரும் ஆத்மாவே சொல்லுவோமா?
1: ஒரு பாட்டு
0: எல்லாரும் ஆத்மாவே சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரே
1: சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரமத்தை சோஸ்திரி, என் ஆத்மாவே கர்த்தரே சோஸ்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.
0: ஆமென். ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது ஏசு கிறிஸ்துவில் சங்கமம் @gmail.com. வெப்சைட்

ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போமா, ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போமா, நல்லவரை ஸ்தோத்தரிப்போமா, நமக்கு வாழ்வு தந்தவரை ஸ்தோத்தரிப்போமா. ஆவியானவரே உமக்கு

ஆதியாய் அந்தமாய் அல்பாவாய் நாதியாயின் வாழ்வில் வந்தவரே மக்கு நன்றி. அருகினில் வந்தேனே நான் என்னை ஆசி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்து

கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கம் இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நாமத்திலே உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம். அருமையான இந்த நாட்களிலே இவ்விதமாக தேவ சமூகத்தில் வந்து நாம் ஒருமித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தரை நாம் ஆராதிப்பதற்கு நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். இந்த நாளிலே இவ்விதமாக நம்ம ஆராதிப்பது உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர போகிறது. ஆண்டவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிற கர்த்தர். ஏதோ ஒரு காரியத்தில் உன் வாழ்க்கையில ஒரு மாற்றம் வேண்டும் என்று சொல்லி எதிர்பார்த்து இந்த நாளிலே நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு எதிர்பார்ப்போடு வந்திருக்கலாம். இந்த ஆராதனையிலே என்னோடு சேர்ந்து நீங்களும் கர்த்தரை ஆராதித்து பாருங்கள். அந்த ஆராதனை வேளையிலே தேவனுடைய வல்லமை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு வெளிப்பட போகிறது. கர்த்தர் உங்களை தொட போகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட போகிறீர்கள். இந்த ஆராதனுடைய முடிவிலே நீங்கள் சொல்லுவீர்கள், கர்த்தர் என்னை தொட்டார், ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்தார், நான் விடுதலையாக்கப்பட்டேன் என்று நீங்கள் சொல்லத்தக்கதான மகிமையான காரியங்களை இயேசு இந்த நாளிலே செய்ய போகிறார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, இஸ்ரவேலே நான் உன்னை மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களோடு இருந்தவர்கள், உங்களை சார்ந்தவர்கள் பல நிலைகளில் உங்களை மறந்து போகலாம். ஆண்டவர் சொல்கிறார், என் பிள்ளைகளை நான் ஒருபோதும் நான் மறப்பதில்லை. ஏன் ஆண்டவர் மறப்பதில்லை தெரியுமா? அவர்கள் என் ஜனமா இருக்கிறாங்க. என் ஜனத்தை என் உள்ள கையில நான் வரைந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரனே, உலகம் உன்னை மறந்திருக்கலாம் சகோதரியே, ஆனால் உன் ஆண்டவர் உன்னை மறக்கவில்லை. நீ அவருடைய கரத்திற்குள்ளே இருக்கிறாய் என்பதை மறந்து போகாதே. இஸ்ரவேலே நீ என் ஜனோ, உன்னை நான் மறப்பதில்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே. நீங்கள் என்னோடு சேர்ந்து சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், வேதனையோடு வந்திருக்கிற சகோதரியே, வாழ்க்கையில் பல நிலைகளிலே பாதிக்கப்பட்டு துன்பத்தோடு வந்து உட்கார்ந்திருக்கிற சகோதரனே, சகோதரியே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை யாரும் நினைக்காமல் இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில உன்னை நினைக்க இந்த உலகத்துல யாரும் இல்லாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் இருக்கிறார், தேவன் இருக்கிறார். இந்த நாளில உங்களை பார்த்து அவர் தான் சொல்லுகிறார், இஸ்ரவேலே ரட்சிக்கப்பட்ட ஜனமே, நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். இஸ்ரவேல்

அவர் பரிசுத்தமுள்ள ஆண்டவர், அவரை போல பரிசுத்தமுள்ள தெய்வம் யார் உண்டு? நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் என்று சொல்லி இருக்கிறார் அல்லவா. இன்றைக்கு ஆராதிக்கிற உங்க வாழ்க்கையில ஆண்டவருக்காக வாழும்படி, ஆண்டவருக்காக நிற்கும்படி, ஆண்டவருக்காக ஜீவிக்கும்படி அவர் நம்முடைய இரத்தத்தினாலே, அவருடைய இரத்தத்தினாலே, அவருடைய ஆவியினாலே நம்ம எல்லாரையும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. ஒவ்வொருவரும்

ஆத்துமார் சரீரம் முழுவதையும் என் ஆண்டவர் பரிசுத்தப்படுத்துவாராக. கரங்களை தட்டி அப்படியே கர்த்தர் மகிமைப்படுத்துங்க, ஆண்டவரை துதிங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ ஜீசஸ்.

உடைக்கப்பட்ட நேரங்களெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே. தடுமாறும் வேளையில் எல்லாம் ஒரு தகப்பன் போல சுமந்திர ஆண்டவரே, என் மேல எத்தனை அன்பு வைத்திருக்கிறீர் ஆண்டவரே.

தேங்க்யூலா. பலர் சபித்து என்னை தூற்றும் போதெல்லாம் நீங்க என்னை ஆசீர்வதித்து மகிழ்கிறீர் ஆண்டவரே. ஆமென். தேங்க்யூலா. எவ்வளவு அருமையான வார்த்தை பாருங்கள். பலர் என்னை சபிக்கும் பொழுதெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறார்.

கரங்களை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் என்னோடு சேர்ந்து நீங்களும் சொல்ல போறீங்க. வாழ்க்கையில உன் வாழ்க்கையில தேவனுடைய அன்பு மட்டுமே உன்னை தேற்றி கொண்டே இருக்கிறது. நீ எதிர்பார்க்கிற அன்பு இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல, நீ எதிர்பார்க்கிற பாசம் இந்த உலகத்துல உனக்கு கிடைக்கல. ஆண்டவர் உன் மேல அன்பாயிருக்கிறார். வாழ்க்கையில பல நிலைகளில சோர்ந்து போன சகோதரிய, உலக அன்பை எதிர்பார்த்து ஏமாந்து போனேன் என்று சொல்லுகிற நிலையில இன்னைக்கு நீ வந்திருக்கிறாய் அல்லவா, உன்னோட தான் கர்த்தர் பேசுகிறார். ஆண்டவர் உன் மேல உன் குடும்பத்தின் மேல எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார், அந்த அன்புக்கு ஈடாக என்ன கொடுக்க முடியும் இந்த ஆண்டவருக்கு அப்படியே சொல்லுங்க பார்க்க.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

எங்கள் தொலைபேசி எண் 0909087136006 0900871306

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இது வந்து ஒரு ஆராதனை பாடல் சீடி. நாங்கள் வெளியிடுவதற்கு காரணம், நீங்களும் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும் என்கின்ற ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான். ஸோ எங்களோடு சேர்ந்து நீங்கள் நம்முடைய ஆண்டவரை துதியுங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், வாழ்த்துங்கள், ஆராதியுங்கள். ஆண்டவரை ஆராதிக்கும் போது அவர் நம் மத்தியிலே வருவார். அவர் பிரசன்னம் நம் மத்தியிலே வரும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தேவன், ராஜாதி ராஜா, தேவாதி தேவன் நம் மத்தியிலே வருவார். அவர் வரும்போது நம் மத்தியிலே என்ன நடக்கும்? அற்புதங்கள் நடக்கும், மிகப்பெரிய சுகம் கிடைக்கும், சமாதானம் நம் மத்தியிலே வரும், விடுதலை கிடைக்கும், சாத்தான் நம்மை விட்டு ஓடிப்போவான். ஆகவே ஆண்டவரை துதியுங்கள், அவரை புகழ்ந்து பாடுங்கள், எங்களோடு இணைந்து நீங்களும் பாடுங்கள். ஆண்டவர் உங்கள் குடும்பத்திற்கு விடுதலையை கொடுப்பார், சமாதானத்தை கொடுப்பார், அற்புதங்களை செய்வார். வாருங்கள், நம் தேவனை நாம் ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: கரங்களை தட்டி உயிருள்ள நாள் வரைக்கும் உம்மை துதிப்பேன் ஆண்டவரே, உம்மை பாடுவேன். நீரே ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்று சொல்லி கரங்களை தட்டி நம்முடைய தேவனுக்கு மகிமை செலுத்துவோம். ஹல்லேலூயா.
1: வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேயர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கோஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலியக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைப்பவர்கள் 289-997-8123. மொன்றியலில் இருந்து அழைப்பவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது yesukristuvilsangamam@gmail.com. வெப்சைட் மூலமாக நீங்கள் கேட்க விரும்பினால் www.sangamam.com. சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம் 24 மணி நேரமும் கனேடிய மண்ணிலிருந்து ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றி

சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ரேணுகுட் என்ற இடத்துல என் நண்பர்களோடு சேர்ந்து தேசத்துக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தர் கொடுத்த பாடல் இது. வாருங்கள், நம் தாய் நாட்டுக்காக கதறி ஜெபிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

நம்முடைய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவனுள்ளவர், அவர் ஆராதனைக்குரியவர். அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரை துதிப்பதற்காக அழைக்கப்பட்ட நாம் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். சில நிமிடங்கள் ஆண்டவரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தலாமா? அது உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறப்போகிறது. சேர்ந்து பாடுவோம். உயிரோடு எழுந்தவரே, உமக்கு ஆராதனை செய்கிறோம். ஜீவனின் அதிபதியே, உம்மை ஆராதனை செய்கிறோம். இந்த பாடலை சேர்ந்து பாடி

பிரியமானவர்களே, யாத்ராகமம் 34 அதிகாரம் 10 வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிற ஒரு நல்ல ஒரு வார்த்தை, உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாய் இருக்கும். எந்த ஜனத்தினிடத்திலும் செய்யப்படாத காரியத்தை நான் உன் ஜனங்களுக்கு முன்பாக செய்வேன் என்று கர்த்தர் உடன்படிக்கை பண்ணினான் அல்லவா? என் அன்பு தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேசுகிற ஒரு நல்ல வார்த்தை, நான் உன்னோடு கூட இருந்து செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். விசுவாசிக்கிறீர்களா? கர்த்தர் பயங்கரமான காரியங்களை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்விலே நினைத்துராத காரியங்களை, அறிந்துராத காரியங்களை இயேசு செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆகவே என்னோடு சேர்ந்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துங்கள். இது கர்த்தர் செயல் என்று பாடப்போகிறீர்கள்.

காரியங்களை உங்கள் வாழ்விலே ஆண்டவர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த காலவிலே விசுவாசிக்கிறீர்கள்? நான் ஆராதிக்கிற தேவன் என் வாழ்விலே பெரிய பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்ய போகிறார். நிச்சயமாக நீங்கள் அறிக்கை பண்ணி பாருங்கள், ஆண்டவர் செய்ய முடியும். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. பிரியமானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இயேசுவை நோக்கி பார்க்கிறோமோ அப்பொழுதெல்லாம் நம்முடைய தேவன் நம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்வதற்கு உண்மையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா! நான் உம்மை பார்க்கணும், உம் அழகை நான் ரசிக்கணும், உமோடு நான் வாழ்க்கணும்.

ஆவியாத்துமா சரீரம் முழுவதும் உமக்கே தருகிறேன் ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன் என்று சொல்லி அர்ப்பணிப்போடு சொல்லுவோம்.

0: முகத்தை நோக்கி பார்த்து வாழ்வின் நன்மைகளை அனுபவிங்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா.
1: ஒவ்வொரு நாளும் நாம் காலையில் எழுந்து ஆண்டவரை துதிக்கும் போது ஒன்றை மறந்து போகக்கூடாது. இரவெல்லாம் நம்முடைய தேவன் நம்மை பாதுகாத்திருக்கிறார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவித்திருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது என்று ஆண்டவர் சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிரூபித்திருக்கிறார். எத்தனையோ பேர் இரவு நித்திரைக்கு போனவர்கள் காலையில் எழும்ப முடியவில்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார் என்றால் அந்த ஆண்டவர் நம்ம மேலே எவ்வளவு அன்பாயிருக்கிறார், எவ்வளவு அக்கறையாயிருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் பலவிதமான நன்மைகளை நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்ததை நினைத்து ஒவ்வொரு நாளும் காலையில் எழும்பின உடனே கர்த்தருக்கு நன்றி சொல்ல மறந்து போகாதிருங்க. நன்றி நிறைந்த இருதயத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தி தேவனை துதித்து உங்கள் கடமைகளை உங்கள் வேலைகளை செய்யுங்கள். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். என்னோடு சேர்ந்து நீங்களும் இந்த பாடலை பாடலாம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.

பலவித நன்மைகளை ஆண்டவர் எனக்கு செய்து என்னை பலவனாய் மாற்றினார். என் ஆண்டவர் எனக்கு பல உதவிகளை செய்தார். இப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் அவருடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேனோ, அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்கிறார் என்று பாடுகிறாரே. என்னோடு சேர்ந்து நீங்களும்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவனிலும் நிலைக்கும் போது அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான் பார்த்திருக்கிறோம் ஐயா. அண்டவரே, அவமானத்தோடு நிந்தையோடு நடந்த போது யாரும் இல்லாத வேளையில் அண்டவரே தேவனுடைய கரம் எங்களை தாங்கினது, எங்களை வழி நடத்தினது. நீ மாத்திரம் எங்களுக்கு போதும்ப்பா, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும்.

என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார் கிருபைநாதர் இயேசு.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

அன்பு சகோதரி அவர்களுக்கு நன்றி. எனக்கு அருமையானவர்களே, இந்த துதி ஆராதனையின் மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா? நாம் மன மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிப்பதுதான். இப்பொழுதும் நாம் மகிழ்ச்சியோடு ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: இது ஒரு வேர்ட் ஆஃப் தி லார்ட் வெளியீடு.
1: கிறிஸ்துவில் எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, மனுக்குலத்தின் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இயேசுவே மெய்யான தெய்வம் ஊழியம் வழங்கும் சுவிசேஷகர் ஜே தாவீது அவர்களின் அலைகடல் மேலே என்ற இந்த MP3 CD-க்காக ஜெபிக்க கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக அவரை என் முழு இருதயத்தோடு துதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் அதே இருதய சிந்தையோடு தரித்திரருக்கு சுவிசேஷம், ஏழை எளியவருக்கு நற்செய்தி என்ற உன்னத நோக்கத்தோடு தமிழக கிராமிய இசை மனம் கமழ இயேசுவே மெய்யான தெய்வம் என்ற சுவிசேஷத்தை பாடல்கள் மூலமாகவும் வல்லமையான செய்திகள் வாயிலாகவும் குடும்பமாக கிராமங்களை தேடிச் சென்று கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் செய்து வரும் தாவீது அவர்களின் இந்த பாடல்கள் உங்கள் அனைவருக்கும் உற்சாகத்தையும் மன மாறுதலையும் நன்மைகளையும் கிருபைகளையும் அள்ளித்தரும் என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த பாடல்களை கேளுங்கள், கற்றுக்கொண்டு பாடுங்கள், இயேசுவுக்குள் ஆவியில் களி கூறுங்கள். என்னோடு ஒரு நிமிடம் ஜெபிப்பீர்களா? எங்கள் பரம தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம் சமூகம் வருகிறோம். அப்பா, சங்கீதக்காரன் தாவீதை என் இருதயத்திற்கு பிரியமானவன் என்று அழைத்தீர். அதே போல இந்த சகோதரன் தாவீதின் மேலும்

நினைப்பதற்கு மேலாக ஆசீர்வதிப்பீராக. பிதாவே, இந்த பாடல் ஊழியத்திலே தனது மிகச் சிறப்பான பங்கை கொடுத்திருக்கிற அண்ணன் ஏசி தினகரனுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏழைகளை கண்டவுடன் மனதுருகும் உமது இருதயத்தை அவருக்கு நீர் கொடுத்திருப்பதற்காக உமக்கு கோடான கோடி நன்றி அப்பா. அவருக்கு நீர் கொடுத்திருக்கும் இந்த அளவற்ற இசை ஞானத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இன்னும் அநேக ஆயிரங்களுக்கு பிரயோஜனமாக அண்ணன் இருப்பதற்கு அவருடைய ஆயுசு நாட்களை பெருக்கித்தார். உம் அளவற்ற கிருபையாலும் அவரையும் அவர் குடும்பத்தையும் அவர் தொழிலகத்தையும் மூடிக்கொள்ளும். மேலும் இதிலே பாடின ஒவ்வொருவரையும் பேர் பேராக ஆசீர்வதியும். இதை கேட்கிற யாவரும் தங்கள் உள்ளத்திலே சமாதானமும் இல்லத்திலே சந்தோஷமும் பெருகிட உதவி செய்யும். அநேக கிராம ஊழியங்களில் மாத்திரமல்ல, உலகமெங்கும் இந்த பாடல்கள் சென்று ஊழியம் செய்ய உதவி செய்யும். சகோதரன் தாவீதை உயர்த்தும், உமது ஊழியத்திலே வல்லமையாக எடுத்து பயன்படுத்தும். அவர் குடும்பத்தையும் ஊழியத்தையும் நிறைவாக ஆசீர்வதித்து பெருகச் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன்.

அனைவருங்கேயும் அங்கே விடுதலை உண்டு. அவருடைய பிரசன்னத்தை இப்போது வாஞ்சித்து நாம் வரவேற்போம். அவி அனைவரே

எங்கள் மத்தியில் இப்பொழுது இறங்கி வருவீராக. நாங்கள் உம்மை வேண்டிக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் தானே உதாக்கிலியின் செட்டைகளை அடித்து எங்கள் மத்தியில் அசைவாடும் ஆவியானவரே, பெந்தெகோஸ்தே நாளில் இறங்கியது போல அக்கினியின் நாவுகளாய் எங்கள் ஒவ்வொருவர் மீது

0: குடியிருப்பு ஏன் வருகிறது என்பதை நமக்கு காட்டி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த சிறையிருப்பு ஏன் வருகிறது? அவ்வப்போது ஏன் இந்த போராட்டம் வருகிறது? சிலர் ஒவ்வொரு வருஷமும் இந்த போராட்டத்தை சந்தித்து கொண்டே வருகிறார்கள். ஒவ்வொரு வருஷம் துவங்கும் போது இந்த வருஷம் மாறிடும், இந்த வருஷம் கஷ்டம் நீங்கிறோம், பிரச்சனை மாறிடும், இந்த மாதம் முடிஞ்சிடும், இது நடந்துரும் என்று நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் கூடுகிறதை தவிர அது குறைந்ததற்கு வழி இல்லாமல் போகிறதை நாம் பார்க்கிறோமே. ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? அதை நம்ம முதலாவது கண்டுபிடிக்கணும். கண்டுபிடித்து அதிலிருந்து விலகிறார் என்பதை நாம் இப்போது இந்த வேத வசனத்தின் மூலமாய் அறிந்து கொள்ளப் போகிறோம். அதற்கு ஆதாரமாக நியாயாதிபதிகளின் புத்தகத்தை நீங்கள் திருப்ப வேண்டும். நீங்கள் பைபிள் கொண்டு வந்திருந்தீங்கன்னா ஒவ்வொருவரும் இந்த வேத வசனத்தை பார்த்து வாசிக்க, நான் வாசிக்க சொல்லும் போது நீங்களும் அந்த வசனத்தை பார்க்க வேண்டும். நியாயாதிபதிகளின் புத்தகம் 6 முதல் வசனத்தை வாசிக்க கேட்போம்.
1: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தார்கள்.
0: கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பு.
1: அப்பொழுது கர்த்தர் அவர்களை ஏழு வருஷம் மீதியானியர் கையிலே ஒப்பு கொடுத்தார்.
0: பின்னும் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்த போது கர்த்தர் அவர்களை 7 மீதியானியரின் கையிலே ஒப்பு கொடுத்தார். நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு செய்தியை நான் இன்றைக்கு கொண்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் சிறையிருப்பை மாற்றுவார், ஆண்டவர் பலவீனத்தை மாற்றுவார், ஆண்டவர் கடன் கஷ்டத்தை நீக்குவார், ஆண்டவர் வியாதியை போக்குவார். அல்லேலூயா. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏன் இந்த பிரச்சனை வருகிறது என்பதை நாம் முதலாவது அறிந்து அதற்காக நாம் ஜெபம் பண்ணணும். அப்போதுதான் ஆண்டவர் நமக்கு பூரண விடுதலை கொடுப்பார். எப்போது ஆண்டவர் மீதியானியரின் கையிலே இந்த இஸ்ரவேல் மக்களை ஒப்பு கொடுத்தார்? இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய ஜனம், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், இஸ்ரவேல் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள். ஆனால் இந்த இடத்தில் பாருங்கள், மீதியானியர் என்றால் தேவனுக்கு விரோதமான மக்கள், அது பிசாசு. அடையாளமானவர் செய்த போது ஆண்டவர் அவர்களை விட்டு விலகுகிறார். இன்றைக்கு காலையில இந்த பகல் நேரத்தில் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய நாமத்தில் மிகுந்த தாழ்மையோடு பேசுகிறேன். எப்படி இருந்தாலும் ஆண்டவர் மன்னித்து விடுவார், எப்படி இருந்தாலும் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார், அது வேற. ஆனால் ஏன் இந்த பிரச்சனை வருகிறது? இந்த பிரச்சனைக்கு ஏன் ஒரு முடிவு இல்லாமல் இருக்கிறது என்பதை முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதை அறிந்தால்தான் அதிலிருந்து நாம் வெளியே வருவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க முடியும். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை அவர்கள் செய்ததினால ஆண்டவர் அவர்களை மீதியானியர் கையில 7 ஒப்பு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது. இன்றைக்கு காலையில் நீங்கள் மிகுந்த சோர்வோடு கூட, பிரச்சனையோடு கூட வந்திருந்தால் உங்கள் பிரச்சனைக்கு ஆண்டவர் ஒரு முடிவை உண்டாக்குவார். ஆனால் அந்த பிரச்சனை ஏன் வந்தது என்பதை ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் அதை கவனமாக கேட்க வேண்டும். நம்முடைய ஆண்டவர் எப்பொழுதுமே அவர் கண்டித்து உணர்த்துகிறவர், காயங்களை கட்டுகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்வது என்ன? தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்யும் போது அங்கு தேவையில்லாத சிறையிருப்புகள் வரும். நம்முடைய வருமானம் எவ்வளவோ அதற்கேற்றபடி தான் நம்முடைய செலவு இருக்கணும். நம்முடைய செலவு நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணி கொண்டு போவோம், ஆனால் வருமானம் ஒன்று இல்லாத போது அங்கு பிரச்சனை வரும், அங்கு போராட்டம் வரும், தேவையில்லாத போராட்டங்கள் வருகிறது. இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிற இந்த சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்த்தால் நிச்சயமாய் பாருங்கள், ஆண்டவர் பெரிய ஒரு மாற்றத்தை கட்டளையிடுவார். இந்த சிறையிருப்பு என்பது சாதாரண விஷயம் இல்லை, அது மிகவும் கொடுமையான ஒரு விஷயம். இஸ்ரவேல் மக்கள் 7 இந்த இஸ்ரவேல் மக்கள் 7 வருஷம் மீதியானியர் கையில ஒப்பு கொடுக்கப்பட்ட போது அந்த சிறையிருப்பு அவர்களுக்கு எப்படி இருந்தது தெரியுமா? அடுத்த 2வது வசனத்தை வாசியுங்கள் வேகமாய்.
1: மீதியானியரின் கை இஸ்ரவேலின் மேல் பலத்து கொண்டபடியால் மீதியானியர் நிமித்தம் தங்களுக்கு மலைகளில் உள்ள கெபிகளையும் குகைகளையும் அரணான ஸ்தலங்களையும் அடைய

0: உபாகமம் 30 அதிகாரம். நான் உனக்கு முன்பாக வைத்த ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய இந்த காரியங்களெல்லாம் உன்மேல் வரும்போது நீ உன் தேவனாகிய கர்த்தரால் துரத்திவிடப்பட்டு எல்லா ஜாதிகளிடத்திலும் போயிருக்கும்போது நீ உன் இருதயத்திலே சிந்தனை செய்து உன் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கே திரும்பி இன்று நான் உனக்கு கற்பிக்கிறபடியெல்லாம் நீயும் உன் பிள்ளைகளும் உங்கள் முழு இருதயத்தோடும் உங்கள் முழு ஆத்மாவோடும் அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்தால் உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதற அடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்து கொள்ளுவார். உன்னுடையவர்கள் வானத்தின் கடையான திசை மட்டும் துரத்துண்டிருந்தாலும் உன் தேவனாகிய கர்த்தர் அங்கே இருக்கிற உன்னை கூட்டி அங்கே இருந்து உன்னை கொண்டு வந்து உன் பிதாக்கள் சுதந்தரித்திருந்த தேசத்தை நீ சுதந்தரிக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தர் அதில் உன்னை சேர்த்து உனக்கு நன்மை செய்து உன் பிதாக்களை பார்க்கிலும் உன்னை பெருக பண்ணுவார். உன் தேவனாகிய கர்த்தரில் நீ உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அன்பு கூர்ந்து பிழைக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் இருதயத்தையும் உன் சந்ததியாரின் இருதயத்தையும் விருத்த சேதனம் பண்ணி இந்த சாபங்களையெல்லாம் உன் சத்துருக்கள் மேலும் உன்னை துன்பப்படுத்தின உன் பகைஞர் மேலும் சுமர பண்ணுவார். நீயோ மனந்திரும்பி கர்த்தரின் சத்தத்திற்கு செவி கொடுத்து நான் இன்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய எல்லா கற்பனைகளின்படியும் செய்வாய். அப்பொழுது உனக்கு நன்மை உண்டாகும்படி உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைகள் செய்யும் எல்லா வேலைகளிலும் உன் கற்பத்தின் கனியிலும் உன் மிருக ஜீவனின் பலனிலும் உன் நிலத்தின் கனியிலும் உனக்கு பரிபூரணம் உண்டாக செய்வார். உன் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற அவருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளை சொல்லும் போதும் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் திரும்பும் போதும் கர்த்தர் உன் பிதாக்கள் மேல் சந்தோஷமாய் இருந்தது போல உன்மேலும் உனக்கு நன்மை உண்டாக திரும்பவும் சந்தோஷமாய் இருப்பார். நான் இன்று உனக்கு விதிக்கிற கட்டளை உனக்கு மறைபொருளும் அல்ல, அது உனக்கு தூரமானதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் வானத்துக்கு ஏறி அதை எங்களுக்கு கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது வானத்தில் உள்ளதும் அல்ல. நாங்கள் அதை கேட்டு அதன்படி செய்யும் பொருட்டு எங்கள் நிமித்தம் சமுத்திரத்தை கடந்து அதை கொண்டு வருகிறவன் யார் என்று நீ சொல்லத்தக்கதாக அது சமுத்திரத்திற்கு அப்புறத்தில் உள்ளதும் அல்ல. நீ அந்த வார்த்தையின்படியே செய்யும் பொருட்டு அது உனக்கு மிகவும் சமீபமாய் உன் வாயிலும் உன் இருதயத்திலும் இருக்கிறது. இதோ ஜீவனையும் நன்மையையும் மரணத்தையும் தீமையையும் இன்று உனக்கு முன்னே வைத்தேன். நீ பிழைத்து பெருகும்படிக்கும் நீ சுதந்தரிக்கப் போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும்படிக்கும் நீ உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூறவும் அவர் வழிகளில் நடக்கவும் அவர் கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கை கொள்ளவும் நான் இன்று உனக்கு கற்பிக்கிறேன். நீ கேளாதபடிக்கு மனம் பேதித்து இழுப்புண்டு போய் வேறே தேவர்களை பணிந்து அவர்களை சேவிப்பாயானால் நீங்கள் சுதந்தரிக்கிறதற்கு யோர்தானை கடந்து போகிற தேசத்தில் நெடுநாள் வாழாமல் நிச்சயமாய் அழிந்து போவீர்கள் என்பதை இன்று உங்களுக்கு அறிவிக்கிறேன். நான் ஜீவனையும் மரணத்தையும் ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் உனக்கு முன் வைத்தேன் என்று உங்கள் மேல் வானத்தையும் பூமியையும் இன்று சாட்சி வைக்கிறேன். ஆகையால் நீயும் உன் சந்ததியும் பிழைக்கும்படிக்கு நீ ஜீவனை தெரிந்து கொண்டு கர்த்தர் உன் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த தேசத்திலே குடியிருக்கும்படிக்கு உன் தேவனாகிய கர்த்தரில் அன்பு கூர்ந்து அவர் சத்தத்திற்கு செவி கொடுத்து அவரை பற்றி கொள்வாயாக. அவரே உனக்கு ஜீவனும். அப்போஸ்தலர் 28 அதிகாரம். நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் நெலிதா என்று அறிந்தோம். அந்நியராகிய அந்த தீவார் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல. அந்த வேளையிலே பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள். பவுல் சில விறகுகளை வாரி அந்த நெருப்பின் மேல் போடுகையில் ஒரு விரியன் பாம்பு அனல் உரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கவ்விக்கொண்டது. விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகிய அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலைபாதகன், இதற்கு சந்தேகமில்லை, இவன் சமுத்திரத்திற்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதறி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கம் கண்டு அல்லது அவன் சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததைக் கண்டு வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லிக் கொண்டார்கள். தீவுக்கு முதலாளியாகிய புபிலியு என்னும் பேர் கொண்டவனுடைய நிலங்கள் அந்த இடத்துக்கு சமீபமாயிருந்தது. அவன் எங்களை ஏற்றுக்கொண்டு 3 நாள் பட்சமாய் விசாரித்தான். புபிலியினுடைய தகப்பன் ஜுரத்தினாலும் இரத்த வேதியினாலும் வருத்தப்பட்டு கிடந்தான். பவுல் அவனிடத்துக்கு போய் ஜெபம் பண்ணி அவன் மேல் கைகளை வைத்து அவனை குணமாக்கினான். இது நடந்த பின்பு தீவிலே இருந்த மற்ற வியாதிக்காரரும் வந்து குணமாக்கப்பட்டார்கள். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறி போகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை ஏற்றினார்கள். 3 மாதம் சென்ற பின்பு அந்த தீவிலே மழைக்காலத்துக்கு தங்கியிருந்த மிதுனம் என்னும் அடையாளமுடைய அலெக்சாந்திரியா பட்டணத்து கப்பலிலே நாங்கள் ஏறி புறப்பட்டு சீரகூசா பட்டணத்தை சேர்ந்து அங்கே 3 நாள் தங்கினோம். அவ்விடம் விட்டு சுற்றியோடி ரேகியூ துறைமுகத்துக்கு வந்து சேர்ந்தோம். மறுநாளில் தெந்தர் காற்றெடுக்கையில் புறப்பட்டு 2ஆம் நாள் புத்தையோலி பட்டணத்துக்கு வந்து அங்கே சகோதரரை கண்டோம். அவர்கள் எங்களை 7 நாள் தங்களிடத்தில் இருக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அந்தபடி நாங்கள் இருந்து பின்பு ரோமாபுரிக்கு போனோம். அவ்விடத்தில் உள்ள சகோதரர்கள் நாங்கள் வருகிற செய்தியை கேள்விப்பட்டு சிலர் அப்பியுபுரம் வரைக்கும் சிலர் 3 சத்திரம் வரைக்கும் எங்களுக்கு எதிர்கொண்டு வந்தார்கள். அவர்களை பவுல் கண்டு தேவனை ஸ்தோத்தரித்து தைரியமடைந்தான். நாங்கள் ரோமாபுரியில் சேர்ந்தபோது 100க்கு அதிபதி தன் காவலில் இருந்தவர்களை சேனாபதியினிடத்தில் ஒப்புக் கொடுத்தான். அப்பொழுது பவுல் தன்னை காத்திருக்கிற சேவகனுடனே தனித்து குடியிருக்கும்படி உத்தரவு பெற்றுக் கொண்டான். 3 நாளைக்கு பின்பு பவுல் யூதரில் பிரதானமானவர்களை வரவழைத்தான். அவர்கள் கூடி வந்திருந்த போது அவன் அவர்களை நோக்கி, சகோதரரே, நம்முடைய ஜனங்களுக்கும் நம்முடைய முன்னோர்களின் முறைமைகளுக்கும் விரோதமானதொன்றையும் நான் செய்யாமல் இருந்தும் கட்டப்பட்டவனாக எருசலேமிலிருந்து ரோமர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டேன். அவர்கள் என்னை நியாயம் விசாரித்த போது மரணத்துக்கு ஏதுவான குற்றம் ஒன்றும் என்னிடத்தில் காணாதபடியினால் என்னை விடுதலையாக்க மனதாயிருந்தார்கள். யூதர்கள் அதற்கு எதிர் பேசின போது நான் ராயனுக்கு அபயமிட வேண்டியதாய் இருந்தது. ஆயினும் என் ஜனத்தார் மேல் யாதொரு குற்றம் சாட்ட வேண்டும் என்று நான் அப்படி செய்யவில்லை. இந்த காரியத்தின் நிமித்தமே உங்களை காணவும் உங்களுடனே பேசவும் உங்களை அழைப்பித்தேன். இஸ்ரவேலுடைய நம்பிக்கைக்காகவே இந்த சங்கிலியால் கட்டப்பட்டிருக்கிறேன் என்றான். அதற்கு அவர்கள், உன்னை குறித்து யூதேயாவிலிருந்து எங்களுக்கு காகிதம் வரவும் இல்லை, வந்த சகோதரரில் ஒருவனும் உன் பேரில் ஒரு பொல்லாங்கை அறிவித்ததும் இல்லை, அதை பற்றி பேசினதும் இல்லை, எங்கும் இந்த மதபேதத்துக்கு விரோதமாய் பேசுகிறதாக நாங்கள் அறிந்திருக்கிறபடியால் இதை குறித்து உன்னுடைய அபிப்பிராயம் என்னவென்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றார்கள். அதற்காக அவர்கள் ஒரு நாளை குறித்து அநேகம் பேர் அவன் தங்கியிருந்த வீட்டிற்கு அவனிடத்தில் வந்தார்கள். அவன் காலமே தொடங்கி சாயங்காலம் மட்டும் மோசேயின் நியாயப்பிரமாணத்திலும் தீர்க்கதரிசிகளின் ஆகமங்களிலும் இருந்து இயேசுவுக்கு அடுத்த விசேஷங்களை அவர்களுக்கு போதித்து தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து சாட்சி கொடுத்து விஸ்தரித்து பேசினான். அவன் சொன்னவைகளை சிலர் விசுவாசித்தார்கள், சிலர் விசுவாசியாதிருந்தார்கள். இப்படி அவர்கள் ஒருவரோடொருவர் ஒவ்வாமல் இருந்து புறப்பட்டு போகையில் பவுல் அவர்களுக்கு சொன்ன வாக்கியமாவது, நீங்கள் காதார கேட்டும் உணராதிருப்பீர்கள், கண்ணார கண்டும் பாராதிருப்பீர்கள். இவர்கள் கண்களினால் காணாமலும் காதுகளினால் கேளாமலும் இருதயத்தினால் உணர்ந்து குணப்படாமலும் நான் இவர்களை ஆரோக்கியமாக்காமலும் இருக்கும்படிக்கு இந்த ஜனத்தின் இருதயம் கொழுத்திருக்கிறது, காதுகளினால் மந்தமாய் கேட்டு தங்கள் கண்களை மூடிக்கொண்டார்கள் என்று இந்த ஜனத்தினிடத்தில் போய் சொல்லு என்பதை பரிசுத்த ஆவி ஏசாயா தீர்க்கதரிசியை கொண்டு நம்முடைய பிதாக்களுடனே நன்றாய் சொல்லி இருக்கிறார். ஆதலால் தேவனுடைய ரட்சிப்பு புறஜாதியாருக்கு அனுப்பப்பட்டிருக்கிறதென்றும் அவர்கள் அதற்கு செவி கொடுப்பார்கள் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது என்றான். இப்படி அவன் சொன்ன பின்பு யூதர்கள் தங்களுக்குள்ளே மிகவும் தர்க்கம் பண்ணி கொண்டு போய்விட்டார்கள். பின்பு பவுல் தனக்காக வாடகைக்கு வாங்கியிருந்த வீட்டிலே 2 வருஷம் முழுவதும் தங்கி தன்னிடத்தில் வந்த யாவரையும் ஏற்றுக்கொண்டு மிகுந்த தைரியத்துடனே தடையில்லாமல் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய
1: ஏசாயா 2 அதிகாரம். ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா யூதாவையும் எருசலேமையும் குறித்து கண்ட தரிசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள், அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. யாக்கோபின் வம்சத்தாரே, கர்த்தரின் வெளிச்சத்திலே நடப்போம் வாருங்கள். யாக்கோபின் வம்சத்தாராகிய உம்முடைய ஜனத்தை கை நெகிழ்ந்தீர். அவர்கள் கீழ்த்திசையாரின் போதகத்தால் நிறைந்து பெலிஸ்தரை போல் நாள் பார்க்கிறவர்களாயிருந்து அந்நிய புத்திரர் மேல் பிரியப்படுகிறார்களே. அவர்கள் தேசம் வெள்ளியினாலும் பொன்னினாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் பொக்கிஷங்களுக்கு முடிவில்லை. அவர்கள் தேசம் குதிரைகளாலும் நிறைந்திருக்கிறது. அவர்கள் ரதங்களுக்கும் முடிவில்லை. அவர்கள் தேசம் விக்கிரகங்களாலும் நிறைந்திருக்கிறது. தங்கள் கைகளின் கிரியையையும் தங்கள் விரல்கள் உண்டு பண்ணினதையும் பணிந்து கொள்கிறார்கள். சிறியவனும் குனிகிறான், பெரியவனும் பணிகிறான். ஆகையால் அவர்களுக்கு மன்னியாதிருப்பீர். கர்த்தரின் பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி நீ கண்மலையில் ஒதுங்கி மண்ணில் ஒழித்துக்கொள். நரரின் மேட்டுமையான கண்கள் தாழ்த்தப்படும். மனுஷரின் வீராப்பும் தனியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். எல்லாம் தாழ்த்தப்படும் பொருட்டு சேனைகளுடைய கர்த்தரின் நாளானது பெருமையும் மேட்டிமையுமானவை, எல்லாவற்றின் மேலும் உயர்ந்தவை. எல்லாவற்றின் மேலும் லீபனோனில் உள்ள உயரமும் ஓங்கலுமான எல்லா கேதுருக்களின் மேலும் பாசானில் உள்ள எல்லா கர்வாலி மரங்கள் மேலும் உன்னதமான எல்லா பர்வதங்களின் மேலும் உயரமான எல்லா மலைகளின் மேலும் உயர்ந்த எல்லா கோபுரத்தின் மேலும் அரணான எல்லா மதிலின் மேலும் தர்ஷீசின் கப்பல்கள் எல்லாவற்றின் மேலும் எல்லா சித்திர வினோதங்களின் மேலும் வரும். அப்பொழுது நரரின் மேட்டிமை தாழ்ந்து மனுஷரின் வீராப்பு தணியும். கர்த்தர் ஒருவரே அந்நாளில் உயர்ந்திருப்பார். விக்கிரகங்கள் கட்டோடே ஒளிந்து போம். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் செபிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகழ்ந்து கொள்வார்கள். பூமியை தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும் அந்நாளிலே அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் வெடிப்புகளிலும் குன்றுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்ளும்படிக்கு மனுஷன் பணிந்து கொள்ள தனக்கு உண்டாக்கியிருந்த தன் வெள்ளி விக்கிரகங்களையும் தன் பொன் விக்கிரகங்களையும் மூஞ்சூறுகளுக்கும் துறிஞ்சில்களுக்கும் எரிந்து விடுவான். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். எண்ணப்படும்

0: துதியில் மகிழ்வோனுக்கு 25 ஸ்தோத்திர பலிகள். வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார். துதியில் மகிழ்வோனுக்கு
1: Recording in progress.
0: துதியில் மகிழ்வோனுக்கு 25 ஸ்தோத்திர பலிகள். வாக்குத்தத்தங்களுக்காக ஆண்டவரை துதிக்கலாம். கர்த்தர் உனக்கு பரிபூரணம் உண்டாகச் செய்வார் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி திருப்தியாக்குவார் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உன்னோடே கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி வேண்டுகிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் நன்மையானதை தருவார் ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார் என்றவரே ஸ்தோத்திரம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்றவரே ஸ்தோத்திரம். நீ என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறு உத்தரவு கொடுப்பார் என்றவரே ஸ்தோத்திரம். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பாய் என்றவரே ஸ்தோத்திரம். என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ அதை செய்வேன் என்றவரே ஸ்தோத்திரம். கர்த்தர் உன்னை மேன்மேலும் ஆசிர்வதிப்பார் ஸ்தோத்திரம். நீ என் பார்வைக்கு அருமையானபடியால் கனம் பெற்றாய் ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் ஸ்தோத்திரம். என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும் என்றவரே ஸ்தோத்திரம். என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றவரே ஸ்தோத்திரம். நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்றவரே ஸ்தோத்திரம். அவரே உனக்கு ஜீவனும் தீர்க்காயுசுமானவர் ஸ்தோத்திரம். நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன் என்றவரே ஸ்தோத்திரம். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்றவரே ஸ்தோத்திரம். உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்றவரே ஸ்தோத்திரம். உனக்கு பரிபூரண நன்மை உண்டாக கட்டளையிடுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்றவரே ஸ்தோத்திரம். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்கள்.

0: Recording in progress.
1: கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த நாளுக்கென்று தேவன் நமக்கருளி இருக்கிற ஜீவ வார்த்தை 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:41. பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கர்த்தர் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் ஆசீர்வாதத்தை தந்து நிறைவாய் ஆசிர்வதிக்கின்ற நாளாய் வாக்கு பண்ணி உள்ளார். இன்றைக்கும் அநேகருடைய வாழ்க்கையில் பல நிலைகளில் குறைவுகள் காணப்படலாம். அவைகள் ஆவிக்குரிய வாழ்விலும் சரி, உலக பிரகாரமான வாழ்விலும் சரி. மார்த்தாளை போல அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டும் இருக்கலாம். குறைவுகளிலிருந்து விடுதலை பெற முடியாமல் நீண்ட நாட்களாய் சிக்குண்டவர்களாய் காணப்படுவீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் உங்களை பார்த்துதான் சொல்லுகின்றார், என்னுடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறைவுகளை நிறைவாக்குகிறேன் என்கிறார். ஆகவே சோர்ந்திடாமல், ஆண்டவரின் சமூகத்தை விட்டு விலகிடாமல் விசுவாசத்துடன் கர்த்தரை தேடுவீர்களானால் உங்களின் குறைவுகளில் பெருமழையின் இறைச்சலின் சத்தத்தை கேட்பீர்கள். வார்த்தையை விசுவாசியுங்கள், ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். இன்றைக்கும் கூட நாம் 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18:41 வாசிக்கையில், அங்கே எலியா தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ இன்னும் 7 தரம் போய்ப்பார், சிறிய மேகம் எழும்பும் பெரும் மழையை தரும் என்று கூறுகிறதையும், அப்படியே தன் ஊழியக்காரன் 6 முறையும் செல்கிறார், சென்றபோதும் இல்லை இல்லை என்று திரும்பி வருகின்றார். 7வது முறை சிறிய மேகம் எழும்புகிறதை கண்டார், பெருமழையின் இறைச்சலை கேட்டார் என்றும், தேசம் ஆசிர்வதிக்கப்பட்டது என்றும் நாம் வாசித்தருகின்றோம். இன்றைக்கும் எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் கடந்து போகின்ற பாதையின் சூழ்நிலைகளின் தாக்கங்கள், எதிர்ப்புகள், நிந்தைகள், வறட்சிகள் எல்லாம் கடினமானதாக, கடக்க முடியாததாக இருக்கலாம். இல்லை இல்லை என்று எங்கு சென்றாலும் பதில்கள் கேட்கப்படுகிறதே என்றும் சோர்ந்து போயும் இருக்கலாம். ஆனால் இன்றைக்கு உங்கள் சோர்வுகளை நீக்கும்படி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகின்றது, நீ சோர்ந்து போகாதே, தைரியத்தையும் உன் விசுவாசத்தையும் உன் ஜபத்தையும் விட்டுவிடாதே என்று. எலியாவின் ஊழியக்காரன் 6 முறையும் சோர்ந்து போகாமல் மேகத்தை விசுவாசத்துடன் எதிர்பார்த்திருந்தான். 7வது முறை அவன் நம்பிக்கை வீண் போகவில்லை, வெற்றி கண்டான். என கருமையானவர்களே, இன்றைக்கும் நீங்களும் கூட எவைகளிலெல்லாம் குறைவுகளை, தோல்விகளை, இழப்புகளை, நஷ்டங்களை கண்டீர்களோ அவைகளிலெல்லாம் பெருமழையின் இறைச்சலை கேட்கச் செய்து ஆசிர்வதிக்கப்படுவீர்கள். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை விசுவாசியுங்கள், நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவீர்கள், அற்புதங்களை காண்பீர்கள். பெருமழையின் இறைச்சல் கேட்கப்படுகிறது. ஆமீன். இன்றைக்கும் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கின்ற உங்களில் யாரேனும் உங்களின் பாவங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவை அறியாமலும் விசுவாசியாமலும் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து விசுவாசியுங்கள், உங்களின் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விடுதலையாகி ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இந்த வார்த்தைகள் மூலமாக கர்த்தர் இன்று உங்களை ஆசீர்வதிப்பாராக.
2: கிறிஸ்துவுக்குள் பிரியமான சங்கமம் தமிழ் கிறிஸ்தவ வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய மன்னா, கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. 2 கொரிந்தியர் 3:17. பிரியமானவர்களே, கர்த்தருடைய ஆவி எங்கே கர்த்தாய் இருக்கிறாரோ அங்கே விடுதலை உண்டு. தேவ ஆவியின் வழி நடத்தலே மேன்மையானது. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ என்றான். ஒருவர் தேவ ஆவியை உடையவராய் இருக்கும் நிலைதான் உயர்வை கொண்டு வரும். யோசேப்பு உயர்த்தப்பட முன்பு பல பயிற்சிகளினூடாக பயிற்றுவிக்கப்பட்டான். அவனுக்கு உண்டான போராட்டங்களை தன் பயிற்சியின் காலமாகவே கருதினான். அதனால் தான் தளர்ந்து விடாமல் தேவனில் உறுதியாய் உள்ளவனாய் இருந்தான். எமக்கும் பயிற்சி தேவை. பயிற்சியினூடாக அறிவை பெறுகின்றோம். நீதியுள்ள மக்களை சேர்த்து கொள்கிறோம். தக்க பதில்களை பெறும் வழியையும் கண்டு கொள்கின்றோம். கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்களுக்கு தேவ ஆவியின் நிறைவுடன் இருப்பதென்பது சாதாரணமானது. ஆனால் முக்கியமானது தேவ ஆவியானவர் எம்முள் கிரியை நடப்பிக்க கூடிய வகையில் நாம் தொடர்ந்து அவருடைய ஆலயமாகவும் அவருடைய சரீரத்தின் அங்கமாயும் இருக்க வேண்டும். இதன் அர்த்தம் எம்முடைய ஜீவியத்தின் சகல பாகத்திலும் தேவ ஆவியானவரே தலைவராக இருப்பதற்கு அனுமதித்தலாகும். ஆவியின் நிறைவு உள்ளோர் தேவனுடைய சத்தத்தை கேட்கிறவர்களாக, அவருடைய வழிநடத்தலை உணர்கிறவர்களாக, எந்த சூழ்நிலையும் மேற்கொள்ளக்கூடிய ஆயத்தப்பட்டவர்களாய் இருக்கும்படியான நோக்குடையவர்களாக இருப்பார்கள். சில சமயம் நீங்கள் எதிர்பார்த்திருக்காத பாதையில் செல்வதை போல உணர்ந்தால் கவலைப்படாதீர்கள். தேவ ஆவியானவர் தான் நடத்துகிறார் என்ற நிச்சயத்தை தேவன் தருவார். சந்தோஷப்படுங்கள், ஏனெனில் அவர் நடத்தும் பாதையை அவர் அறிவார். தேவ ஆவியினால் நடத்தப்படுகிறவர்கள் தேவன் அவருடைய ராஜ்யம், அவருடைய நோக்கம், அவருடைய திட்டம், அவர் விரும்புவதையே செய்தல் போன்றவற்றில் அக்கறை காட்டுகிறவர்களாக இருப்பார்கள். ஆம், கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கேதான் விடுதலை உண்டு. எதிலும் இன்னும் விடுதலை இல்லையே. கர்த்தருடைய ஆவி உங்களில் கிரியை செய்ய இப்பொழுதே இடம் கொடுங்கள். தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். காட் பிளஸ் யூ.
0: இயேசுவுக்குள் அன்பான அன்பு உள்ளங்களை மீண்டும் ஒரு புதிய வாக்குத்தத்தோடு உங்களை நான் வாழ்த்துவதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலும் 12ஆம் தேதி மே மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிற ஒரு வார்த்தை சங்கீதம் 41:16 இப்படியாக இந்த நாட்களிலே சொல்லுகிறது. என் சத்ரு என்மேல் ஜெயங்கொள்ளாதனால் நீர் என்மேல் பிரியமாயிருக்கிறீர் என்று அறிவேன் என்று இந்த வார்த்தையிலே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமை பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நாங்கள் சற்று திரும்பி பார்ப்போமா இருந்தால், நம்முடைய சத்துருக்கள் நம்மேல் இந்த நாட்களிலே ஜெயம் கொள்ளாமல் இருப்பதற்கு முக்கியமான காரியம் என்னவென்றால், கர்த்தர் அதை அனுமதிப்பதில்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், இன்றைய நாட்களிலே பாருங்கள், சத்ருவானவன் இந்த நாட்களிலே சில வேளைகளிலே இந்த நாட்களில் யாரை விழுங்கலாம் என்று வகை தேடி திரிகிறவன் இந்த நாட்களிலே நம்மை அழிக்கும்படியாகவும் நம்மை ஜெயங்கொள்ளும்படியாகவும் நம்மை மேற்கொள்ளும்படியாகவும் இந்த நாட்களில் வருவார். ஆனாலும் கர்த்தர் நம்மேலே பிரியமாக இருக்கிறதை கண்டு இந்த நாட்களில் அவன் விலகி நிற்பான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பக்தனாகிய யோபுனுடைய வாழ்க்கையிலே நீங்கள் சற்று அவருடைய சம்பவத்தை எடுத்து பார்ப்பீர்களா இருந்தால், தேவனுடைய சமூகத்திலே போய் இந்த நாட்களிலே சத்ருவானவன் நிற்கிறான். அந்த இடத்திலே பாருங்கள், சோதனைக்காரன். ஆனாலும் அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே கேட்கிறார், என் தாசனாகிய யோபுவை நீ கவனித்தாயா என்று கேட்ட வேளையிலே அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்னவென்றால், நீர் அவரை சுற்றி வேலி அடைத்து வைத்திருக்கிறீர், அந்த தடைகளை எடுத்து விடும் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறதை பார்க்கிறோம். தேவன் நம்மையிலே பிரியமாக இருந்தால் நம்மை சூழ்ந்து அவர் இந்த நாட்களிலே அக்னி மயமாகவும் அக்னி ரதமாகவும் இந்த நாட்களில் இருக்கிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இதைத்தான் எலியாவினுடைய வேலைக்காரன், அதாவது சீசன் இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே அங்கே காண்பிக்கிறதை காண்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தீர்க்கதரிசி அந்த இடத்திலே பாருங்கள், அவருடைய வேலைக்காரன் இந்த நாட்களிலே எழுந்து பார்த்த வேளையிலே எதிரிகள் படைகள் அவர்களை சூழ்ந்திருந்தார்கள். உடனே அவர் வந்து சொன்னார், ஆண்டவரே, நாங்கள் தப்பித்து கொள்வதற்கு எள்ளளவும் வழியே இல்லை இந்த நாட்களில், ஏனென்றால் நம்மை சூழ்ந்து அநேக படைகள் இந்த நாட்களில் நிற்கிறார்கள் என்ற வேளையிலே தீர்க்கதரிசி செய்த ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே, என்னுடைய வேலைக்காரனுடைய கண்களை நீங்கள் திறந்தருளுங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே கேட்கிறார். கர்த்தர் அவருடைய கண்களை திறந்திருக்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது, அவர்களை சுற்றி அங்கே பார்க்கிறவர்கள் அக்னிமயமான ரதங்கள் அப்படியே இந்த நாட்களில் இருக்கிறதை கண்டு ஒரு திகைப்படைய கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அதுதான் தேவனுடைய பிரியம் என்று சொல்லி இந்த நாட்களிலே நாங்கள் பார்க்கிறோம். நம்மை இந்த நாட்களிலே கர்த்தர் இந்த நாட்களிலே நேசிக்கிறார். ஏனென்றால் நம்மை அவர் இருந்த நாட்களிலே தன்னுடைய சொந்த இரத்தத்தினாலே கழுவி மீட்டி கொண்டவர். நம்மை இந்த நாட்களில் அவர் பிரியமில்லாமதுபடி இந்த நாட்களிலே நம்மை தள்ளிவிட மாட்டார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் குறித்து இந்த இடத்திலே இந்த சங்கீதத்திலே சொல்லப்படுகிற காரியம், நீர் என்மேல் பிரியமாக இருக்கிறீர் என்று அறிவேன். ஆண்டவர் நம்மேலே பிரியமாக இருக்கிற வேளையிலே எந்த சத்ருவும் இந்த நாட்களிலே நம்மை மேற்கொள்ள முடியாது என்பதை நாங்கள் இந்த நாட்களில் அறிந்து கொள்ள முடியும். மேற்கொள்வது போல் இந்த நாட்களிலே காரியங்கள் இந்த நாட்களிலே செயல்பட்டாலும், ஆனால் கடைசி விளிம்பிலே இந்த நாட்களிலே ஜெயம் பெறுகிறவர்கள் நாங்கள் தான் என்பதை முதலாவதாக இன்றைக்கு அறிந்திருக்க வேண்டும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 கொரிந்தியர் 15:57 சொல்லுகிறது, நமக்கு ஜெயம் கொடுக்கிற கர்த்தர் என்று. அப்படியானால் நம்முடைய சத்துருக்கள் நம்மில் ஜெயம் கொள்ளாதபடி இந்த நாட்களிலே தேவன் நம்மில் பிரியமாக இருந்து நாங்கள் அந்த ஜெயத்தை பெற்று இந்த பூமியிலே வாழும்படியாக தேவன் நமக்கு கிருபி அருள் இருக்கிறார் என்பதைத்தான் இந்த வாக்குத்தத்த வசனத்தினூடாக நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதனாலே அருமை பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவன் நம்மையிலே பிரியமாக இருக்கிற என்ற உணர்வு நமக்குள்ளே இந்த நாட்களிலே வர வேணும். அந்த அறிவு நமக்குள்ளே இருக்குமா இருந்தால் இந்த நாட்களிலே நாங்கள் எந்த இடத்திலும் எந்த துணிந்து காரியங்களை செய்ய முடியும். ஏனென்றால் சத்ரு நம்மேலே இந்த நாட்களிலே ஜெயங்கொள்ள முடியாது என்பதை அங்கே இந்த நாட்களிலே அவன் அறிந்திருக்கிறான் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் எந்த நேரத்திலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் சத்ரு உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. அவன் வருவான், ஆனாலும் இந்த நாட்களிலே எந்த இடத்திலும் அவன் மேற்கொள்ள முடியாது. ஏனென்றால் தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் நம்மேலே பிரியமாக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Recording stopped.

0: ஆமீன் ஆமீன். இன்று 12ஆம் தேதி, ஐந்தாம் மாதம், 12ஆம் தேதி, மே மாதம் 12ஆம் தேதி, வைகாசி மாதம், 2026ஆம் ஆண்டு, செவ்வாய்க்கிழமை காலை வேளையில் இணைந்திருக்கிறோம். டொரண்டோ நேரம் காலை 7:29. இப்பொழுது முதல் 12:30 வரை நேரடி ஒலிபரப்பாக இருக்கும். அந்த வகையில் இணைந்திருங்கள், கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். அதிகாலை, காலை, மதியம், மாலை, இரவு, நள்ளிரவென எந்தெந்த நாடுகளிலிருந்து இணைந்து ஊழியங்களை செய்ய ஆயத்தமாக ஒவ்வொருவரை உயிர்த்தெழுந்த வல்லமையுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமும் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இன்றைய நாளுக்கான வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். ஆமென். ஏசாயா 55:7 கூறப்பட்ட அந்த வசனங்களை நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நாங்கள் இந்த வேளையிலிருந்து ஊழியர் பாஸ்டர் நகோமி லோகன் அவர்களை வரவேற்றுக்கொண்டு காலை வேளை அபிஷேக ஆராதனையிலே வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. இந்த வேளையிலும் அவருக்கும் காலை வணக்கங்களை கூறுவோம், வாழ்த்துவோம், வரவேற்போம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியானவர் நாமத்தினாலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். பிரைஸ் லோட்டமா, காலை வணக்கங்கள். ஆமீன். இந்த வேளை உங்களிடம் ஒப்படைக்கிறோம், வழி நடத்துங்களா. காட் பிளஸ் யூ. ஆமீன்.
1: ஹாலேலூயா. ஆண்டவர் எப்பொழுதுமே நமக்கு நல்லவர். ஹாலேலூயா. தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. மறைவான குற்றங்களுக்கு எங்களை நீங்களாக்கும். துணிகரமான பாவங்கள் உங்கள் வாழ்க்கையில், எங்கள் வாயிலே, எங்கள் நடத்தையிலே ஆண்டவரே வராதபடி எங்களை காத்தரலும். தகப்பனே, அப்பா ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் எந்தைக்கும் உங்களுடையவர்களே. ஹாலேலூயா. உங்களை சித்தம் பரமடங்கள் செய்யப்படுவது போல் எங்கள் வாழ்க்கையில், எங்கள் குடும்பங்களிலே, எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையிலே, எங்கள் சபைகளே, எங்கள் சொந்தங்களிலே அல்லது செய்யப்படும்படி சிந்திக்கிறோம் கர்த்தாவே. உடையாக்கத்தின் தரத்திலே இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவே அப்பா, உடைய சமூகத்திலே இந்த நாள் காலையில பாடலோடும் புரியோடும் ஆண்டவரே நாங்கள் பிரவேசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு தருவோம் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய ஒருவனாகிய ஜபீது என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து உன் குமாரத்தி மரண அவசரப்படுவாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உங்களை கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா ராஜா. அப்பா, வேளையில் உலகம் முழுவதும் இருக்கிற தேவ பிள்ளைகளுக்காக நாங்கள் ஆண்டவரை வேண்டிக் கொள்ள வந்திருக்கிறோம் தகப்பனே. இரக்கத்தில் ஐசுள்ள தேவனே அப்பா, பிரவீரம் போல ஆண்டவரே நீர் வந்து ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகள் மேல் கைகளை வையும்,

0: மலைக்கு நீங்கள் அங்கே விடுவிக்கிறவர். பெரியவங்க சூத்திரம் அப்பா, இயேசு நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன், ஹலேலூயா. நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, கழிகூர்ந்து பாடிடுவேன். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, கழிகூர்ந்து பாடிடுவேன். என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், நமக்கு எல்லாமே பார்த்து கொள்வார். நடப்பதெல்லாம் நன்மைக்குத்தான் நன்றி சொல்லி பாடிடுவேன். கலக்கமில்லை, கவலை இல்லை, களி கூர்ந்து பாடிடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதன் காலத்திலே. காத்திருப்பேன் நேசருக்காய், புதுபெல நடைந்திடுவேன். சகலத்தையும் செய்திடுவார் அதன் காலத்திலே. காத்திருப்பேன் என் நேசருக்காய், புதுபெல நடைந்திடுவேன். என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்து கொள்வார், எனக்கு எல்லாமே பார்த்து கொள்வார். கர்த்தரிந்த நல்மே பரே, குறையொன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார். கத்தரிதன் நல்மே பரே, குறையொன்றும் எனக்கில்லையே. காத்திடுவார், நடத்திடுவார், அபிஷேகம் செய்திடுவார்.
1: என் வாழ்வில் பெலனானார், எல்லாமே பார்த்து கொள்வார், நமக்கு எல்லாமே பார்த்து கொள்வார்.
0: நேரமும் எவ்விழையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து. எந்நேரமும் எவ்விழையும் இயேசுவில் மகிழ்ந்திருப்பேன். எதுவும் என்னை பிரிப்பதில்லை இயேசுவின் அன்பிலிருந்து.
1: எல்லாம் பார்த்துக் கொள்வீர், யெகோவாயிரே என் வாழ்வின் துணையானார், எல்லாமே பார்த்துக் கொள்வார், நமக்கு எல்லாமே பார்த்துக் கொள்வார்.
0: ஹல்லேலூயா. ஆண்டவரே, நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தன்னுடைய பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். ஹல்லேலூயா. சோதனையிலிருந்து தப்புவித்தே தகப்பனே, ஆண்டவரே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. அப்பா பிதாவே முக்கு சூத்திரம் ஐயா ராஜா. ஆண்டவரே, உம்மிடத்திலே மரண கண்ணிகளுக்கு தப்புவிக்கிற அடைக்கலம் உண்டு அப்பா ராஜா. ஆண்டவராகிய தகப்பனே, இந்த வேளையும் ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஐயா ராஜா, உம்மை சோதரிக்கிறோம் ஐயா ராஜா. இரக்கத்தின் பிதாவே, கதத்தில் ஆண்டவரே எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் அப்பா, இயேசுவின் நாமத்தினால் ஆமேன், ஆமேன், ஆமேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இரு

0: மோசேக்கு உண்மை வெளிப்படுத்தின தேவனையா ராஜா, ஹாலேலூயா. ஆபிரகாமுக்கு வெளிப்படுத்தின தேவனையா ராஜா, ஈசாக்கு வெளிப்படுத்தின தேவன், தகப்பனே உங்க சோதரனேர், அன்னாருக்கு வெளிப்படுத்தின தேவர், சர்வ வல்லம் உள்ள தேவர், ஹாலேலூயா. ஆண்டவரே சகலத்தை செய்ய வல்லம் உள்ளவரப்பா ராஜா, தகப்பனே சோர்ந்து போன ஆத்துமாக்களை உயிர் பெற செய்கிறவரப்பா, வனாந்திரங்களை வயல்வெளியாக மாற்றுகிற தேவனையா ராஜா, ஆவியான தேவனையா, உன்னதத்திலிருந்து ஆவி ஊற்றப்பட மட்டும் அப்படியே இருக்கும், அப்பொழுது வனாந்திரம் வயல்வெளியாக மாறும். ஹாலேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம், நன்றி சொல்லுவோம் ஐயா, ஹாலேலூயா.
1: இதுவரை உன்னை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார் அவர் தானே.
0: ஹாலேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு தருணங்களிலும் சத்துருவானவன் ஒவ்வொரு போராட்டங்களை கொண்டு வருகின்ற விளைவே நம்முடைய ஆண்டவர் எப்படி எல்லாம் நம்மை நடத்தினார். ஹாலேலூயா சொல்லி நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. நினைத்து பார்க்கின்ற விளைவே சத்துருவை தோற்கடிக்கக்கூடிய விதத்திலே தேவ வல்லமை நமக்குள்ளே வரும். ஹாலேலூயா. ஆண்டவர் நான் அன்றைக்கு செய்த அதே ஆண்டவர் இன்றைக்கும் செய்ய வல்லமுள்ளவராயிருக்க அவர் நேற்று மூன்று மூன்று மாறாதவராக இருக்கிறார். ஹாலேலூயா.
1: இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். அவர்தானே பார்வோம். இதுவரை நம்மை நடத்தின தேவன் இனியும் நடத்தி செல்வார். இதுவரை நம்மை நடத்தின தெய்வம் இனியும் நடத்தி செல்வார்.
0: அவர்தானே தெய்வம்
1: பழக்கமே மனமே பாடுகள் பரமணிகள் கூட சென்றாடி மகிழ்ந்துடலாம். பாடுகள் கடித்தால் பரமணிகள் கூட சென்றாம் பாடி மகிழ்ந்துடலாம்.
0: பாடி மகிழ்ந்துடலாம். காக்கும் தெய்வம் இருக்க
1: பழக்கமே மனமே
0: கண்ணீர் மனமே கண்ணீர் மனமே.
1: காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு. காண்கின்ற உலகம் நமது இல்லை காணாத பரலோகம் தான் நமது குடியிருப்பு.
0: நமது குடியிருப்பு காக்கும் தெய்வம் இருக்க
1: பதக்கமே மனமே
0: கண்ணீரே மனமே கண்ணீரே மனமே. ஹாலேலூயா. நம்மத்திலே பாடுகள் பிரச்சனைகள் சத்துரு வானம் கொண்டு வருகின்ற விளையில் எல்லாம் ஹாலேலூயா நாமே ஹாலேலூயா நம்மை பார்த்து நாங்கள் பேச வேண்டியவர்களாயிருக்கிறோம். அன்புரிய தேவனுடைய பிள்ளைகளே, ஹாலேலூயா. வெளியிலிருந்து வருகின்ற ஆறுதல் மட்டுமல்ல, நம்முடைய உள்ளுக்குள் இருந்து வருகின்ற ஆறுதல், ஹாலேலூயா, அது நம்மை பிளப்படுத்தும். அந்த வல்லமை நம்மை பிளப்படுத்தும். ஹாலேலூயா. அப்படின்னால்தான் வாக்கு சொல்லப்படுகிறது, ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன்னுடைய பலன் கூறுகிறது என்று. ஹாலேலூயா.
1: சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரு மறவாதே என்னவே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மகிமையை கொண்டு வரு மறவாதே என் மனமே, மறவாதே என் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மறிமலை கொண்டு வரு, மறவாதே என் மனமே. சீக்கிரம் நீங்கிடும் உலக பாடுகள் மறிமலை கொண்டு வரு, மறவாதே என் மனமே, மறவாதே என் மனமே. பாக்கும் தெய்வம் இருக்க கலக்கமே மனமே, கண்ணீரே மனமே, கண்ணீரே மனமே. சிலுவை சுமந்தால் பாவமாறும் தெரிந்து கொள் மனமே, கிடன வந்தாலே சிலுவை சுமந்தால்.
2: ஹலோ, என்ன நீங்கள் ஜெபிக்க வேண்டாம், தேவை செய்து ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயராஜா, ஆண்டவரே உமக்கு சூத்திரம் ஐயராஜா. தகப்பனே உமக்கு துதிக்கிறோம் ஐயராஜா. இரக்கத்தில் ஐஸ்வரியுள்ள தெய்வமே, உம்முடைய கரத்தில் ஐயா எங்களை தாழ்த்தி ஒப்பு தருகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா, ஜெபிக்கிறேன்னா ஜெபியுங்க அம்மா. ஹல்லேலூயா, சூத்திரம் ஐயராஜா, சூத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, அதிசயங்களை காண செய்கிறவராச்சா, அற்புதங்களை காண செய்கிறவராச்சா. ஆண்டவரே, எங்களை வழி நடத்துகிற தெய்வம் ஐயராச்சா. ஆண்டவரே, வல்லமுள்ள ஆண்டவர் அப்பாராச்சா, இரக்கத்தில் ஐசனுள்ள தெய்வம் ஐயராச்சா. அப்பா பிதாவையும் துதிக்கிறோம் ஐயா, சோத்தரிக்கிறோம் ஐயராச்சா. அப்பா, இந்த நாளிலே உடைய கரம் ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளோடு கூட இருந்து வழிநடத்துகிறவள் யாரும் சோத்திரம் ஐயராஜா. தகப்பனே, உடைய திருவுள்ள கரத்தில் இந்த நாளை நாங்கள் ஒப்பு தந்திருக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நம்முடைய தேசத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா, இந்த கடா தேசத்தை நினைவு கூறுகிறோம் ஐயா ராஜா. அப்பா, தடைகள் அகந்து போகும்படி சொல்லிக்கிறோம் கத்தாவே. ஆண்டவரே உமக்கு சோத்திரம் ஐயா ராஜா. அதிசயங்களை காணச்சிய தேவன், அற்புதங்களை காணிக்கிறது ஐயாராஜா. தகப்பனே, திருவுள்ள கரம் ஐயாராஜா கூட இருந்து எங்களை வழிநடத்துகிறபடி யாரும் நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் தகப்பனே. உங்களுடைய இரக்கம் ஆண்டவரே காலந்தோறும் புதியதாயிருக்கின்றபடியினால் ஆண்டவரே, புதிய ஆண்டவரே கிருபையிலே உங்களுடைய ஜனங்களை நீங்கள் வழிநடத்துகிறபடி யாரும் சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா ராஜா. ஹாலேலூயா, ஆண்டவரே நீர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனசரால் புறக்கணிக்கப்பட்டவரும் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாயிருந்து ஹல்லேலூயா, அவரை விட்டு நம்முடைய முகங்களை நாங்கள் மறைத்துக் கொண்டோம். ஹல்லேலூயா, நம் இயேசு நல்லவர், ஒரு போது கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுரத்தடிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீறிப்போம், தேசத்தை சுரத்தடிப்போம். எங்கள் தேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.

நல்லவர்

0: கூரையெல்லாம் நீக்குவார். ஒன்று சேர்ந்து நான் துணிப்போம் சதா நினைப்போம் தேசத்தை சுதரிப்போம். எங்கள் ஏசு நல்லவர் ஒரு போடு தருகிறார் ஒரு நாளைகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே சூத்தரிக்கிறோம் ஐயா ராஜா. ஆண்டவரே இந்த கால வேடுக்குமே நாங்கள் ஆராதித்திருக்கிறோம் ஐயா. அப்பா இந்த நாள் முழுவதும் பழமையை நாங்கள் தானங்களை செலுத்தோம். இல்லாதவர்களை இருக்கிற போது அழைக்கின்றது ஆண்டவராக வாழ்க்கையிலே ஆண்டவரே இல்லாத காரியங்களை உருவாக்கி கொடுத்து ஐயா. ஆண்டவரே குறைவுகளை மாற்றி நிறைவாக்கினீங்க ஐயா ராஜா. அப்பா ஆதி சாப்பிட்டு ஆண்டவரே பிள்ளை இல்லாத பிள்ளை பிள்ளையை உருவாக்கி கொடுத்தீர் ஐயா ராஜா. தலைப்பனை யாக்கோவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே அவனுடைய மாமன் 10 தடவை ஆண்டவரே திருவனே அவனை ஏமாற்றினவர்களையும் கூட தகப்பனே அவனை ஆண்டவரை ஆசீர்வதித்து 2 பெருநூறாயிரம் கூட்டமாக மாற்றினீர் ஐயா ராஜா. ஆண்டவராக தகப்பனே அப்பா தாவீது ஆண்டவரே திருவனை நாடோடியாக அடைந்த வேளையில் கர்த்தாவே அவனை ஆண்டவரை கொண்டு வந்து சிம்மாசனத்திலே வைத்து அழகு வார்த்தைகளுடைய நல்ல ஆண்டவர் அப்பா ராஜா. அந்நாளுடைய ஜெபங்களுக்கு பதிவு கொடுத்தவர் எஸ்தர் ராஜாவிற்கு வாழ்வை உயர்வை கொடுத்தவர் ஆண்டவரே நூத்துக்கு ஆண்டவரே மறுவாழ்வு கொடுத்தவர் அப்பா. இப்படியே ஆண்டவர் திருமண பிள்ளைகளுடைய காரியங்களை சொல்லிக் கொண்டே போகிறார்கே. அதே போல உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஐயா முடிந்து போன காரியங்களா இருந்தாலும் கூட அதை உயர்வுற செய்ய ஆண்டவரே வல்லமுடந்தவனாயிருக்கிறவையா சொல்றார். ஆண்டவரே இந்த கனடா தேசத்தை கரத்தை கொடுக்கிறோம். உலக தேசங்களுடைய கரத்தை கொடுக்கிறோம். பொருளாதார காரியங்களில் மாற்றங்கள் வரவன்மா சொல்கிறோம் அப்பா. அந்த ஆண்டவரே வெயில் காலத்திலே ஐயா ராஜா ஆண்டவரே பயிரிடுகிற காரியங்கள் எல்லாம் திருவனே ராஜா அன்றவர் நல்ல விளைச்சல்களை காணும்படி சொல்கிறோம். யுத்தங்களை ஓய பண்ணுகிறது கண்டைகளை மாற்றி போடுகிறது ஐயா ராஜா. ஆண்டவராய் கர்த்தாவே நேரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட என்று உன்னை அறிந்து தாழ்வே தெளிவே மனித ஆவிகளை தந்தரிடும்படி சொல்கிறோம் கர்த்தாவே. இடக்கத்திலே சுகதேவமே இந்த கரத்தில் எங்களை தாழ்த்தி தருவோம். இந்த நாள் நல்ல நாள் நல்ல நாள் இதை கைகூர்ந்து மகளை கடவோம். கர்த்தாவே ரட்சியும் கர்த்தாவே காரியங்களை வாய்க்கப்படும் இயேசு நாமத்தினால் ஆமேன் ஆமேன் ஆமேன் ஆமேன்
1: ஆமேன் ஆமேன். இதுவரை நேரம் இணைந்து ஆராதனையோடு ஜபங்களோடு பாடல்களோடு வழிநடத்திய உங்களை இங்கத்தர்தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாரா என்று வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். கத்திரி கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கத்திரி சித்தமன்னா அலை நாளில் இதே வேளையிலே சந்திப்போம். அதுவரையும் தேவசமாத கூறுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம். காட் பிளஸ் யூ. ஆமேன் ஆமேன். அருமையானவர்களே இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சத்தியவே திருச்சபையிலிருந்து பாஸ்டர் நஹோமி லோகன் அவர்கள் இணைந்து வழிநடத்தினார். கத்திரதாமே அவருடனும் கூட இருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக வாழ்த்துவோம் ஆசீர்வதிப்போம். கத்திரி கரத்திலே அவரையும் அவர் குடும்பத்தாரையும் ஒப்புவித்து கொண்டு நாங்கள் மீதியான நிகழ்ச்சிகள் கூட கடந்து செல்ல கத்திர உதவி செய்வாராக. ஆமேன் ஆமீன். நாங்கள் இந்த வேளையிலும் நாளிலும் 12ஆம் தேதி 5ஆம் மாதம் 12ஆம் தேதி மே மாதம் 12ஆம் தேதி வைகாசி மாதம் 2026ஆம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை காலை

0: சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். இந்த வேளையில் நாங்கள் இன்றைய நாளுக்கான வசனம், துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன், அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம் தேவனிடத்துக்கே திரும்ப கடவன், அவர் மன்னிக்கிறதுக்கு தயை பொருத்தி இருக்கிறார். ஆமேன். ஏசாயா 55 கூறப்பட்ட அந்த வசனங்கள் நாங்கள் எங்களுக்காக எடுத்துக்கொள்வோம், பெற்றுக்கொள்வோம். நாளுக்காக வாசிக்கப்பட வேண்டிய அதிகாரங்கள் உபாகமம் 29, ஏசாயா 1 பழைய ஏற்பாட்டிலிருந்தும் புதிய ஏற்பாட்டிலிருந்து அப்போஸ்தலர் 27 அதிகாரம். இவற்றை நாங்கள் நேற்றைய நாளிலே பதிவு செய்து உங்களுக்கு அனுப்பி தந்திருக்கிறோம். அந்த வேலை கேளுங்கள், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுங்கள். கத்திரதாமே அந்த வசனங்களுக்கு கூடாக வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். நாங்கள் இந்த வேளையிலும் ஜபங்களுக்கு கூடாக கடந்து செல்ல ஆயத்தமாகிறோம். கத்திரதாமே வழி நடத்துவாராக. கத்தடி கரத்திலே ஒப்புவிப்போம். நாளிலும் இணைந்திருக்கிற ஊழியர்களை முதலே வரவேற்று கொண்டு அதிகாலையிலே சக ஊழியர் சகோதரி அதிகால வேளையிலே சகோதரி ஜாலி அவர்கள் அல்பர்டா கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். கால வேளையில் எங்களுடன் பாஸ்டர் அண்டன் ராசனயம் டொரண்டோ கனடாவிலிருந்து இணைந்திருக்கிறார். அதே வேளையிலே எங்களுடன் மாலை வேளையிலே சகோதரி வினோ அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சகோதரன் டொனால்ட் அவர்கள் நோர்வே தேசத்திலிருந்தும், சிசிலியாம் அவர்கள் மாலை வேளையிலே லண்டன் யூகேலிருந்து இணைந்திருக்கிறார்கள். இணைந்திருக்கிற ஊழியர்களை வரவேற்று கொண்டு நாங்கள் இந்த வேளையிலும் தேவ ஊழியர் சகோதரி ஜெனட் அவர்கள் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். அவரிடம் ஒப்படைப்போம், அவர் மீதியானவற்றை தொகுத்து வழங்குவார். ஆமேன். இந்த வேளையில் தேவ ஊழியர் சகோதரி ஜானட்டிடம் ஒப்படைப்போம். பிரைஸ் லோர்டம்மா.
1: பிரைஸ் லோர்டனா.
0: ஆமேன். இணைந்திருக்கிறவங்களிடம் ஒப்படைக்கிறோம். வழி நடத்துங்களம்மா. காட் பிளஸ் யூ. ஆமேன்.
1: சங்கம்மா, வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வந்தாமே உங்களுடைய அவரோடு கூட இருப்பாராக சங்கம் வானொலியை நடத்தி கொண்டே இருக்கிறோம். குடும்பத்தையும் சொந்ததையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இணையத்தில் இணைந்திருக்க யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் உங்களோடும் கூட இருந்து சகல காரியத்திலும் சகல தேவையும் தேவன் சந்தித்து நடத்துவாராக. இன்றைய நாங்கள் திருச்சபையும் அதன் பிரச்சனையும் அந்த பரிகாரம் என்று சொல்லி நாங்கள் பார்த்து விட்டு ஜபத்துக்காக கடந்து செல்வோம். அப்போ சில 6 அதிகாரத்திலே அந்நாட்களிலே சீசர்கள் பெருகின போது கிரேக்கர்கள் எவிரியருக்கு விரோதமாய் முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சீசர்கள் என்றால் யார் என்று சொல்லி கண்டால், ஆதி திருச்சபையில் இருந்தவர்கள் சீசர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்த சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியம் மத்தேயு 10:1 சொல்லப்படுகிறது. அசுத்தாவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களை நீக்க அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இந்திய நாட்களிலே இந்த சீசர்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், மத்தேயு 28:19 ஆகியால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமார பசுத்தாவின் நாமத்தினாலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவைகள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் என்று சொல்லி இந்த சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியமாய் இருக்கிறது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லோரும் செய்ய வேண்டிய காரியமாயும் இருக்கிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் இந்த சீசர்கள் தேவன் தங்களுக்கு அது கொடுக்கப்பட்ட காரியங்களை செய்வதை விட்டுவிட்டு 2 அந்த ஜாதி திருச்சபையிலே பிரிந்து இருக்கிறதையும் அந்த கிரேக்கரென்றும் யூதரென்றும் 2 அங்கு விவாதங்கள் வருகிறது, விரோதங்கள் வருகிறது, முறுமுறுப்புகள் வருகிறது என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அங்கு அந்த நாளிலே முக்கிய மொழியாய் பேசப்பட்டது அரமியா. இந்த அருமையம் வந்து சொல்லப்படுகிற மொழி எபிரேயருக்கும் கிரேக்கருக்கும் ஒரே பின்னணியை கொண்டதுதான். அருமையமும் எபிரேயமும் ஒவ்வொரு ஒரு சின்ன சொல்லு மையமாக கொண்டுதான். நாங்கள் யாக்கோபு என்போம், அவர்கள் யாக்கோம் என்று சொல்லுவார்கள். அப்படி ஒரு சிறு தன்மையை கொண்டதுதான், சின்ன சின்ன வித்தியாசம். ஆனால் இதிலே இவர்களுக்கு வேறுபாடு இருந்ததை நாங்கள் காணக்கூடியதா ஒற்றுமையாய் இருந்தவர்கள் இப்பொழுது இந்த ஒற்றுமையை மறந்து தேவனையும் மறந்து அங்கு விழுந்து போன சுபாவத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். இருக்கிறோம். பாருங்கள், இந்த பாகுபாடு பாவ சுபாவத்தில் இருந்து வருகிறது. இந்த பாகுபாடு ஒற்றுமை அன்பை அங்கு செயல்பட விடாது. அதே கிறிஸ்தவர்களுக்கு விரோதமான பாவமாய் இருக்கிறது. விரோதமும் முறுமுறுப்பும் கர்த்தர் வெறுக்கும் காரியமாய் இருக்கிறது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. முதலில் பன்னிருவர் சீசர்தாய் இருந்தார்கள். அதிலே ஒருவன் குறைவுபட்ட போது 11 சீசர்கள் இருந்தார்கள். இப்ப இந்த 11 சீசர்களும் இந்த பரிசுத்த ஆவியின் ஆளுகையினாலே அப்போஸ்தலர்கள் என்ற அந்த பட்டத்துக்குள்ளே வருகிறார்கள். அங்கு அவரால் குறைவுபட்ட போது மத்தேயா என்று சொல்லப்படுகிற அவரை அவர்கள் சேர்த்து கொண்டார்கள். பாருங்கள், இப்பொழுது இந்த இடத்தில் ஒரு குறைவு குழப்பம் வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் அந்த குழப்பத்துக்கு பரிகாரம் தேட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த திருச்சபைக்கு வருகிறதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் பாருங்கள், சிந்தனை செய்தார்கள், யோசனை பண்ணினார்கள், சிக்கல் எங்கும் வருவது இயல்பு என்று சொல்லி அவர்கள் என்ன சரியான முறையை கையாள அவர்கள் யோசிக்கிறார்கள். ஏனென்றால் சரியான முறை கையாளப்படாவிட்டால் சமூகத்துக்குள் காணப்படுகிற பிரிவு சபைக்குள்ளே வரும் என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. இரண்டு சமுதாயம் இதே ஒரு பிரச்சனை தான் வரும், ஆனால் ரெண்டு சமுதாயமாக மாறிவிடும். ஏனென்றால் இந்த இடத்திலே யூதர்கள் அவர்கள் தங்களுடைய ஆளுகை தங்களுடைய ஒடுக்கம் அப்படி ஐமிருக்கலாம், அல்லது கிடைக்கிறது சிறுபான்மையை தாங்கள் சிறுபான்மை பெறக்கூடாது என்று சொல்லியும் இருக்கலாம். அந்த ரெண்டு மனங்களும் எப்படி வேறுபட்டது என்பதை நாங்கள் காணக்கூடியதா இருக்கிறது. ஏனென்றால் ஒரு ஆளுகை இருக்கிற இடத்துல ஒடுக்குதலும் இருக்கும் என்பதையும், ஒரு சிறுபான்மை இருக்கிற இடத்திலே தரக்குறைவு வரும் என்பதையும், இது ரெண்டையும் நம்ம சமாளிக்கிறதுக்கு என்ன செய்ய வேண்டும், இந்திய திருச்சபை என்ன செய்ய வேண்டும் என்றால், அங்கு பரிசு தாவியாகிய அந்த தேற்றமான எங்களோடு வர வேண்டும், எங்களுக்குள்ளே இருக்க வேண்டும். ஏனென்றால் ஞானமாகிய கிறிஸ்து வசனம் வழியாக எங்களோடு இருக்கிற பரிசு தாவியானவர் இருந்தால்தான் எந்த காரியத்திலும் நாங்கள் நிவித்தி செய்யக்கூடிய காரியங்களாய் இருக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் அப்படியாய் அங்கு மன ஒற்றுமையை கொண்டவர்களாய் இருந்தால் அந்த சபை அங்கு மேலும் நடக்கும் என்பதை நாங்கள் காணக்கூடியதாய் இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருடைய சபையாய் அதை இருக்கிறபடியால் அந்த பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் தேவ கற்பனைகளுக்கு இடம் கொடுக்க வேண்டும். மனுஷ கற்பனையும் வெளிப்படும். அந்த மனுஷ கற்பனைக்கு வெளிப்படும் போது நாங்கள் மிகவும் ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் தேவ கற்பனையிலே எங்கள் இயேசு கிறிஸ்துவானவர் 40 அடிக்கு 1 குறிய 39 அடி அவர் அடிக்கப்பட்ட போது அந்த ரத்தம் அந்த இடத்திலே கசிந்து கொண்டிருந்தது. அந்த தேவனை நாங்கள் நினைத்து கொண்டு எந்த பிரச்சனையானாலும் அது தீர்க்கக்கூடிய பிரச்சனையா எங்கள் பரிசுத்தாவியானவரிடத்திலே கொடுக்கும் போது நிச்சயமாய் அவர் எங்களை அங்கு விடுதலையாக்க மட்டுமல்ல மன ஒற்றுமையை கொண்டு வருவார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். எல்லா வெற்றியும் எங்களுக்கு நினைவுக்கு கொண்டு வாரவர் இந்த பரிசுத்தாவியானவர். இவரை நாங்கள் எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்ளாவிட்டால் அங்கு சத்துருவுக்கு நாங்கள் இடம் கொடுக்க வேண்டி வந்து விடும். இந்த திருச்சபையார் என்ன நடந்தது என்றால் அங்கு கிரேக்கரென்றும் பிரிவு வந்ததுக்கு காரணமே அங்கு அவர்களுக்குள்ளே இருந்த வேறுபாடு. ஆகவே ஒரு மனம் இல்லாத தன்மைகள், ஒரு மனத்திலும் அப்போங்கிறதிலும் இவர்கள் எல்லாம் கூடியிருந்த போது அநேக கிரியைகள் நடந்தது. ஆனால் இப்பொழுதோ இந்த இடத்திலே அங்கு விரோதமான முறுமுறுப்பு வந்த போது அந்த இடம் அங்கு செயல்பட முடியாத நிலைமையிலே அங்கு அவர்கள் அந்த யோசனை தேவனுடைய ஆலோசனையின்படி செய்தார்கள், அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். அதே போல இன்றைக்கும் தேவனுடைய ஆலோசனையும் உண்டு, மனுஷனுடைய ஆலோசனையும் உண்டு. ஆனால் நாங்கள் கர்த்தருக்கு பயப்படுற ஓடு செய்யும் போது முழுமையாய் அது ஆசீர்வாதமாய் உண்டாகும் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் பாஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு இன்றைய ஊழியக்காரர் ஊழியக்காரிகள் எல்லார் மத்தியிலும் ஒரு அபிஷேக வல்லம் இறங்க வேண்டும். ஏனென்றால் இந்த முறுமுறுப்பு இந்த பிரிவினைகள் இன்றைக்கு அநேக சபைகளிலே உண்டு என்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஒருதற்கு ஒருதர் விரோதம், ஒருதற்கு ஒருதர் முறுமுறுப்பு. ஏனென்றால் இந்த பாகுபாடுகள் பாத பட்சங்கள் சபைகளுக்குள்ள இருக்கும்போது கிரிய நடப்பிக்க முடியாது. ஏனென்றால் பரிசுத்தாவியானவர் அந்த இடத்திலே இருந்து விலகி விடுவார். பரிசுத்தாவியானவரை நாங்கள் வரவேற்று அந்த இடத்திலே நீட்பாட்டுவோமா இருந்த தேவன் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்து சபையை நிறைய பண்ணுவார். ஆகவே நீங்கள் இந்த ஊழியக்கார ஊழியக்காரிகள் எல்லாருக்காலையும் செவியுங்கள். அவர்களுக்குள்ளே ஒரு நல்ல மனநிலைமை, ஒரு மனங்கள், இந்த முறுமுறுக்கிற தன்மைகள் எல்லாம் அந்த சத்துருவின் சுபாவம் என்று விட்டுவிடக்கூடிய ஒரு கிருபியை கர்த்தர் ஊற்ற வேணும் சபைகள்ல இந்த நாட்கள் என்று சொல்லி ஜெபத்திலே வழி நடத்தினார்.
2: கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, உம்மை போற்றுகிறோம், புகழுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உண்மையோடும் ஆவியோடும் உம்மை தொழுது கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் வரும்பொழுது நாங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே, இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு சபைகளும் உருமனப்பட்டவர்களாக அன்று பெந்த கோத்தே நாளில் அவர்கள் கூடி வந்த போது ஒருமனப்பட்டு ஓரிடத்துல கூடி வந்திருந்த பொழுது நீர் இறங்கின ஆவியானவர் இந்த கடைசி நாட்களிலே ஒவ்வொரு சபைகளிலேயும் ஒரு மனத்தை கொடுக்கும்படியாக, ஒரு அப்பம் மிக்கதல்ல, ஒருமனப்பட்டு இருக்கத்தக்கதாக ஒவ்வொரு சபைகளும் மாற வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சபைகளில் காணப்படுகிற விரோதங்கள், மாறுபாடுகளான சிறிய சிறிய காரியங்களை விட்டு இயேசு கிறிஸ்து எங்கள் ஒவ்வொரு சபைக்காகவும் அந்த தழும்புகளை ஏற்றுக்கொண்டார். முன்முடியால் வந்த தழும்புகள், கைகளில் ஆணிபடிந்த தழும்புகள், சவுக்கடியால் அடிபட்ட 39 தழும்புகள், கார்களில் தழும்புகள், ஒவ்வொரு தழும்புகளும் எங்களை பரலோகத்தில் சேர்ப்பதற்காக, முறுமுறுப்புகளை விரோதங்களை தவிர்ப்பதற்காக, ஆண்டவரே இந்த டாக்டர்களை எல்லாவற்றையும் விட்டு உம்முடைய உம்மை நோக்கி பார்க்க, அந்த தழும்புகளால சபைகளில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்க உம்மை உயர்த்த பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொரு சபைகளிலே ஒரு மர பாட்டை கொண்டுப்பீராக. விரோதமான காரியங்கள், முறுமுறுப்பான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள் எல்லாம் எடுத்து போட்டு ஒரு புதிய அபிஷேகத்தை கொடுத்து, இப்படித்தான் கிறிஸ்தவ வாழ்க்கை உண்மையோடும் ஆவியோடும் தொழுது கொள்ளுகிற வாழ்க்கை என்பதை ஒவ்வொரு சபைகளிலேயும் நிலைநிறுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அந்த சபைகள் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது அந்த முறுமுறுப்புகளுக்கூடாக, விரோதங்களுக்கூடாக அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் தண்டிக்கப்பட்டார்களே. கானான் தேசத்துக்கு போகும் பொழுது ஆண்டவரே, இந்த பரம கானான் தேசத்துக்கு போகிற ஒவ்வொரு சபைகளும் அந்த முறுமுறுப்புகள், மாறுபாடுகள், தவறான உபதேசங்களை விட்டுவிட்டு இயேசு அந்த சிலுவையை நோக்கி பார்த்து எங்களுக்காக, எங்கள் ஒவ்வொருவருக்காக இயேசு சிலுவையில காயப்பட்டார், நொறுக்கப்பட்டார். அவர் எங்களுக்காக தள்ளும்புகளை ஏற்றுக் கொண்டார், மறித்தார், உயிர்த்தெழுந்தார். எனக்காக, எங்களுக்காக, ஒவ்வொரு சபைகளுக்காக அன்றுவரே இந்த காலத்திலே இந்த சபைகள்ல இருக்கிற மாறுபாடுகள், கருத்து வேறுபாடுகளை எடுத்து போட்டு உம்முடைய அபிஷேகம் இயேசுவின் நாமத்தில் இறங்குவதாக. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், மைட்டி நேம் ஆஃப் ஜீசஸ், ஹோலி நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த காலத்தில் ஒரு அற்புதத்தை அதிசயத்தை செய்து உருமனத்தோடு நாங்கள் துதிக்கும் பொழுது அவையானவர் உங்களவு வல்லமையாக நீர் இறங்குகிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்க கிருபை செய்வீராக. ஒவ்வொரு சபைகளோடு முன்னேற்படுவீராக. சபைகளுக்கு போகும் பொழுது முறுமுறுப்பு விரோதங்களை விட்டு உம்முடைய வசனத்தில் வல்லமையாக அதிகாலையில் எழுந்து ஜெபித்து துதித்து ஒருமன உணர்வோடு தக்கங்கள் மாறுபாடுகளை விட்டு விட்டவர்களாக சபைக்கு போய் அந்த சபையில நீர் தலைவராக இருந்து அந்த ஆராதனையை நடத்தி தரும்படியாக, ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு மாற்றத்தை கொண்டிருக்கும்படியாக ஆவியானவரே புதிய கடைசி நாட்களில் மசமான ஜாபம் மேலும் ஆவியை விட்டுவேன் என்று அந்த ஆவி ஊட்டப்பட்டு எல்லா சபைகளும் வித்தியாசம் என்று இந்த கடைசி காலத்துல செயற்பட திருவை செய்வீராக. இந்த நித்திய வழிதன் ரேடியோவை நடந்து கொண்டிருக்கிற குடும்பத்தோடு இருந்து அந்த அபிஷேகம் ரேடியோவுக்குள்ளாக போய் சபைகளில் ஒரு மனத்த ஒரு மனமான ஆவியை கொண்டிருப்பீராக. ஜெனிஸ்டருக்காக ஜபிக்கிறேன், கணவருக்காக ஜபிக்கிறேன், மருத்துவ மகளுக்காக ஜபிக்கிறேன். அண்டவரே இந்த கடைசி நாட்களில் இப்படியான ஒரு மரங்கள் இந்த ரேடியோவுக்குள்ளாக இந்த தீர்த்த தரிசனமாக சொல்லப்படுகிற வசனங்கள் ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள, சபை ஊழியர்கள் அறிந்து கொள்ள அதன்படி நடக்க நீ தீர்வு செய்வீராக. இந்த இணைப்பில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காகவும் கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காகவும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொருவர்களையும் மனம் திரும்ப ஒரு காரியத்தை கொடுக்கும்படியாக பசு தாமியானவர் இந்த காலங்களில் நீர் ஆளுகை செய்து ஒவ்வொருவரையும் நடத்துவீராக. தூதிக்கான மகிமை ஒன்றான அமைத்தவனாகி உமக்கு செலுத்தி ஆண்டவர் நட்சருமாகி இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் என்று இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமீன்.
1: வெளிப்பட்டர் உதவி செய்வாராக. வரவேற்றுக் கொண்டு சபைகளிலும் சரி எல்லா மனுஷர்களுக்குள்ளும் இருக்கிற அந்த பாவ சுபாவத்தை அகற்றி அன்பிலே ஒரு மனப்பட உதவி செய்ய வேண்டும் சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்த.
3: ஆமீன் ஆமீன் ஆமீன். நன்றி நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, உங்களுக்கு கோடி கோடி நன்றி அப்பா. அப்பா நேற்றும் இன்று மாறாதவரே, இன்றும் எங்கள் மத்தியில் இருந்து நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு ஆண்டவரே பதில் கொடுத்திருக்க கிருபைக்கான நன்றி சாமி. என்ன உன்னதமான மறைவில் இருக்கிற சர்வ வல்லருடைய நிழலில் தங்கக்கூடியதாக ஒவ்வொரு ஊழியக்காரரும் உங்களோட கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் அப்பா. உங்களோட நிழலில் தங்கி ஆண்டவரே நீண்டே எங்களுக்கு அப்பா நம்பிக்கை உள்ள தேவன் ஆண்டவரே அப்பா. நான் கத்தரை நோக்கி அவரை அடைக்கலவேன் கோட்டை எந்த நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் அப்பா. அந்த நம்பிக்கைக்கு ஆண்டவரே நீங்க ஒருபோதும் எங்களை முக்கத்துக்குள்ள போட்டு விட மாட்டீர்கள் அப்பா. இந்த பரிசுத்தவான்கள் உங்களை அறிந்தவர்களும் அறியாதவர்கள் மத்தியில் ஆண்டவரே திடீரான அற்புதத்தை செய்த ஆண்டவரே அவர்கள் ஆண்டவரே உள்ளத்துல இருக்க என்ன விதமான அசுத்தமான கரைகள் என்ன பாவங்கள் என்னவா இருந்தாலும் ஆண்டவரே யாவரையும் மன்னித்து ஆண்டவரே உங்களோட வெளியேற ரத்தத்தை கொடுத்து எங்களை மன்னித்தீர்கள் ஆண்டவரே. அந்த ரத்தத்தினால சுத்தமாக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே யாவரும் உங்களை நோக்கி நோக்கி பார்ப்பதற்கு ஆண்டவரே அவர்கள் ஒரு புதிதான அன்பையும் தைரியத்தையும் கொடுத்து கிருபையும் கொடுத்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு ஊழியக்காரர் ஆண்டவரே உங்களுக்கு சபையில உள்ள எந்த விதமான தடைகளும் சபையில இருந்தாலும் அப்பா ஒரு மன ஆவியை கொடுத்து அவர்களுக்கு ஏற்ற சிறிய சிறிய முறுப்புகளையும் சிறிய சிறிய பாவங்களை மன்னி நன்றி அப்பா. இன்று மட்டும் காத்த இந்த சங்கமமான நித்திய வெளிச்சத்துல உள்ள ஊழியக்காரர் உங்களை அறிந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரும் ஆண்டவரே உங்களோட வார்த்தையை கேட்கும் பொழுது ஆண்டவரே அவர்கள் இருக்கிற இடமெல்லாம் அதிரக்கூடியதாக அவங்களோட வல்லமையை அனுப்பி அவர்களை அவர்களை தொட்டுபடியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவங்களுக்கு இருக்கிற சிறிய சிறிய குற்றங்கள் குறைகள் மன்னிக்காத ஆவியல் இருந்தா அதையிலே அவைகளையும் மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. மன்னிப்பு உங்களிடத்தில் இருந்துதான் வரக்கூடியதா இருக்கிறது ஆண்டவரே அப்பா. மற்றவர் எங்களை ஹேர்ட் பண்ணும் பொழுது ஆண்டவரே உங்களோட கரம் ஒருபோதும் குறைவானது இல்லை. உங்களோட மன்னிப்பின் அந்த ஆவியை சிலருக்கு கொடுத்து அவர்களை மன்னிக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. நீங்க எங்கள் பாவங்களை மன்னித்தபடியா தான் நாங்க இன்று சங்கம வானொலி நித்திய வெளிச்சத்துல எங்களை அழைத்து ஒரு முழுமனதாக நாங்க உங்களை துதிப்பதற்கு தந்த கிருபைக்கு நன்றி செலுத்துறேன் அப்பா. நன்றி நன்றி நன்றி அப்பா. நீங்க பரிசுத்தர். அதுபடி ஆண்டவர் எங்களையும் ஆண்டவர் ஒவ்வொரு கிரியையிலும் பேச்சிலும் அப்பா நடக்கையிலும் எங்களை யாவரையும் அப்பா யாவரையும் உங்களுக்குல மறைத்து வைத்து உங்களுக்குல நிழலாக நாங்கள் நிற்பதற்கு நீங்க எங்களை உங்கள் நிழலில் மறைத்து வைங்கப்பா. அப்பா 1000 பேர் 16000 பேர் உங்க பக்கம் விழுந்தா மதுனை அணுகாத வண்ணமாக்க எங்களை அட்டாக் பண்ற ஒவ்வொரு ஆவியின் இயேசுவின் நாமத்தின் மூலம் அத்தட்டுகிறேன் அண்டவரேப்பா. ஊழியத்துக்கு எதிராக இருக்கிற வார்த்தைகளுக்கு உங்களோட வார்த்தைகளுக்கு எதிராக இருக்கிற எல்லா பிசாசின் அதிகாரத்தை இயேசுவின் நாமத்தின் மூலம் அதற்கிறன் என் பிதாவே. நன்றி இயேசுவேலார். நன்றி அப்பா. நன்றி நன்றி. இன்றைக்கு புதிதான நாளை கொடுத்து அப்பா மக்களும் மட்டுமே நோக்கி பார்த்ததற்கு உள்ள அந்த இருந்தான கண்களை திறக்கும்படியாக ஜெபிக்கிறேன் அப்பா. அவர்கள் வழி தப்பி போகாத வண்ணமாக ஆண்டவரே அவர்கள் குற்றம் குறைகளை மன்னிக்கிற தகப்பன் நீங்க இப்பொழுது நீங்க யாவரையும் உங்களுக்கு இன்னும் அதிகமாக உங்களுடைய அன்பை அனுப்பி அப்பா உங்களுடைய அன்பு ஒருபோதும் உங்களை வெக்கத்துக்கு போட விட மாட்டாது. அப்படி அந்த பரிசுத்தமான அன்பை எல்லாருடைய உள்ளத்திலே எல்லார் மக்களுக்குள்ளே அனுப்பி ஆண்டவரே நீங்க தான் ஒரே தேவன் என்று ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளத்தக்கதாக யாவருக்கு பிரிதான கிருபையை கொடுத்து அற்புதத்தை நடத்தும்படியாக ஜபிக்கிறேன். உங்களை நாம மட்டுமே மகிமைப்பட வேணும் என்றதுக்காண்டி அன்றே எங்களை அழைத்தீங்க அல்லவரே. நீங்க அழைத்த அழைப்புக்கு நாங்கள் உண்மையுள்ளவராக தேவ பயமுள்ளவர்களாக நாங்கள் நடப்பதற்கு எங்களுக்கெல்லாம் ஒரு புதிதான கிருபையை கொடுத்து அப்பா சங்கமம் வானொலி நித்திய வெளிச்சத்துல வர்ற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் அன்பு அபிஷேகம் ஒரு நாள் குறைந்து போகாது. அவர்களுடைய அதிகமாக பலனை சத்துவத்தையும் கிருபையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் கொடுத்து உங்களுடைய கோட்டைகளை மறைத்து விட்டு அவர்களை என்ன நடத்தும்படியாக ஜெபிக்கிறப்பா. சிஸ்டர்ஜனத்துக்கான வருவார் அவர்களுடைய ஊழியங்கள் காலங்களில் காலையிலும் வந்து உங்களோட வார்த்தையை கொடுத்து எங்களை என்கரேஜ் பண்ணி எங்களை வழிநடத்துகிற ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் நான் நன்றி செலுத்துறேன். அவருடைய கணவனை மகனையும் மகனையும் ஆசீர்வதிங்கப்பா. அவருடைய போக்கில் வரத்துல நீங்க அவர்களை பாதுகாக்க ஜெபிக்கிறேன். தகப்பனுக்காக நன்றி செலுத்துகிறேன். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு சாதாரணமாக கொண்ட என்று சொன்னபடி அன்றுவரே நாங்க உங்களை எங்கள் உள்ளத்தில் ஆட்டவரே மறைத்து வைக்கும்படியாக நன்றி செலுத்துறேன். அதிகமாக நாங்கள் உங்கள் மேல் அன்பு கூறுவதற்கு அதிகமாக உங்களுடைய அன்பை எங்களுக்குள்ள கொடுத்தும்படியாக ஜெபிக்கிறேன். எல்லா கனமையும் எங்களுக்கே உரியது. உங்களுடைய நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். யாவரையும் ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலம் என்னை தாத்தி ஜபிக்கிறேன். பிதாவே நன்றி இயேசுவே நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்
4: ஆமேன் ஆமேன். அந்த ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி தொழில் சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து உங்கள் ஊழியங்களோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்
3: ஆமேன்.
4: நாங்கள் வரவேற்றுக் கொண்டு நீங்க இயேசு மாணவரின் சத்தியத்துக்கு எங்கள் தேசம் எங்கள் மக்கள் எங்கள் இனங்கள் எங்கள் உறவினர்கள் எங்கள் நாடு இயேசு மாணவரின் சத்தியத்துக்கு கீழ்படிய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். அவர்கள் கால்கள் திரட்டப்பட வேண்டும். இருதயங்கள் சிந்தைகள் ஒருமெனப்பட வேண்டும் என்று சொல்லி நீங்க ஜெபத்திலே வழி நடத்தும்.
3: ஹலேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா, அந்த நேரத்துக்காய் நன்றி கத்தாவே அப்பா. அந்த நாள் முழுதும் தேவன் எங்களை கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்த கிருபிக்காய் நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அன்றும் இன்றும் என்றுமே மாறாத தேவனா இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கத்தாவே அப்பா, எங்களுடைய தேசத்தில் உள்ள ஜனங்கள் கத்தாவே, சபை மக்கள் ஒவ்வொருவரையும் அது கரத்தில் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் சத்தத்துக்கு கத்தாவை கேள்படியே கத்தாவை உதவி செய்ய தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமது சத்தத்தை கேட்டு அதன்படி நடக்க தேவன் கிருபையை கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடக்க கத்தாவை அப்பா. ஸ்தோத்திரம், ஒவ்வொருவருடைய இருதயங்கள் செவிகளை தேவன் நீங்க திறந்திரும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி அப்பா, அந்த நாட்களிலே யாருமே கைவிட்டு விடாதபடிக்கு தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, உண்மை பின்பற்ற கத்தாவே அப்பா, உண்மை கத்தாவே அன்றி வேற தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் கத்தாவே உண்மை அறிந்து கொள்கிறதற்கான கத்தாவே அப்பா வழி வாசல்களை தேவன் திறந்து கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உண்மை அறியாத ஜனங்களுக்கு கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகள் சென்றடைய தக்கதான கிருபையை கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ சுவிசேஷர்கள் போயிட்டு சுவிசேஷம் சொல்லும் போது கத்தாவே அப்பா ஏனோ தானோ என்று இருக்கிறாங்க தகப்பனே, அப்படி இல்லாதபடிக்கு கத்தாவே அந்த வார்த்தைகளை உள்வாங்கி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, அதை ஏற்றுக்கொள்ள தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு வெளியே நல்ல ஞானத்தை கொடுங்க தகப்பனே. ஒவ்வொருவரும் கத்தாவே உம்முடைய வார்த்தையின் படி கத்தாவே வளர இருக்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி ஒவ்வொருவரையும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விசுவாச பிள்ளைகள் கூட கத்தாவே அப்பா, உடைய வார்த்தைகளை கேட்டு கத்தாவே அதன்படி நடக்காமல் போகிறாங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே அப்பா, இந்த காதலை வாங்கி அந்த காதலை விட்டுட்டு கத்தாவே அப்பா, அவர்கள் போகிற போக்கில போய்கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அப்படி இல்லாதபடிக்கு கத்தாவே அப்பா, உடைய வார்த்தையின்படி செயல்படுத்த தேவன் கிருபை கொடுக்கும்படி அச்சுவிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஒவ்வொரு நாளும் வார்த்தைகளை தியானிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு விசுவாச பிள்ளை சபை மக்களுக்கு தேவன் கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. அந்த பிள்ளைகளுக்கு வேண்டிய வார்த்தைகளை தேவன் அப்பா போதகரை மறைத்து ஆவியானவர் நீர் வெளிப்பட்டு பிள்ளைகளோடு பேசும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி நன்றி தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஐயா, கத்தாவே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, விட்டு விலகாதபடிக்கு தேவன் பாதுகாத்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. உங்களுடைய அன்பை பெற்றுக்கொள்ள தேவன் உதவி செய்ய தகப்பனே அப்பா. உண்மை அறிந்து கொள்ள காண வழிகளை எல்லாம் ஆயத்தப்படுத்தி கொடுங்க தகப்பனே அப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி நன்றி ராஜாவே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே, சுவாமி நீர் அப்படி ஒவ்வொரு பிள்ளைகளையும் பாதுகாத்துக் கொள்ள போவதற்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உங்களுடைய வார்த்தைகளை கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளோடு தேவன் பேச போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே அப்பா. உண்மை உடைய அன்பை கத்தாவே, உடைய அந்த கல்வாரி அன்பை ஒவ்வொரு பிள்ளைகளும் ருசி பார்க்க தேவன் கிருபையை கொடுக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, இந்த கடைசி நாட்களிலே யாருமே கைவிட்டு விடாதபடிக்கு தேவன் ஒவ்வொருவரையும் இந்த கரத்திலே பிடித்துக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன். எங்களை மட்டுமாய் எங்களுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு நடத்தி வந்த எபினேசரையும் கூட கூடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. இனி வரும் கால நேரங்கள் எல்லாவற்றிலும் கூட தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கைவிடாதபடிக்கு காத்துக்கொள்ள போறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. சங்கமம் அப்பா உலகத்தை கூட ஒரு கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே, சுவாமி கத்தாவே அப்பா, இதை பணி செய்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நீங்க பொருட்படுத்திக் கொள்ளும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே கத்தாவே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே அப்பா, பிள்ளைகளை கத்தாவே தேவன் பாதுகாத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, அவருடைய தேவைகளை சந்திங்க. பிள்ளைகள் பேர பிள்ளைகள் மருமக்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதிக்கும்படியா ஜெபிக்கிறேன் ஆண்டவரே அப்பா. ஸ்தோத்திரமாண்டவரே, நாளிலும் ஜெபித்த பிள்ளைகள் ஜெபிக்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் நிறைவாய் ஆசீர்வதி எல்லா துதியும் கனமும் மகிமையும் புகழும் ஒருவருக்கே செலுத்துகிற தேவன் தாமே ஒவ்வொருவரையும் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியா எல்லாம் இயேசு கிறிஸ்துவே ஜீவனுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்,
5: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதும் எனக்கு ஸ்தோத்திரம் நன்றி.
4: கர்த்தர் உங்களும் இருந்து உங்கள் ஊழியங்கள் உங்கள் குடும்பங்கள் எல்லாவற்றையும் நடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
5: ஆமென். ஆமென். நன்றி சிஸ்டர். உங்கள் எல்லாரையும் கூட தேவன் மேலாய்
4: ஆசீர்வதி. அம்மாவை நாங்கள் வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் தி லார்ட். சிஸ்டர் அம்மா பிரைஸ் தி லார்ட். நீங்க வாலிப பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்கள். இந்த பூர்வ வஸ்துகள் அவர்கள் செய்கிற காரியங்கள் தீமையான தீங்க காரியங்கள் இருந்து விடுதலை அடைய நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
6: இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். நல்ல பாவே இரக்கத்தினை சொல்லும் இயேசுவே சுவாமி என்று கொடுத்த புதிய நாளுக்காக உமக்கு சோத்திரம் பாப்பா. அப்பா பிதாவே, வாலிப பிள்ளைகளை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன். இந்த கப்பல் ஆவியானவரே, வாலிப பிள்ளைகள் உமது பிள்ளைகள் அப்பா, வருங்காலம் வாழுகிற பிள்ளைகள் அப்பா. அப்பா பிதாவே, உமது நாமத்தை உச்சரிக்க அவர்கள் மேல் உமது ஆவியை மக்கினியை மூட்டும் அப்பா. ஆவியானவரே, ஆண் பெண் எல்லோரும் அப்பா உமது நாமத்தை கூவி அழைக்க செய்திருந்த தகப்பனே, இயேசுதான் உண்மையான கடவுளே என்பதை எல்லாவற்றில் எல்லா இடங்களிலும் அறிவிக்கு அவர்களுக்கு மனப்பான்மை கொடுத்திருந்த ஆவியானவரே, இயேசுவே அப்பா பிதாவே, உமது அக்னி அவர் மேல் போடும் தகப்பனே. அப்பா தகப்பனே, உமது அக்னி அவர்கள் மேல் ஊற்றும் தகப்பனே. அப்பா தகப்பனே, அவர்கள் எங்கு சென்றாலும் உமது நாமத்தை ஊற்றெடுக்க உமது சொற்களின் வழியே அங்கு சென்றாலும் அப்பா பரப்ப செய்திருந்த கப்பனே. இப்ப கடைசி காலம் என்பதை அவர்கள் நினைக்க செய்திருந்த கப்பனே, ஒவ்வொரு தங்கள் மனதிலே வாரிவ பிள்ளைகள் ஒவ்வொரு தங்கள் மனதிலே நினைக்க செய்திருந்த கப்பன். ஆவியானவரே, அவர்கள் ஒரு கிட்ட நடத்திக்கும் போவாதவனும் அவரை பாதுகாத்துக் கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, இந்த போதவர்த்துகள் குடி பொருள்களிலே அவர்கள் போகாத வண்ணம் அவர்களை காத்துக்கொள்ளும் தகப்பனே. ஆவியானவரே, உமது பிள்ளைகள் அப்பா, அப்பா அவர்கள் தவறி போகாது இந்த கப்பனே. உம்மால் முடிகின்ற கப்பனே, நீர் அரவணைக்கக்கூடியவர் அப்பா. ஆவியானவரே, அவர்கள் மேல் அக்னியை போட்டு அவர்கள் எந்த நேரமும் உமக்குரிய பிள்ளைகளால் எங்கு சென்றாலும் ஜெபிக்க வல்லமே கொடுத்த கப்பனே. அப்பா தகப்பனே, வாலிப பிள்ளைகள் தழுவி போக விடாதே இந்த கப்பனே. அப்பா தகப்பனே, உமை கூவி அழைக்கிறோம் தகப்பனே. அவர்களை நல்ல முறையிலே நடத்த நீர் வல்லவராயிருக்கிற தகப்பனே. அப்பா அப்பா, அவர்களுக்கு நல்ல ஒரு மனப்பான்மையை கொடுத்த கப்பனே. இயேசு என்ற நாமத்தை உச்சரிக்க எந்த விடமும் பரப்ப செய்திருந்த கப்பனே. அவர்தான் உண்மையான கடவுள் என்பதை எல்லோருக்கும் அறிவிக்கப்படும் தகப்பனே. அப்பா தகப்பனே, நாங்கள் இந்த நேரமும் கூவி அழைக்கிறோம் தகப்பனே. ஒருபோதும் எங்களை கைவிடாத தகப்பனப்பா. அப்பா தகப்பனே, வாரிப பிள்ளைகளை ஒருபோதும் கைவிடாதே அப்பா. உமது பிள்ளைகள் அப்பா, வருங்காலம் ஆடுகிற பிள்ளைகள் அப்பா. அப்பா அவர்களை நீரே கைக்குள் உமது கைக்குள் வைத்துக் கொள்ளும் தகப்பனே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. அப்பான தகப்பனே, இயேசுவே அவர்களை பாதுகாத்து வழி நடத்துறதுக்காக உமக்கு கூடான கோடி நம்பி அப்பா. அன்பான தகப்பனே, தங்கமவானொழியை ஆசிர்வதியின் தகப்பனே. அப்பா தகப்பனே, தங்கமவானொழியும் அது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. அப்பா அதற்கு எந்த ஒரு பழுதும் இல்லாமல் அப்பா நாங்கள் ஜெபிக்கும் போது வல்லமையும் வலிமையும் தாரும் தகப்பனே. அப்பா தகப்பனே, சங்கமான குடும்பத்தை உமது கரங்களில் ஒப்படைக்கிறேன் தகப்பனே. ஒரே ஆசிர்வதியின் தகப்பனே. அவர்களுக்கு தெளிவான எல்லாவற்றையும் நீ கொடுக்க வல்லவராயிருக்கிறீர் தகப்பனே. அவரை ஆசிர்வதித்து அவரை பாதுகாக்கிறதுக்காக உமக்கு கூடான கோடி நன்றி அப்பா. அன்பான தகப்பனே,

0: நண்பர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் மீனோ.
1: பிரைஸ் லார்ட் அக்கா.
0: தேவனுடைய கிரியைகள் நடக்க தடையாயிருக்கிற காரியங்கள் சீர் செய்யப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் ஜீவிக்கிறார் என்பதை அடையாளங்கள் மூலமும் அற்புதங்கள் மூலமும் மக்களுக்கு நாங்கள் வெளிப்படுத்தலாமாகவே அந்த காரியங்கள் நடக்க கர்த்தர் உதவி செய்யணும் என்று சொல்லி நீங்கள் ஜெபத்திலே வழிநடத்த.
1: ஆமாண்டவரே, மகா அன்புமிழக்கமாக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த நாளிலும் என் தகப்பனே உங்களோடு கூட இந்த எண்ணங்களை நீங்கள் வழிநடத்தும் தயவுக்காக கிருபைக்காக அன்புக்காக யா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஜீவனை தந்தைங்களே ஜீவனோடு வழிநடத்துகின்றன யா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த நிமிடம் வரை உங்களை இதனோடு இருப்பி ஆண்டவரே. கர்த்தாவே, உங்களை நோக்கி கூப்பிட ஆவியானவரே, கர்த்தாவே தகப்பனே அப்பா என்று கூப்பிட ஆண்டவர் உங்களுக்கு அனுக்கிரகம் பண்ணி இருக்கிறீங்களையா உமக்கு நன்றி ஆண்டவர். எத்தனை நோய்கள் எத்தனையோ பாடுகள் இந்த உலகத்தில் ஆண்டவரே, கர்த்தாவே எல்லாவற்றிற்கும் நின்றும் ஆண்டவர் அப்பா, நாங்கள் உண்மை பற்றி விவகாரப்படி உண்மை மேற்கொண்டு தர உண்மைய பரிசு ஆவியான கிளையினாலும் அப்பா நாங்கள் வழி நடத்துகள் நடத்தி வருகிறீர்களா உமக்கு நன்றி ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே எங்களுக்கு கூறி இருக்கிறீர்களே ஆண்டவர், நான் நினைத்து விலகுவதில்லை உண்மை கைவிடுவதில்லை. ஆம் ஜபகுதனே, கர்த்தாவே நீங்கள் உங்களை விட்டு விலகாதபடி உங்களை கைவிடாதபடி காக்கிற அன்பிற்காக ஐயா நன்றி ஆண்டவர். ஆம் தேவனே, நாங்களும் உங்களை விட்டு விலகுவோம் ஆண்டவர், உங்களை கைவிட்டு போக மாட்டோம் என்று நாங்கள் உறுதி பண்ணுகிறோம் ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே நாங்கள் உறுதியா இன்னும் அதிகமாக உண்மை நோக்கி பின்பற்றிடும் உண்மை நோக்கி கூப்பிட ஆண்டவர். அப்பா அவங்களுக்கு வழியை காண்பித்து தாருங்க ஆண்டவர். அப்பா, கர்த்தாவே எத்தனையோ எத்தனையோ இடங்களில் ஆண்டவர் உண்மை அறியாத மக்கள் அப்பா உண்மை அறிய முடியாதபடி இருக்கிறார்கள் ஆண்டவர். தேவனையே, கர்த்தாவர்களுக்கு மத்தியில் ஆண்டவர் எங்களை ஆண்டவரே நாங்கள் மூலமாகாதபடி எங்களை பாதுகாத்து உண்மை அறியப்படி உங்களுடைய வார்த்தைகள் வசனங்களை கை கொண்டு வர தகப்பனே இந்த சங்கம வானொலியை உங்களுக்கு தந்து அது நூடாதங்களை செபிக்க வைத்திருக்கிறீர்கள். உங்களுடைய தயவு உங்களுடைய அன்பு எவ்வளவோ ஆண்டவர், கர்த்தாவே உமக்கு கூடாது கூடி நன்றி ஆண்டவர். தேவனே, கர்த்தாவே இந்த வார்த்தைகள் இந்த வசனங்கள் இந்த ஜெபங்கள் இந்த சங்கம வானொலியினூடாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளும் இதயத்தில் தொடட்டும் ஆண்டவர். தகப்பனே, கர்த்தாவே அவர்களும் உண்மை நோக்கி ஓடிவர் உங்களுடைய பரிசுத்த நாமத்தை அறிய உங்களுடைய வார்த்தைகள் வசனங்களை கைக்கொண்டு நடக்க தகப்பனே, கர்த்தாவே அவர்களும் ஆண்டவரே சமாதானத்தோட இருக்காண்டவர். அப்பா, நீங்கள் அவர்களோட பேசும் தாண்டவரே. தகப்பனே, கர்த்தாவே அப்பா, நீதான் மெய்யான தேவன் என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியும் வழியான அறிவை அவர்களுக்கு கொடுக்கும்படியாக வேண்டிய நிற்கிறோம் ஆண்டவர். தேவனே, உங்களுடைய திருக்கரத்துல அப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இது அப்பா ஒவ்வொரு பிள்ளையும் ரசிக்கப்படாத ஒவ்வொரு பிள்ளையும் ரசிக்கப்பட்ட பிள்ளைகள் உம்முடைய பாதபடியில் ஒப்பு கொடுக்கிறேன் என்றாயா. தகப்பனே, கர்த்தாவே அப்பா, உம்மாலே கூடும் என்று ஒவ்வொருவரும் அறியட்டும் ஆண்டவர். உம்மாலே கூடாத காரியம் எதுவும் இல்லை என்று அவர்கள் ஒவ்வொருவரும் அறியும்படியான கிருபை ஞானத்தை கொடுங்காண்டவர். உம்மை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்து கொள்ளும்படியான ஞானத்தை அவர்களுக்கு கொடுங்காண்டவர். ஆம் தேவனே, கர்த்தாவே ஒவ்வொருவரும் உம்மை நோக்கி கூப்பிட அப்பா நீங்கள் அவர்களுக்கு அனுக்கிரகம் பண்ணுங்காண்டவர். தகப்பனே, கிருபைகளை கொடுங்காண்டவர். உங்களுடைய கிருபையினால் அவர்கள் ஒவ்வொருவரும் வழி நடக்க ஏன் தேவனே அவர்களை நீங்கள் கூடமிட்டு நடத்தி கொள்ளுங்காண்டவர். எங்களை நீங்கள் கூடமிட்டுங்காண்டவர். நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் கூட இருங்காண்டவரே. தேவனே, நாங்கள் அறியாத அறியாமலா அப்பா எத்தனையோ எத்தனையோ பாவ வழிகள் எத்தனையோ எத்தனையோ பேச்சுக்கள் எத்தனையோ அப்பா மனிதர்களை மற்றவர்களை புண்படுத்துகிற காரியங்களை நாங்கள் செய்திருந்தால் ஆண்டவரே எங்களை மன்னிங்காண்டவர். திரும்பவும் நாங்கள் இவற்றை செய்யாதபடி அப்பா இன்றைய நாளிலும் கூட ஆண்டவர் ஒவ்வொருவரின் நாவுகளை காத்து கொள்ளுங்கள். தேவனே, மற்றவர்களை புண்படுத்தாத வார்த்தைகளை நாங்கள் கூறாதபடி உம்முடைய பரிசுத்த பிள்ளைகளாக அன்பின் பிள்ளைகளாக ஒவ்வொருவருக்கு ஒவ்வொருவர் பரிந்து பேசுகிற அன்போடும் பரிவோடும் நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பன் கர்த்தாவே நீங்கள் மாற்றி போடுங்காண்டவர். அன்பு இல்லையாண்டவரே அப்பா இந்த உலகத்தில் அப்பா அன்பு தனிந்து போய்விட்டது ஆண்டவர். யாரை பார்த்தாலும் பிரச்சனைகள் சண்டைகள் ஒருவரை ஒருவர் அப்பா புறம் கூறுகிற சகோதர சகோதரிகளாக இருக்கிறார்கள் இருக்கிறோமே ஆண்டவரே. தேவனே, கர்த்தாவே ஆவியானவரே இப்படியான எண்ணங்களை கொண்டு வருகிற

0: சத்துராதியை நீங்கள் முறியடித்து போடுங்கன்றது. இப்படியான காரியங்களை கொண்டு வந்து சத்துராதி அப்பா உம்மை நோக்கி நாங்கள் சேராதபடி தடை செய்த காரியங்களை நீங்கள் முறியடித்து போடுங்கன்றது. தேவனே தாவே அப்பா பிரசங்கியை வாசிக்கும் போது அப்பா எல்லாமே அறிவார்கள் ஆண்டதே. ஆம் தேவனே, உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது ஆண்டதே. ஓ உம்முடைய வார்த்தைகளை எந்த வார்த்தையிலும் ஆண்டவரே எத்தனையோ எத்தனையோ காரியங்கள் இருக்கிறதே ஆண்டவரே, எத்தனையோ எத்தனையோ உதாரணங்கள் இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே, அதை திரும்ப திரும்ப வாசிக்கிற வேளை எங்களுக்கு ஞானத்தையும் எங்களுக்கு அவர்களை இந்த உலகத்தில் வாழுகிற சமாதானத்தையும் தருவதாக இருக்கிறது ஆண்டவரே. இதை உணர்ந்து தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளும் நாங்கள் இதை வாசித்து உம்முடைய பரிசுத்த நாமத்தை அப்பா அவர்கேட்டு மற்றவர்களுக்கு விளக்கி சொல்கிற பிள்ளைகளாக எங்கவனே எங்கள் ஒவ்வொருவருக்கு ஞானத்தை தந்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. ஊழியக்காரர்கள் பெருகட்டும் ஆண்டவரே, ஊழியக்காரர்களுக்கு பெருமை வேண்டாம் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, உம்முடைய அப்பா தகப்பனே நீங்கள் அப்பா கர்த்தாவே பெருமை உள்ளவனே, நீங்கள் புறமே தள்ளிவிட்டீங்கள், கீழே தள்ளி விழுதி விட்டீங்கள் ஆண்டவரே. நாங்கள் யாவரும் அறிந்தோம் ஆண்டவரே, இப்படியாக பெருமை கொள்ளாதபடி ஊழியக்காரர்களுக்கு ஒருவருக்கு ஒருவர் பெருமை பாராட்டாதபடி தகப்பனே, நாங்கள் உண்மையோடு முத்தப்பத்தோடு இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களை பார்க்கும்படியான கிருபை எங்களுக்கு தாங்காண்டவரே. தகப்பனே கர்த்தாவே, ஆவியானவரே அப்பா ஜனங்கள் பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் பெருகட்டும் ஆண்டவரே, அப்பா சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே, உம்முடைய அடையாளங்கள் அற்புதங்களை ஆண்டவரே அப்பா பெருகட்டும் ஆண்டவரே. ஆமாவியானவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரோடும் உழைப்படும் ஆண்டவரே. பரிசுத்த தேவன் உண்மையான தேவன், இயேசுவே மெய்யான தேவன் என்று ஒவ்வொருவரும் அப்பா சத்தமிட்டு கூப்பிடுகிற கிருபையை கொடுங்க ஆண்டவரே. தகப்பனே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய திருப்பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, எங்களையும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தாவே ஆவியானவரே அப்பா, இந்த சகோதரி கூறினது போல அப்பா தகப்பனே, சபைகளில் எத்தனையோ பாரபட்சங்கள் பாடுகள் வேதனைகள் தகப்பனே கர்த்தாவே, இப்படியான காரியங்கள் இந்த சபைகளில் வராதபடி அப்பா உண்மை தேடுகிற பிள்ளைகள், உண்மை அறியாமல் போகிற அந்த சபைகளில் போகிற பிள்ளைகள் ஆவியானவரே அப்பா அவர்களோ அன்போடு பரிபோடு நடத்தவும், அவர்கள் அப்பா இன்னும் அதிகமாக உண்மை பின்பற்றி பெறவும் ஆண்டவரே. தகப்பனே அவர்களோடு கூட இருந்தாண்டவரே, சபையில எந்த ஒரு பாரபட்சமும் இல்லாதபடி அன்போடு நடக்கிற இந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு பிள்ளைகளும் உண்மை அறியாத பிள்ளைகள் அங்கு ஓடி செல்ல ஆண்டவரே. சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், ஒவ்வொரு ஊழியக்காரர்கள், ஒவ்வொரு ஊழியங்கள் செய்கிற ஒவ்வொரு வாலிப பிள்ளைகள் யாவருக்கும் ஆண்டவரே இந்த பெருமைகள் வராதபடி ஏந்தவனே அவர்களை நீங்கள் குடமிட்டு அன்பின் பிள்ளைகளாக அனுசரிக்கிற பிள்ளைகளாக ஆரோக்கியத்தை அப்பா தகப்பனே அவர்கள் அன்போடும் கரிவோடும் நடக்கிற பிள்ளைகளாக இருந்தவனே அவர்களை நீங்கள் மாற்றுங்க ஆண்டவரே. தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்கும் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே அப்பா தகப்பனே, வல்லமையை கொடுத்திருக்கிறீங்களாண்டவரே. உம்முடைய பாடல்கள் வசனங்களை கைக்கொள்கிற பிள்ளைகளுக்கு அதிகாரம் உண்டு என்று சொல்லி இருக்கிறீங்களாண்டவரே. அவர்கள் அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தினால ஜெபிக்கிற இடங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அற்புத மகிழ்ச்சிய மட்டையாளர் நடக்கட்டும் ஆண்டவரே. தேவனே கட்டாரு புறம் கூறுகிற அப்பா, புறம் சொல்லுகிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களாய் இருக்காதபடி பாரபட்சம் கொடுக்கிற ஊழியக்காரர்களாய், பாரபட்சம் பார்க்கிற ஊழியக்காரர்களாய் இருக்காதபடி என் தகப்பனே கதாவே, ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் அப்பா ஜெபிக்கிற வேளை அவர்கள் மத்தியில உம்முடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே, பரிசுத்தம் இறங்கட்டும் ஆண்டவரே, சமாதானம் இறங்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கதாவே, உண்மை அறியாத இந்த உலகிலே எத்தனையோ எத்தனையோ பிள்ளைகளாண்டவரே உண்மை அறியாமல் அப்பா இருக்கிறார்கள் ஆண்டவரே. இந்த ஊழியக்காரர்கள் மூலமாக இவர்களின் அன்புகளின் மூலமாக தகப்பனே ஒவ்வொருவரும் சபைகளை பெருகட்டும் ஆண்டவரே, சபைகள் அப்பா பெருகி வழியட்டும் ஆண்டவரே. எங்கு சென்றாலும் எந்த எந்த இடத்தில் சென்றாலும் அப்பா இந்த ஐரோப்பா தேசத்தில் ஆண்டவரே எத்தனை எத்தனையோ அப்பா சபைகள் ஆண்டவரே, இருவர் ரெண்டு பேர் மூன்று பேர் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் இருவர் மூவர் அங்கே உங்களுடைய பரிசுத்த நாமத்தினால் கூறி ஜெபிக்கிறார்களோ அங்கே அவர்கள் மத்தியில நான் இருப்பேன் என்று சொன்னவர் சொன்ன நீங்கள் ஆண்டவர். ஆனாலும் தகப்பனே கர்த்தாவே, அந்த இடத்துல அன்பு உண்மை பரிசுத்தம் இல்லாவிட்டால் அங்கு நீங்கள் வரமாட்டீங்களா? ஆண்டவரே, ஐக்கியம் இல்லாவிட்டால் நீங்கள் வரமாட்டீர்கள் என்று அதையும் நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம் தகப்பனே. கர்த்தாவே ஆவியானவரே, இந்த சபைகளில் ஆண்டவரே ஒருவருக்கொருவர் அன்பும் பரிவும் அப்பா தகப்பனே ஒற்றுமையோடும் தகப்பனே கர்த்தாவே ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே விட்டு கொடுக்கிற மனப்பான்மையோடும் இருக்கும்படியாக என் தகப்பனே கர்த்தாவே நீங்கள் அந்த இடத்துல அந்த ஊழியக்காரர்களுக்கு அப்பா தகப்பனே கர்த்தாவே விசுவாசிகளுக்கும் கூட நீங்கள் இருந்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கிருபை உம்முடைய வசனங்கள் எப்போதும் அந்த இடத்துல தங்கி இருக்கட்டும் ஆண்டவரே. தகப்பனே கர்த்தாவே அவியானவரே, அந்த இடங்கள் உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற இடங்கள் ஒரு பரிசுத்த ஸ்தலங்கள் ஆண்டவரே. இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து இதை ஒவ்வொருவரும் அப்பா தகப்பனே கர்த்தாவே அறிந்து பயத்தோடு நடுக்கத்தோடும் அந்த இடத்திலே ஆண்டவரே அப்பா உம்மை நோக்கி கூப்பிடுகிற சபைகளாகவும் ஊழியக்காரர்களாகவும் தகப்பனே நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. கர்த்தாவே பயம் இல்லை ஆண்டவரே. இந்த காலங்களில் ஆண்டவரே உம்மை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிட்டு அப்பா திரும்ப அந்த இடத்தை விட்டு வந்து மற்றவர்களுக்கு எத்தனையோ அநியாயங்கள் எத்தனையோ பேச்சுக்கள் எத்தனையோ அவமானங்கள் எத்தனையோ நடக்கிறது ஆண்டவரே. அப்பா அவியானவரே கர்த்தாவே அப்பா அறியாமல் ஒவ்வொரு மனிதர்களும் பிள்ளை செய்கிறார்கள் ஆண்டவரே. அவர்கள் எல்லாவற்றையும் அவர்கள் மன்னிப்பு கேட்டு அவர்களின் பிள்ளைகளை அப்பா நீங்கள் பாவங்களை ஆழ்கடலில் போட்டு விட்டேன் என்று அவர்களோடு அப்பா நீங்கள் கூட பேசி ஆண்டவரே நீங்கள் மரக்கடிக்க பண்ணும் போது பண்ணி இருக்கிறீங்களா ஆண்டவரே. அதை அப்பா தகப்பனே அதை திரும்ப திரும்பவுமாக அப்பா ஒவ்வொரு பாவங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளை செய்கிற பிள்ளைகள் மக்களோடு அதை அப்பா உதாரணம் காட்டி ஆண்டவரே சபைகளில் கூட வெளியிலும் கூட அப்பா இன்னும் வேதனைப்படுத்துகிற அப்பா பிள்ளைகளாக சகோதர சகோதரிகளாக அப்பா நடக்கிறார்களே ஆண்டவரே. இப்படியான காரியங்கள் இப்படியான அசுத்தமான வேலைகளை செய்யாதவரை தகப்பனே கத்தாவே ஆமாண்டவரே ஒவ்வொருவரையும் மாற்றி அமைத்து போடுங்க ஆண்டவரே. பாவம் இல்லாத மனிதன் ஜானம் இல்லை ஆண்டவரே. இந்த உலகத்து பாவம் செய்யாதவன் ஒருவரும் இல்லை ஆண்டவரே. இதை ஒவ்வொரு மக்களும் ஒவ்வொரு பிள்ளைகளும் உணர்ந்து ஆண்டவரே மற்றவர்களை புண்படுத்தாத காரியங்களை செய்யாதவன் புண்படுத்துகிற காரியங்களை செய்யாதபடி என் தகப்பனே ஒவ்வொருவரோட கூட இருந்து ஒவ்வொருவரை நீங்கள் காத்து நடத்துங்க ஆண்டவரே. இப்படியான செய்கிற இப்படியான பேச்சுக்களை பேசி அவர்களை பாவ வழிகள் விழுகிறார்களே ஆண்டவரே. இதை பார்க்கும் போது வேதனையாக இருக்கிறதே ஆண்டவரே. தேவனே இப்படியான காரியங்களை செய்யாதபடி அப்பா ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு விசுவாசிகளும் அப்பா ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினாலே தகப்பனே உம்முடைய வார்த்தைகள் வசனங்களை ஏந்தி அப்பா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய வார்த்தைகளை வசனங்களை நோக்கி கூப்பிடுகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அதிகாரம் கொடுத்திருக்கிறபடியினால் தகப்பனே ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களை நோக்கி ஜெபிக்கிற வேளையில் ஒரு அற்புதம் அடையாளம் உண்டு பண்ணும்படியாக ஏன் தேவனே ஒவ்வொருவரும் கூட இருந்து நடக்குங்க. ஒவ்வொருவரும் தங்களுடைய கிரிகளை கட்டி காப்பாறு ஆண்டவரே. அப்பா அவர்களுக்கு ஞானத்தை கொடுத்து மற்றவர்களை அப்பா வேதனைப்படுத்தாதபடி புண்படுத்த காரியங்களை செய்யாதபடி தகப்பனே நீங்கள் அவர்களுக்கு நல்ல ஞானத்தையும் பொறுப்பையும் புத்தியையும் கொடுத்து காத்து நடத்துங்க ஆண்டவரே. உம்முடைய கரமாண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா அவியானவரே இன்றைய நாளிலும் தகப்பனே அப்பா இந்த சங்கமமான நிலையை நன்னருக்காக மீண்டுமாக்கும் மற்ற கோட்டான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த சங்கமமான நிலையை நட்டத்துல இந்த சகோதரனோடு கூட இருங்காண்டவரே. இந்த சகோதரன் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து அப்பா உங்களை பரிசுத்த நாமம் ஒன்றை மகிமைப்படும்படியாக தகப்பனே இந்த சங்கமமான நிலையை இந்த சகோதரன் நடத்துகிறது நீங்கள் காண்கிறீர்களாண்டவரே. தகப்பனே இந்த வானொலி மூலமாக எந்த தேசங்களில் எந்தெந்த மூலைகளில் இருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு பேரும் உண்மை நோக்கி அப்பா ரட்சிக்கப்பட அப்பா உம்முடைய பரிசுத்த நாமத்தை அறியாண்டவரே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து ஒவ்வொருவரை நீங்கள் எடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரனை நீங்கள் அந்த குடும்பத்தை மீண்டும் மீண்டுமாக இந்த வானொலி எந்த ஒரு இடத்திலும் தடைபடாதபடி இன்னும் இன்னும் அதிகமாக இந்த இடங்களில் வந்து ஊழியம் செய்ய மக்களை நீங்கள் அறிக்கிறதும் பண்ணுங்க ஆண்டவரே. மக்களுக்குள்ள ஒரு ஞானத்தை கொடுத்து சமாதானத்தை கொடுத்து அப்பா இந்த இடத்துல வந்து அப்பா ஜெபிக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளை நீங்கள் கொண்டு வர பண போவதுக்காரையா உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த சகோதரனைக்கு சுகத்தில ஆரோக்கியத்தை கொடுத்து குடும்பத்தை நீங்கள் மீட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அதே போல கேட்டாலே இந்த சகோதரியோடு கூட இருக்காது, இந்த சகோதரியின் குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்துகின்றது. தகப்பனே, அந்த சகோதரி அப்பா உமக்காக ஊழியம் செய்கிறோம், உமக்கு பிரியமான மகளாகவே தகப்பனே கேட்டாலே பிரியமானவரை என்று அந்த மகளை நீங்கள் கூப்பிடுகிறவரே, அந்த சகோதரி ஆண்டவரே மற்றவர்களுக்கு ஊழியம் செய்து மற்றவர்களுக்கு அப்பா உடைய வார்த்தைகள் சுவிசேஷங்களை அரைக்கேற்று நடக்கிறதை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே கேட்டாலே அந்த குடும்பத்தை நீங்கள் பாதுகாத்து நடத்து ஆண்டவரே, அந்த குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகள் இருவரை நீங்கள் பாதுகாத்து அப்பா இந்த ஒரு தீங்கு இந்த குடும்பத்தை நெருங்காதபடி நீங்கள் பார்த்து நடத்து ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இந்த வேலையில தகப்பனே கேட்டாலே என் சிஸ்டரை முறையிட்டு ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, அந்த சகோதரியோடும் கூட இருங்காண்டவரே. மற்றவர்களுக்காக அப்பா மனம் இறங்கி ஜெபிக்கிற அந்த சகோதரி தகப்பனே அவையானவரே, ஒவ்வொருவரின் பேர் பேராக மறக்காம ஒவ்வொருவரின் பேரையும் அப்பா ஞானமாக கூறி ஜெபிக்கிற அந்த சகோதரியை நீங்கள் பாதுகாத்து நடத்துங்காண்டவரே. அந்த குடும்பத்தோடு கூட இருந்தாண்டவரே, பிள்ளையோடு கூட இருந்தாண்டவரே. நீங்கள் ஒவ்வொன்றையும் நீங்கள் காத்து நடத்த போற கிருபைக்கு அவையா உங்களுக்கு கோடான கோடி நன்றியாண்டவரே. தடைகள் எல்லாவற்றையும் அந்த சகோதரி வந்து எடுத்து போடுங்க ஆண்டவரே. தடைகளை கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளை அப்பா நீங்கள் முறியடித்து போடுங்க ஆண்டவரே. அப்பா இந்த தங்கிலே வந்து ஆண்டவரே மற்றவர்களுக்காக ஜெபிக்கிற கிருபையை கொடுத்திருக்கிறீங்களா, உங்களுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த வேளையில் நீங்க வந்து ஜெபிக்கிற ஒவ்வொருவரின் முறை கட்டத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஒவ்வொருவரோடும் கூட இருந்த ஆண்டவரே தகப்பனே, ஒவ்வொருவரின் தேவைகளை நீங்கள் அறிந்த தகப்பன் ஆண்டவரே. இதில் என்ன இருக்கிறது வந்து உமக்கு மட்டும்தான் ஐயா தெரியும் ஆண்டவரே. அப்பா மற்றவர்களுக்காக தகப்பனே இணைந்து ஜெபிக்கிற இந்த சகோதர சகோதரிகளை நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. தகப்பனே அவர்களின் இருதயத்திலும் என்னென்ன நெருக்கங்கள் இருக்கிறது என்று அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் ஆண்டவரே. அவர்களின் நெருக்கங்களை எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஆண்டவரே, நீங்கள் விடுவித்து காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா பிள்ளைகளை உடைய பொறுப்பிலே தருகிறேன் ஆண்டவரே. பிள்ளைகளோடும் கூட இருந்தாண்டவரே. ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளை உம்முடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாக அன்பின் பரிபோதும் நடக்கிற பிள்ளைகளாக என் தகப்பனே நீங்கள் பாதுகாத்து நடத்தி கொள்ளுங்க ஆண்டவரே. வராத பிள்ளைகள் ஒவ்வொரு வராத சகோதரிகள் ஒவ்வொருவரோடும் கூட இருக்காண்டவரே. அப்பா தகப்பனே நீங்கள் யாவரையும் உம்முடைய உள்ளங்கை பயந்திருக்கிறேன் என்று சொன்னவரை கேட்டாரே. அப்பா நீங்கள் நீங்கள் எங்களை விடமாட்டீங்க, நீங்கள் எங்களை அப்பா வீட்டு பாதுகாத்துக் கொள்ளுவீங்களா ஆண்டவரே என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. என்னை மகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்றாண்டா. எங்களோடும் கூட இருந்து எங்களுக்கு வருகிற எல்லா சோதனை எல்லா வேதனைகளும் எங்களை மீட்டு விடுவித்து பாதுகாத்து நடத்துகிறாண்டவரே. உம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும், யாவரோடும் கூட இருக்கட்டும் ராஜா. நேற்று மீண்டும் மீண்டும் மாறாதவரே ஐயா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. எல்லா எல்லா கிருபையும் உங்கள் ஒவ்வொருவரும் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபம் கேட்டு நிற்கிறேன் ஐயா, உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நாங்கள் ஜெபங்களுக்கு ஸ்தோத்திரம் நன்றி. இன்னும் கருத்தர் உங்களோடும் பிள்ளையோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன்.
1: ராணியக்கா அவர்களை விடுவித்துக் கொண்டு பேசலோடு ராணியக்கா.
2: ஓ பிளஸ் தி லார்ட்.
1: நீங்கள் ஜீவித்த நாடுகளுக்காக இஸ்ரவேல் தேசத்துக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். இந்த கடைசி நாட்களிலே மாற்றங்கள் மாறுதல்கள் தேவனிடத்திலே இருந்து இவர்களுக்கு வர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் யுத்த நாடுகள் ஈரானுக்காக யுத்த நாடுகளுக்காக அதன் தலைவர்களுக்காக நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்க.
2: எனக்கு ஜெப வேண்டும் நான் உங்களுக்கு முதல் முத நான் சொல்லி இருக்கிறேன். சுதர்சன் என்ற மகனுக்காக நாங்க ப்ரே பண்ணுங்க. ஏன்னா டாக்டரால கைவிடப்பட்டிருக்கிறார். அவருக்கு நான் சொல்லுவேன், அவருக்கு இரண்டு பிள்ளைகள் இரண்டு பிள்ளைகள் கவையிலுக்கு 7 வயசு 9 வயசு, மூத்த பிள்ளைக்கு 14 வயசு, அப்படி 4 பிள்ளைகள் அவருக்கு. இப்பதான் 40 வயசு, மாகையில எனக்குதான் 40 வயசு. அந்த கனியம் என்ற இடத்துல அதுக்கு அந்த கனியம் கனியம் என்ற இடத்துல அதுக்கு அந்த கேன்சர் வந்திருக்குது. அதுக்காக ஆண்டு புது கேன்சர் புது அவருக்கு புது விதமான ஒரு கனியத்தை அவர் வைக்க வேணும்னு சொல்லி அவருக்காக இன்னொருமாக நீங்க பாடுபட்டு தொடர்ந்து ஜெபிங்க. சுகத்தை அந்த மகனை கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தாய் அவருடைய மாமன் மாமி எல்லாரும் கண்ணீரோடு இருக்கிறார்கள். அவளுக்காக தொடர்ந்து ஜெபிக்கும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இயேசுவே, இந்த வேலைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே உடைய ஆண்டவரே கர்த்தாவே, சமூகத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உடைய சமூகம் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கிறபடியா என் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ஆண்டவரே. கோலானுக்குடைய நன்றி கர்த்தாவே. பரிசுத்த ஆவியானவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, நாங்கள் ஜெபத்தோடு உங்களுடைய எதை கேட்டாலும் ஆண்டவரே நீர் எங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே ஜெபத்தை கேட்கிற தகப்பனே, மாம்ச யாவருக்கும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவரே கர்த்தாவே, யுத்த நாடுகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு யுத்த நாடுகளும் ஆண்டவரே கர்த்தாவே, அப்பா ஆண்டவரே, கிரியை செய்யல அசுத்த ஆவிகள், பொல்லாத ஆவிகளை இயேசுவின் ரத்தத்தினாலே இப்பொழுதே நாங்கள் சுட்டு எரிக்கிறோம் ஆண்டவரே. ரத்தம் சிந்துவதை ஆண்டவரே நிறுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநியாயமாக சுவாமி இவர்கள் ஆண்டவரே, ஆண்டவரே கர்த்தாவே, இவர்களுக்குள்ளே ஆண்டவரே ஆண்டவரே கிரியை செய்து கொண்டிருக்கிற எல்லா பிசாசின் தன்மைகளையும் ஆண்டவரே கர்த்தாவே, ரத்தம் ஆண்டவரே சிந்துவதையும் ஆண்டவரே, அநியாயமாக கொலை செய்யப்படுவதை ஆண்டவரே நீங்கள் காண்கிறீர்கள் ஆண்டவரே. இப்பொழுதே என் பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் அதை தடுத்து நிறுத்தும்படியான ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சமாதானத்தை விட்டு போவேன் என்று சொன்னீங்களே அப்பா ஆண்டவரே, இந்த யுத்த நாடுகளுக்கு ஆண்டவரே சமாதானத்தை கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே நீங்கள் பெரியவர் ஆண்டவரே, உயர்ந்தவர் ஆண்டவரே கர்த்தாவே. ஆண்டவரே நாங்கள் கேட்டுக்கொள்வதற்கு முன்னதாகவே கர்த்தாவே எல்லா தேவைகளையும் நீங்கள் அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே யுத்த நாடுகளின் ஆண்டவரே கர்த்தாவே, ஆண்டவரே ஆண்டவரே யுத்தங்களை ஓய பண்ணுகிறவர் நீர் ஆண்டவரே, சமாதானத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே. இயேசுவே நீங்கள் சமாதானத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறபடியால் ஆண்டவரே சமாதானத்தின் தேவனிடத்திலே நாங்கள் வந்து கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா சமாதானத்தை கொடுக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே கர்த்தாவே, ஈரான் தேசத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தங்களும், அமெரிக்காவுடைய நடைபெற்றுக் கொண்டிருக்கிற யுத்தங்களும் என் ஆண்டவரே ஓய பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்துல யுத்தங்கள் எல்லாம் ஓய பண்ணுவீராக சுவாமி கர்த்தாவே. ஆண்டவரே இஸ்ரவேல் மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இஸ்ரவேல் மக்களையும் ஆண்டவர் பொறுப்படுப்பீராக. இஸ்ரவேலுக்கு என் ஆண்டவரே கர்த்தாவே சமாதானத்தை இன்னும் கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எஸ்ப்பா இஸ்ரவேல் மக்களை நீங்கள் நேசிக்கிறவர் ஆண்டவரே கர்த்தாவே, அவர்கள் உமக்குள்ளாக சுகித்திருப்பாளர் என்று வேதம் சொல்லுகிறபடி ஆண்டவரே, ஆண்டவரே இஸ்ரவேல் மக்கள் உமக்குள்ளாக சுகித்திருக்கத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இவர்கள் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே. இந்த ஆண்டவராம் இயேசுவே, ஒவ்வொரு ஜூத மகளும் ஆண்டவரே, ஜூத மகனும் ஆண்டவரே மனம் திரும்புவார்களாக ஆண்டவரே, சத்தியத்தை ஏற்றுக்கொள்வாராக ஆண்டவரே, சத்தியம் அவர்களை விடுதலையாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மாற்றங்கள் வரட்டும் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்கள் சொல்ல ஆகும் அப்பா, கட்டளடிக்கும் தகப்பனே, இயேசுவே நீங்கள் கட்டளடிவீராக, மாற்றங்களை உண்டாக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே மீறுதல்கள் எல்லாம் ஆண்டவரை கேட்டாவே அப்பா ஆண்டவரே அடங்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் பொருட்படுத்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே உங்களால கூடாத காரியங்கள் என்று ஒன்றும் இல்லையப்பா, நீர் சொல் ஆகும் ஆவியானவரே. எஸ்அப்பா ஆண்டவரே மாறுதலை உண்டாக்குவீராக, சமாதானத்தை கட்டிடும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்துல. ஆண்டவரே அப்பா இந்த மக்கள் படுற ஒவ்வொரு வேதனையிலிருந்து ஆண்டவரே அவளை விடுவிக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாடுகளில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் எல்லாம் மனந்திரும்பட்டும் ஆண்டவரே, உமை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே, சத்தியம் அத்தை அறிந்து ஆண்டவரே, ஆண்டவரே இந்த நாடுகளுக்குள்ள இருக்க ஒவ்வொருவரும் ஆண்டவரே சத்தியத்தை அறிந்து சத்தியம் அவர்களை விடுதலையாக்கத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே சத்தியம் என்னும் கட்சியை ஆண்டவர்களுக்கு அறையிலே கட்டினோளாக காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரே மனம் திரும்புவாளாக இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரே கர்த்தாவே நான் குறிக்கப்பட்ட சுதர்சனுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மகனுக்கு ஒரு பரிபூர்ண சுகம் உண்டாகும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம்.
3: மகனுடைய உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை உடைய நாடிகள் நாளங்கள் எலும்புகள் தசனார்களுக்குள்ள கணியத்துக்குள்ள என் இயேசுவின் ரத்தம் பாய்ந்து செல்லும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே சுகத்தை கொடுங்கப்பா, அந்த மகனுடைய வேதனையிலிருந்து விடுதலையாக்குங்க ஆண்டவரே. அந்த மகன் மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. எத்தனையோ ஜனங்கள் அந்த மகனுக்காக ஜெபிப்பதை ஆண்டவரே இந்த மகன் அறிந்திருக்கிறார் ஆண்டவரே. ஆண்டவரே சுகத்துடன் ஆண்டவரே அவர் எழும்பி ஆண்டவரே தன்னுடைய மனைவியோடும் பிள்ளைகளோடும் சந்தோஷமாக இருக்கத்தக்கதாக தேவனே நீங்கள் அற்புதம் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அப்பா இப்பொழுதும் ஆண்டவரே யாருக்கெல்லாம் வாலிப பிள்ளைகள் உண்டோ கத்தாவே அவர்களை அவர்களுக்கு ஏற்ற துணைகளை கொடுத்து ஆண்டவரே அவர்களை நீங்கள் உயர்த்தும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தருடைய பாதத்தில் இந்த ஒவ்வொருவரும் அமர்ந்திருக்கட்டும் ஆண்டவரே. நீரே தேவன் என்பதை உணர்ந்து கொள்ளத்தக்கதாக தேவன் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே நிமலாவுடைய குடும்பத்துக்காக நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. பிள்ளையுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஊழியங்கள் இன்னும் வளரட்டும் ஆண்டவரே கத்தாவே. இன்னும் தீர்க்கதரிசன அபிஷேகத்தால் நம்முடைய மகளை நிறைத்து ஆண்டவரே, அபிஷேக வல்லமையினாலே நிறைத்து ஆண்டவரே, பெரிய காரியங்களை நம்முடைய மகளுக்கு நீங்கள் செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே கத்தாவே. ஆண்டவரே கத்தாவுடைய ஆண்டவரே கணவனை ஆசீர்வதிக்கிறோம் அவருடைய ஆண்டவரை. இன்னும் அவர் ஆண்டவரை ஜெபத்திலே ஆண்டவரை உறுதியாயிருக்கவும் ஜெபத்திலே மற்றவர்களுக்காக ஜெபிக்கவும் ஆண்டவரே. அந்த மகனுக்கு தாளந்துகளை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு தாளந்துகளும் ஆண்டவரை பிரயோஜனப்படுத்தக்கதாக ஆவியான உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிற சங்கமம் வானொலிக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த வானொலியை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் ஆண்டவரே என்னென்ன ஜெபங்கள் எல்லாம் ஆண்டவரே அந்த மகனுடைய தரிசனங்கள்ல இருக்கிறதோ கத்தாவே, தரிசனங்கள் ஒவ்வொன்றையும் நிறைவேற்றும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மகனுக்குரிய தரிசனங்கள் நிறைவேறத்தக்கதாக ஆண்டவரே, இந்த ஊழியங்கள் வளரத்தக்கதாக தேவனே நீங்கள் உதவி செய்து பிள்ளையை ஆசீர்வதித்து உயர்த்தும்படியாய் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன்.
1: தங்கள் ஜெபங்களை கேட்டது அவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி ராணியக்கா, உங்கள் ஊழியங்களையும் உங்களையும் கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்
2: ஆமேன் ஆமேன்.
1: நாங்கள் தயா சிஸ்டர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிற மக்களுக்காக துன்மாக்கமாய் ஜீவிக்கிற மக்கள் மனம் திரும்பி தேவனை ஏற்றுக்கொள்ள நீங்கள் ஜெபத்திலே வழி நடத்துங்கள்.
4: அன்பான பரலோக பிதாவே அப்பா, சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் தந்தையப்பா. நேரம் அப்பா நீங்களும் கண்மணி போல பாதுகாத்து அழைத்து வந்த கிருபைக்கு நன்றி அப்பா. நன்றி ஏபிக்க தந்த நேரத்துக்காக நன்றி அப்பா. சொல்லப்பட்ட விண்ணப்பத்தையும் தந்தையின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. பிதாவே அப்பா, தகப்பனே பார்த்து அப்பா உலக காரியங்களுக்காக அப்பா தகப்பனே எங்களுக்கு தேவ பிள்ளைகளும் ஓடுறார்கள் அப்பா. தகப்பனே அப்பா, இதற்கு மாறாக அப்பா துன்மார்க்கத்தனமாக இருக்கிற ஒவ்வொருத்தரையும் அப்பா உங்களை திருக்கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்னப்பா. அதுல இருந்து கொண்டப்பா அப்பாவின் பாதத்துக்கு வந்து சுகத்தை பெற்று விட்டு மீண்டும் அதே இடத்துக்கு போயப்பா பெரிய அபிஷேகம் செய்கிறார்களின் தந்தையப்பா. பிதாவே நீங்கள் அவர்களை பொறுப்படுங்கப்பா. தந்தையே நீங்களே அவர்களை ஒவ்வொரு இருதயத்திலே நீங்க பேசுங்கப்பா. அப்பாவிடம் தேவையானதை பெற்றுக்கொட்டு விலகிற மனிதர்களாக இல்லாமல் என்றைக்கும் என் தந்தையின் பாதத்தை பற்றி பிடிக்கிறவர்களாக அவர்களை மாற்றுங்கப்பா. அவர்களின் இருதயத்துல நீங்கள் பேசுங்கப்பா. அவர்களின் இருதயத்துல அப்பாவின் வார்த்தைகள் அப்பா நிலைத்திருக்கட்டும் அப்பா. வார்த்தையை கை கொண்டு வாழகின்ற மனிதராக அவர்களை மாற்றும்படியாய் சொல்கிறேன் அப்பா. அப்பாவின் வார்த்தைக்கு உயிர் இருக்கின்றது. அப்பாவின் வார்த்தை ஒவ்வொரு மனிதர் ஒவ்வொரு நோய்கள்ல இருந்தும் எழுப்பும் ஒரு உயிரை கூட உயிரை கொடுத்து எழுப்புற அப்பாவின் வார்த்தையப்பா. அவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறேன் தந்தையப்பா. ஆண்டவரேப்பா கோடி கோடியாய் கொட்டி அதற்குள்ளாக இருக்காமல் அப்பாவின் பாதத்துக்கு வர ஒவ்வொரு இருதயத்தை நீங்கள் தொடும்படியாய் ஜெபிக்கிறேன்ப்பா. தந்தையேப்பா பாவத்துக்குள்ளாக விழாதபடிக்கு அப்பா. தகப்பனே வாயிருந்தும் பேசாதப்பா. தகப்பனே கண்ணிருந்தும் பார்க்க கடவது, வாயிருந்தும் பேச கடவுதே அப்பா. தந்தையே அப்பா அதற்குள்ளாகவே இந்த நேரம் 24 மணி நேரம் அதுல இருக்கிறார்கள் அப்பா. நித்திரமொழித்து இருக்கிறார்களின் தந்தையப்பா. அந்த இனங்கள் இருதயங்கள் எல்லாவற்றையும் மாற்றும்படியா செவிக்கிறேன் தந்தையே அப்பா. உங்கள் வார்த்தைகளை அனுப்பி நீங்கள் அவர்களை ரட்சிப்பின் ஆவிகளை ஊற்றுங்கப்பா. சத்தியத்தை அறிவார்களாக சத்திய அவர்களை விடுதலையாக்கட்டும் என் தந்தையப்பா. நீங்கள் அவர்களை பொறுப்படுங்கப்பா. ஒவ்வொரு தரையும் அப்பா உங்களை திரு கரத்துல ஒப்பு கொட்டுக்கிறேன் அப்பா. அப்பா ஏற்ற நேரத்திலே அப்பா அப்பா யாரை யாரை அழைத்து வரணுமோ அந்த நேரத்துல நீங்கள் அழைத்து வர தேவனாயிருக்கிறீங்கள் அப்பா. பிதாவே அப்பா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது அந்த ஏற்ற நேரத்திலே அப்பா நீங்கள் அவர்களை அழைத்து வருவீங்களே தந்தையப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா. அனைவரையும் அப்பா உங்களை திரு பாதத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா தகப்பனே அப்பா ஒரு ஒரு கல்லே அப்பா அழகாக அப்பா செதுக்கி அதுக்குள்ளாக இருக்கிறார்கள் என் தந்தையப்பா. அதுல போய் முட்டினா கூடியால முட்ட கூடாது என்று ஏசுறார்கள் என் தந்தையப்பா. பிதாவே எல்லாம் மாறணும் அப்பா. அப்பா உயிருள்ளவர் அப்பா, நீங்கள் பேசுற பேசுற பேசும் தெய்வம் அப்பா. மதம் மாற்றம் இல்லை, இது மனம் மாற்றம் அப்பா. அவர்கள் அதை புரிந்து கொண்டு மனிதர்களாக பூமியிலே வாழ அப்பா உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கள். அந்த ஒவ்வொருத்தரும் அப்பா அதை புரிந்து கொண்டு தந்தையின் பாதத்துக்கு வர்ற ஒவ்வொருத்தர் மேலே மாவிய ஊற்றும்படியா ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா நீங்கள் ஒவ்வொருத்தரையும் பொறுப்படுங்க, காத்துக்கொள்ளுங்க, வழி நடத்துங்க அப்பா. அனைவரையும் அப்பாவின் திருக்கரத்திலே ஒப்பு கொடுத்து என்னை தாழ்த்தி இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன்.
5: ஆமேன் ஆமேன். நாங்கள் ஜபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தர் உங்களோடும் ஊழியத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக. ஆமேன். நாங்கள் டொனால்ட் பிரதர் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் பிரதர். நீங்க நாங்கள் இந்திய நாட்களிலே முதலாவது வருகையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முதலாவது வருகையிலே நாங்கள் இருக்கிறோம். இதை சரியாக ஏற்றுக்கொண்டால் தான் நாங்கள் இரண்டாம் வருகையிலே ஏற்றுக்கொள்ளப்படுவோம். ஆகவே இந்த காரியத்தை எல்லா ஜனங்களும் எல்லா கிறிஸ்தவர்களும் விளங்கி கொண்டு செயல்பட கர்த்தர் உதவி செய்யணும். ஏனென்றால் முதலாம் வருகையிலே நாங்கள் சரியான சீர்படாவிட்டால், தேவனோடு இணையாவிட்டால் இரண்டாவது வரியிலே நாங்கள் நித்திய ஜீவனை பெறுவது அங்கு கேள்விக்குறியாகிவிடும். ஆகவே இதை சரியாக புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்ய வேணும் என்று சொல்லி எல்லா ஜனங்களுக்காக மனித குலத்துக்காக நீங்க ஜபத்திலே வழி நடத்துங்க.
6: அன்பும் கிருபை நிறைந்த பிதாவே, தேவனே, இந்த வேண்டுகோளை உம்முடைய பாதத்திலே வைக்கிறேனப்பா. பாவிகளை ரட்சிக்க வந்த தேவனே, பொறுப்படங்களப்பா இந்த வேண்டுகோளை. இயேசு ராஜாவே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொன்ன தேவனே, உங்களுடைய வார்த்தையை தேவனே அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்கள் அப்பா. பிதா தேவனே, இவர்களுக்காக சிறுவையிலே யாவையும் செய்து முடித்தீங்களா ஐயா இயேசு ராஜா. பாவங்கள், சாபங்கள், அக்கிரமங்கள் அப்பா, பலவீனங்கள், நோய்கள், வியாதிகள் அனைவற்றையும் சுமந்து தீர்த்து அப்பா விடுதலை செய்தீங்க அப்பா. பிதாவே தேவனே, கிருப செய்யுங்க அப்பா. பிதாவி உம்முடைய வார்த்தை அன்னிப்பி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்கள் அப்பா. பிதாவி ஒருவராது பாதாளம் செல்லாதபடி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்க. நீங்க சொன்னீங்கப்பா, உலகம் அங்கும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் என்னுடைய வார்த்தையை அறிவியுங்கள் என்று சொல்லி நீங்கள் பல்லோகம் கடந்து சென்றீங்க அப்பா. இந்த தேவனே உம்முடைய வருகையிலே தேவனே இவள் எடுத்துக் கொள்ளப்பட கிருப செய்யுங்க அப்பா. நான் வரும்பொழுது விசுவாசத்தை காண்பேன் ஒன்று கேட்டீங்களே ராஜாவே. இந்த தேவனே அப்பா கிருப செய்யுங்களப்பா. தேவனே மனக்கண்களை திறவுங்கப்பா. மனக்கண்களை கூடாக்கி வைத்திருக்கிற பொல்லாத பிசாவுடைய கிரிகள் தேவனே இந்த மக்களை விட்டு வெளியேறுவதாக தேவனே விடுதலை செய்யுங்க. ஓ கட்டுகள் அறுக்கப்படுவதாக, மத கட்டுகள், பாரம்பரிய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக, கழுத்துள்ள நுகத்தடிகள் எல்லாம் தேவனே பிதாவே உம்முடைய அபிஷேகத்தாலே முறிக்கப்படுவதாக. என் தேவனே மாம்சமான யாவர் மேலும் என் தேவனே உம்முடைய ஆவியை ஓற்றுங்கப்பா. நீங்கள் விடுதலை செய்யுங்கப்பா. நீங்க சொல்ல ஆகும், நீங்கள் கட்டு நிற்கும் என் தேவனே. தேவனே உம்முடைய உம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க சொல்லி சென்ற அந்த வார்த்தை புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவியுங்க என்று சொன்ன தேவனே அப்பா, அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து மக்கள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்கும் பொழுது அப்பா பிதாவே இந்த மக்கள் ரட்சிக்கப்படுவார்களே ராஜாவே. என் தேவனே அறுப்பு மீதி வேலையாட்களோ சொற்பம் என்று சொன்னீங்க என் தேவனே. அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்புவதற்காக ஜெபம் பண்ணுங்கள் சொன்ன தேவனே. அறுப்புக்கு தேவனே வேலையாட்களை அனுப்புங்கள் இயேசு ராஜாவே. என் தேவனே ஆத்ம பாலத்தினாலே நிரப்புங்க அப்பா. ஒருவராது பாதாளம் செல்லாதபடி அனைவரும் உம்மண்டை வரத்தக்கதாக நீங்கள் நீடிய பொறுமையோடு காத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி இயேசு ராஜா. உம்முடைய கற்பனைகள் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இந்த மக்கள் தேவனே உம்முடைய பிள்ளைகள் புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை அறிவிக்க கிருப செய்யுங்க அப்பா பிதாவே. ஓ நன்றி ராஜாவே, நன்றி என் தேவனே. சோஸ்ரம் ஐயா உம்முடைய வார்த்தை கிடைக்காத பஞ்சம் உண்டாகும் என்று சொன்னீங்க ராஜாவே.
7: தேவனே கிருபை செய்யுங்கப்பா, உம்முடைய வார்த்தையினாலே நிரப்புங்க. உம்முடைய வார்த்தை அனுப்பி ஞானத்தை போதிக்கிற வார்த்தை, அறிவை உணர்த்துகிற வார்த்தை தேவனே பிதாவே அனுப்பி இந்த மக்களை விடுதலை செய்யுங்க, மீட்டுக் கொள்ளுங்க, ரட்சித்துக் கொள்ளுங்களப்பா பிதா. ஓ நன்றி, உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா பிதாவே. உம்முடைய வார்த்தையோ வறுமையாய் திரும்பாதப்பா பிதாவே. உம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை நான் மகிமைப்படுத்தினு சொன்ன தேவனே, தேவனே இந்த வார்த்தையை அனுப்பி தேவனே இந்த மக்களை மீட்டு ரட்சியுங்களப்பா தேவனே. விசுவாசமாய் தேவனே உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே பிதாவே ஒருமனத்தின் ஆவிய கொடும் அப்பா, ஐக்கியத்தின் ஆவிய கொடும், அன்பின் ஆவிய கொடும் அப்பா. ஊழியக்கார விசுவாசிகளுக்கு தேவனே எல்லா பிரிவினையின் ஆவியல், ஓ வஞ்சிக்கிற ஆவியல், பொய்யின் ஆவியல், தந்திரத்தின் ஆவியல் எல்லாம் இவர்களை விட்டு வெளியேறுவதாக. உண்மையாய் உத்தமமாய் தேவனே பிதாவே மன உருக்கத்தோடு அப்பா, ஆத்ம பாரத்தோடு மக்களுக்கு ஊழியம் செய்ய சத்திய வார்த்தை அறிவிக்க தேவனே கிருபை செய்யுங்கப்பா. இந்தவர் ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி அப்பா பிதாவே. தேவனே கேளுங்கள் கொடுக்கப்படும் சொன்ன தேவனே அப்பா, இந்த விண்ணப்பங்களை கேட்டு நீங்கள் பதில் கொடுக்க போவதுக்காய் நன்றி அப்பா இயேசு ராஜாவே. ஒவ்வொரு உள்ளங்களிலும் பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துங்கள் அப்பா பிதாவே. உம்முடைய வருகையை குறித்து கண்டித்து உணர்த்துங்கள் ஆவியானவரே. தேவனே கிருபை செய்யுங்க அப்பா, கிருபை செய்யுங்க பரிசுத்த ஆவியானவரே. தேவனே வேத அறிவில்லாமல் சங்காரமாற உம்முடைய மக்களை நீங்கள் பாக்குறீங்களப்பா இயேசு ராஜா. கிருபை செய்யுங்கப்பா தேவனே, கிருபை செய்யுங்கப்பா. அந்த குடும்பங்களை பொறுப்படும் தேவனே, இந்த குடும்ப தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு சத்திய வார்த்தையை அறிவிக்க கிருபை செய்யுங்கப்பா பிதா. ஓ நன்றி ராஜாவே, உம்முடைய வார்த்தையிலே குடும்பங்கள் கட்டுப்பட, தேசங்கள் கட்டுப்பட தேவனே கிருபை செய்யும். இந்த கடைசி நாட்களிலே தேவனே பிதாவே உம்மை தள்ளி உம்முடைய வார்த்தையை தள்ளி கட்டுகிற எல்லா பாபேல் கோபுரங்கள் எல்லாம் இடிந்து விழுவதாக, எரிக்கோ மதில் தடைகள் எல்லாம் உடைக்கப்படுவதாக என் தேவனே. அப்பா திறந்த வாசலை வச்சிருக்கு என்று வாக்களித்த தேவனே, உம்முடைய பிள்ளைகளுக்கு தேவனே நீங்கள் திறந்த வாசலை வச்சிருப்பதுக்காய் நன்றி அப்பா. அதை ஒருவரும் ஒரு காலம் பூட்ட முடியாது இயேசு ராஜா. ஓ கிருபை செய்யுங்கப்பா, கிருபை செய்யுங்கப்பா. மன உருக்கத்தின் தேவனே, உம்முடைய மன உருக்கத்தின் மூலமாய் நீங்கள் நன்மை செய்கிறவராய் சுற்றித்திருந்து விசுவாசிகளை திரட்டி நோய்களை சுவப்படுத்தீங்கள் ஐயா இயேசு ராஜா. அதுபோல் தேவனே உம்முடைய பிள்ளைகளை அபிஷேகிங்க ஆவியானவரே, உம்முடைய வல்லமையினாலே நிரப்புங்கப்பா பிதாவே. உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவனே அப்பா, உம்முடைய பிள்ளைகள் தேவனே பிதாவே, நீங்களும் அந்த பிள்ளைகளோடு இருந்து தேவனே பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து இந்த தேசங்கள் அசைக்கப்படத்தக்கதாக பெரிய காரியங்களையும் பயங்கரமான காரியங்களையும் நீங்கள் செய்ய போவதற்காய் நன்றி ராஜா. பிசாசானவன் பட்கப்பட்டு போவானா கடைசி நாட்கள் என் தேவனே. ஓபான மண்டலங்கள் இந்த கிரிய சேர பொல்லாத ஆவியுடைய சேனங்கள் எல்லாம் நிர்மூலமர்ந்து சேர்ந்து போவதாக என் தேவனே. எல்லா அந்த கிறிஸ்துடைய ஆவியில் எல்லாம் சேர்ந்து போவதாக என் தேவனே. ஓ நன்றி ராஜாவே, உம்முடைய ஆவி அளவில்லாமல் ஓற்றும் உம்முடைய அக்னியை போடுங்கப்பா, போட்டு இந்த மக்களை மீட்டு ரட்சித்துக் கொள்ளுங்க. ஜீவ புஸ்தகத்தோட நாமங்களை எழுதுங்கப்பா பிதாவே. சந்ததியின் மேலும் சந்தானத்தின் மேலும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் அளவில்லாமல் ஊற்றுங்கப்பா பிதாவே. தேவனே இதிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் உம்முடைய ஆவியையும் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுங்கப்பா என் தேவனே. பலங்களினாலும் வல்லமையினாலும் அபிஷேகத்தால் நிரப்புங்கப்பா தேவனே, நிரப்புங்க பரிசுத்த ஆவியானவரே. நன்றி அப்பா தேவனே, நன்றி ராஜா தேவனே. இந்த சுதர்சன மகனை புறப்படும் அப்பா, உம்முடைய வார்த்தை அனுப்பி குணப்படுத்துறதுவனப்பா நீங்கள். உம்முடைய ஆவியும் ஜீவனும் வல்லமுள்ள வார்த்தை அனுப்பி குணப்படுத்துறதுவனப்பா. என்னுடைய தழும்புகளாலே குணமானீர்கள் என்ற வார்த்தையை அனுப்பி குணப்படுத்துறதுவனப்பா பிதாவே. தேவனே அந்த மாதிரி உறுப்பில் உள்ளதவனே பிதாவே, எந்த உறுப்புள்ள எதவனே அந்த நோய் இருக்கிறதோ அந்த கேன்சர் நோய் வேரோடு சுட்டரிக்கப்படுவதாக. நீங்கள் இல்லாதவர்களை இருக்கிறத போல் அழைக்கிறதவனப்பா, நீங்கள் உறுப்புகளை உருவாக்குறதவனப்பா பிதாவே. தேவனே ஒரு புதிய உறுப்புகளை உருவாக்கும் ஐயா அந்த மகனுக்கு. தேவனே உறுப்பில் அந்த உடம்பில் உள்ள ஒவ்வொரு உறுப்புகளும் நோமலா செயல்படுவதாக, பிசாசாலன் வெட்கப்பட்டு போவதாக, நோய்க்கு காரணமாயிருக்கிற சகல பாப சப அக்கிரமங்களை மன்னியுங்கப்பா, இரத்த பலிகளை மன்னியுங்க, அந்த மகனை மட்டும் ரட்சியுங்கப்பா பிதாவே, ரட்சியுங்க என்றவரே பிதாவே. ஓ ஓ சொற்பன மூலம் தரிசனம் மூலம் பேசும் அந்த மகனோடு. ஓ நன்றி, அந்த குடும்பத்தை ரட்சியுங்க, பிள்ளைகளை ரட்சியுங்கப்பா பிதாவே. ஓ சந்ததியை ரட்சியுங்கப்பா பிதாவே. சகல நோய் வியாதிகள் இந்த சரத்தை விட்டு வெளியேறுவதா இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே. நோயை கொடுக்கிற பொல்லாத ஆவியே வெளியேற அந்த உறுப்பை விட்டு இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கட்டளை கொடுக்கிறேன் அப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா. உம்முடைய பிள்ளைகளுக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்ததவனப்பா பிதாவே. ஓ சத்துடைய சகல வல்லமையை மேற்கொள்ளதவனே, நீங்கள் வல்லமையை கொடுத்ததவனே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. சகல நோயும் வெளியேறுவதாக தமானே விட்டு பாவங்களை மன்னிங்கப்பா பிதாவே. ஒரு புதிய இருதயத்தை கொடுங்க, புதிய ஆவியை கொடுங்கப்பா. ஓ நன்றி ராஜாவே, நன்றி அப்பா பிதாவே. ஜபத்தை கேட்கிற தேவனே நன்றி, அற்புதம் செய்யற தேவனே நன்றி அப்பா, வார்த்தை அனுப்பி சுகம் கொடுக்கிற தேவனே நன்றி அப்பா பிதாவே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இதே போல தேவனே இந்த ஊழியத்தை ஆரம்பித்த தேவன் மகன் லெஸ்லி பிரதரை ஆசீர்வதிங்க, மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, இந்த ஊழியத்தின் எல்லையை பெரிதாக்குங்க. இந்த ஊழியத்தின் மூலமாய் அற்புதங்கள் அதிசயங்கள் அடையாளங்கள் நடப்பதாக என் தேவனே, உம்முடைய வார்த்தை வறுமையாக திரும்பாதப்பா தேவனே. இந்த சிறு கூட்டத்தின் மூலமாய் செய்கிற ஜபங்கள் மூலமாய் நீங்கள் பெரிய காரியங்களை ஆராய்ந்து பார்க்க முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை நீங்கள் செய்து கொண்டிருப்பதற்காய் நன்றி, செய்ய போவதற்காய் நன்றி அப்பா பிதா. இப்போ ஜெனசிஸ் பொறுப்படுங்களப்பா, பிள்ளையை பொறுப்படும், கணவனை பொறுப்படும் அப்பா. தேவனே உம்முடைய வார்த்தையினாலே இந்த குடும்பத்தை கட்டுங்க, அழைத்த அழைப்பின்படி ஓடத்தக்கதாக வரங்கள் வல்லம் அபிஷேகத்தாலே நிரப்புங்கப்பா. உம்முடைய ராஜ்யத்தினுடைய நீதியை முதல் தேடும் பொழுது சகல பொழுது கூட கொடுப்பேன்னு சொன்ன தேவனே, சகலத்தையும் கூட கொடுங்களப்பா பிதாவே. தீர்க்கசன ஆவியினாலே நிரப்புங்க, வரப்போற காரியங்களை வெளிப்படுத்துங்கப்பா. தேவனே கண்டித்து உணர்த்துங்கப்பா இந்த ஊழியத்தின் மூலமா, இந்த தாயார் மூலம் கண்டித்து உணர்த்துங்கப்பா மக்களுக்கு இயேசு ராஜாவே. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவர், தீர்க்கரசர் ஆவியினாலே நிரப்புங்க பிள்ளைகளை, நிரப்புங்க அப்பா ஒவ்வொரு மக்களையும் கடைசி நாட்களிலே தீர்க்கரசர் ஆவியினாலே நிரப்புங்க அப்பா இயேசு ராஜாவே. தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும் புத்தி அடையத்தக்கதாகவும் ஆறுதல் அடையத்தக்கதாகவும் தேவனே தீர்க்கரசனம் உரைப்பதற்காய் நன்றி இயேசு ராஜாவே, நன்றி அப்பா, நன்றி ராஜாவே. ஓ நன்றி, நன்றி அப்பா. மாம்சமான யாவர் மேலும் தேவனே தீர்க்கரசன் ஆவியினாலே நிரப்புங்கப்பா என் தேவன், நன்றி என் தேவனே சோசம். எல்லா வேண்டுகோள்கள் விண்ணப்பங்கள் ஜபங்கள் ஜாவே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபம் கேட்டு நிற்கிறேன் பரிசுத்த பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.
8: நாமே நாங்கள் ஜோமங்களை கேட்டதோ உனக்கு ஸ்தோத்திரம், நன்றி பிரதா, கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக.
7: ஆமேன்,
8: கலாசீலன் அவர்களை வரவேற்றுக் கொண்டு பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நீங்கள் விசேஷத்தினால் எல்லாரும் அங்கு குணப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்றைய நாட்கள்ல வியாதிகள் விபத்துக்கள் வேதனைகள் பொருளாதார கஷ்டங்கள் அப்படியாய் நீண்டு கொண்டு போகிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்தினால் மனம் திரும்பவும் தேவன் நாட்டுக்கு ஒரு விருத்தியை உண்டாக்கவும் கர்த்தர் உதவி செய்யணும்னு சொல்லி நீங்க ஜபத்திலே வழிநடத்து.
9: அன்பும் இரக்க நிறைந்த எங்கள் அருமை இரட்சகரே, இயேசையா இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே நீர் பெரியவரப்பா, நீர் உயர்ந்தவர், உம்மை போற்றுகிறோம் புகழுகிறோம். தேவாதி தேவனே ராஜாவே, இந்த நாட்களிலே கர்த்தாவே உம்மை ஒருவரையே நோக்கி பார்க்க வேண்டும் ராஜா. கடைசி காலங்களிலே, கடைசி நேரங்களிலே, நாட்களிலே, காலங்களிலே, நேரங்களிலே, நிமிஷங்களிலே அப்பா நாங்கள் நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த நாட்களிலே உம்முடைய கிருபை பெரிதாயிருக்கிறது, உம்முடைய தயவு வேண்டும், உம்முடைய இரக்கம் வேண்டும் ஆண்டவரே. அப்பா தேவனே அப்பொழுதுதான் ஆண்டவரே விழித்திருந்தவும் விழித்திருந்து ஜபிக்கவும் காலங்களை நேரங்களை வீணாக்காத வண்ணம் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே காத்திருக்கிற அந்த ஆண்டவரே அப்பா பெரியதான ஒரு பொக்கிஷத்தை நீர் எங்களுக்கு ஊற்றுவீர் ஐயா. ஏசப்பா நீங்க செய்து முடிக்க போறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே நீர் செய்ய வல்லவரப்பா, நாங்கள் பிள்ளைகளப்பா நீங்கள் தகப்பன் அப்பா, வேண்டியவைகள் இவைகளோ அவைகளை ஆண்டவரே நீர் தர வல்லவரப்பா. இந்த வேளையிலே கர்த்தாவே தேவாதி தேவனே கொள்ள நோய் கொடிய நோயும் பஞ்சங்களும் ஆண்டவரே விபத்துக்களும் மரணங்களும் நாளுக்கு நாள் ஆண்டவரே அதிகரிக்கிறதே ராஜா, குறைவதே இல்லையப்பா. ஏசப்பா இந்த பொல்லாத காலங்களிலே என் தேவனே நீர் எழுந்தருள வேண்டுமாக ஜபிக்கிறோம் அப்பா. எல்லார் மேலும் உம்முடைய கிருபை ஆவியை ஊற்றுங்க ஆண்டவரே, ஆண்டவரே சத்தியத்தின் ஆவியை ஊற்றுங்க ராஜா. ஆண்டவரே அந்த அளவில்லாத அந்த அன்பும் பலனும் தெளிந்த புத்தியும் ஞானத்தையும் கொடுங்கப்பா. மிகவும் வேதனையான காரியம் குருட்டாட்டமாகவும் பிடிவாதங்களாகவும் நக்கல் அடிக்கிறவர்களாகவும் இருக்கிறார்கள் அப்பா. என் இயேசுவே உம்முடைய பாதத்திலே இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இவ்வளவு பிள்ளைகள் ஆண்டவரே குள்ள நோயினாலே வாடுகிறார்கள் அப்பா. ஆண்டவரே விபத்துக்களினாலே ஆண்டவரே அப்பா ஏசப்பா மரித்து போகிறார்கள் அப்பா. சில பேர் ஆண்டவரே போலி அன்பு பெண் பிள்ளைகள் பொம்பை ஆண் பிள்ளைகள் போலி அன்பினாலும் ஆண்டவரே லவ் பண்ணி ஆண்டவரே பெற்றோருக்கு மாமாவுக்கு பயப்படுகிறோம் என்று சொல்லி ஆண்டவரே ஆண்கள் பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தாவே மரித்து போகிறார்கள் அப்பா. அகால மரணமாய் போகிறார்கள் அப்பா. தற்கொலை செய்கிறார்கள். அதே போல பொம்பளை பிள்ளைகளும் அப்படியாக போகிறார்கள் அப்பா. இந்த பாவ சாபங்களை கர்த்தாவே எங்கள் மக்கள் மத்தியிலே இருந்து நீங்க எடுத்து போட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் இயேசப்பா உண்மையாகவே இந்த நாட்களிலே ராஜா எல்லாமே ஆண்டவரே அநாகரீகமாக நடக்கிறதப்பா. அன்பென்றால் என்னென்றே தெரியாமல் ஆண்டவரே அன்பு செலுத்தி கடைசியிலாக ஏமாற்றி அதுகள் மரண தருவாய்க்கு போகிறதப்பா தவப்பனே. அதே போல ராஜா கர்த்தாவே இந்த விபத்துக்களை பார்க்கிறீங்களப்பா ஆண்டவரே. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அதிகாரம் உண்டு ஆண்டவரே. அந்த அதிகாரத்துக்கு கீழ்ப்படிந்து இவர்கள் விமானங்களையோ ஆண்டவரே அப்பா தரைமட்டமாகவோ கால் ஆண்டவரே கடல் பிரயாணமாக இருக்கட்டும் ஆண்டவரே அப்பா. தரையிலே ஓடுகிற ஆண்டவரே வாகனங்களாக இருக்கட்டும் என் ஏசப்பா. இவர்களுக்கு நீங்க தான் ராஜா ஒரு ஞானத்தை கொடுக்க வேண்டும் ஆண்டவரே அப்பா. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த சர்டிபிகேட்டுகளை எடுக்கிறார்கள் அப்பா. ஆனால் அதை ஆண்டவரே அப்பிரயோஜனமாக்கி தங்களையும் மற்றவர்களையும் ஆண்டவரே அப்பா மரணத்துக்கு உட்படுத்துகிறார்கள் அப்பா. இவர்கள் போத வஸ்து பாவிக்கிறார்களா அல்லது ஆண்டவரே மதுபானம் பாவித்து ஓடுகிறார்களா என்ன காரணம் என்றே தெரியவில்லை அப்பா. நித்திரை இல்லாமல் ஓடுகிறார்களா ஒன்றுமே நமக்கு தெரியாதப்பா. என் தேவாதி தேவனே நீர் பரலோகத்திலிருந்து சிங்காசனத்தில் இருந்து நம்மை கண்ணோக்கி பார்க்கிறீரேனண்டா ஆண்டவரே. கர்த்தாவே வானம் உம்முடைய சிங்காசனம் பூமி உம்மது பாதபடி. இந்த பூமியிலே நடக்கிறதான இப்படிப்பட்ட ஆண்டவரே அப்பா தாங்க முடியாத காரியங்கள் ஆண்டவரே கர்த்தாவே அவமானங்கள் என்று சொல்லி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களையும் ஆண்டவரே அப்பா கர்த்தாவே அகால மரணத்துக்கு உட்படுத்துகிறார்கள் விபத்துக்கு உட்படுத்துகிறார்கள் நோயினாலே பரம்பரையினாலே வருகிற சாபம் என்று சொல்லுகிறார்கள் அப்பா. ஆனாலும் எல்லாவற்றை நீர் முறியடித்து பிள்ளைகளுக்கு நீண்ட ஆயுள்களை கொடுத்து ஞானத்தை கொடுத்து ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய மறைவிலே உம்முடைய கரங்களினாலே அரவணைத்து கொள்ள எங்கள் தேவாதி தேவன் ஒருவரே வல்லவராக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி சொல்லி இந்த காரியங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஏசப்பா நீர் ஆண்டவரே அப்பா டெலிபோன் அல்ல ராஜா. பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெற்றோருக்கு சொல்லுகிற புத்திமதிகளை கேட்டு அதன்படி நடந்து இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கைகளை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் ஒரு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அன்பும் பலனும் தெளிந்த புத்தியை கொடுங்கப்பா. இந்த பிள்ளைகளுக்கு எத்தனையோ விதங்களிலே சத்தியம் அறிவிக்கப்படுகிறது ராஜா. ஆனாலும் ஆண்டவரே கர்த்தாவே கண் குருடமாகி இருதயங்களும் கடினப்படுத்தி ஆண்டவரே உலகத்துக்கும் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்களுக்கும் முதலிடம் கொடுத்து அதை ஏனோ தானோ என்று தள்ளி அதனாலே வருகிற விபரீதங்களை பிசாசு எப்படியாக வல வீசி நடத்துகிறது என்பதை பார்க்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த வாலிப பிள்ளைகளுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே ஆண்டவரே அப்பா ஒரு பூரண அன்பு ஒரு பரிசுத்த அன்பு ஒரு தாழ்மையான அன்பு ஆண்டவரே. கணவன் என்றால் யார் மனைவி என்றால் யார் பிள்ளைகள் என்றால் யார் குடும்பம் என்றால் யார் என்று எண்ணி நடக்கத்தக்கதான அந்த அன்பை அவர்களுக்கு நீங்க ஊற்றும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லுகிறபடி தகப்பனே இந்த குடும்பங்களுக்குள்ளே ராஜா உண்மையான ஒரு பரிசுத்த அன்பு ஆண்டவரே கணவனுக்கு வேண்டிய அந்த அங்கீகாரம் மனைவிக்கு வேண்டிய அந்த அங்கீகாரம் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய ஆண்டவரே கர்த்தாவே அங்கீகாரம் ஒருவரிலே ஒருவர் பரிசுத்த அன்பு, தூய்மையான அன்பு, பொய்யலை களைந்து ஆண்டவரே இந்த குடும்பங்கள் ஒவ்வொன்றும் கட்டப்பட என் தேவனே நீங்க தலைவனாயிருந்து இந்த குடும்பங்களை வழி நடத்துங்க ஆண்டவரே. இயேசப்பா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு விதமான கர்த்தாவே வேதனைகளும் நியூஸ்களும் கேட்கிறபடி கேட்டு கொண்டே இருக்கிறோமப்பா, பார்க்கிறோமப்பா. ஆனாலும் விடுதலைக்கு வெளிச்சத்துக்கு வர விருப்பமே இல்லாத இந்த ஜனங்கள் மத்தியிலே உம்முடைய கிருபியை ஊற்றி இவர்களை வழி நடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோமப்பா. தகப்பனே எங்களுடைய இலங்கை தேசத்திலே இருக்கிறதான விக்கிரக கோயில்கள், பட்டம்பர பாப சாபங்கள், ஆண்டவரே செவ்வினை சூனியங்கள் என்று ஆண்டவரே பணத்துக்காக ஆண்டவரே அப்பா பொறாமைக்காக செய்யப்படுகிற அநேக காரியங்கள் உண்டு ராஜா. அதை உடைத்தெறிந்து ஆண்டவரே அதை இல்லாமல் ஆக்க வல்லவர் உம்முடைய நாமம் ஒன்றே அப்பா. அந்த நாமத்தினாலும் அந்த இரத்தத்தினாலும் இவர்களை கழுவி சுத்திகரித்து இவர்களை பிரகாசிக்க பண்ணுகிற தெய்வம் என் இயேசு ராஜா ஒருவரே அப்பா. அறிக்கை செய்கிறோம், இயேசுவின் நாமத்தை அறிக்கை செய்து இந்த விண்ணப்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. தகப்பனே நீர் தூரத்துக்கும் தேவனாயிருந்து இப்படிப்பட்ட காரியங்களிலே எங்களுடைய இலங்கை தேசம், இந்த ஐரோப்பா தேசங்களிலே வாழுகிற மக்கள் யாவரும் விழிப்புணர்வோடு வெளிச்சத்தோடு விடுதலையை கண்டு ரட்சிப்பை காண என் தேவன் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். தூக்கி விடுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. உம்முடைய அன்பின் கரம், உம்முடைய அருமையான செட்டை, உம்முடைய அருமையான ஆண்டவரே உயிர்த்தெழுந்த அந்த சிலுவையின் நிழல் இந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நானும் ஆண்டவரே இந்த சுதர்சனுக்காக வருகிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த நோர்வே தேசத்திலே ஒஸ்லோவிலே பர்கனிலே ஒரு அற்புதத்தை உம்முடைய சித்தத்தின்படி காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ரெண்டு பேரோ மூன்று பேரோ என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை பெற்று கொள்ளுவோம் என்று சொல்லி விசுவாசித்து இந்த சுதர்சனின் வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை நீர் காண்பித்து இந்த பேகன் பட்டணம் ஆண்டவரே உம்மை சத்தாவை சந்தித்து கொள்ள தேவன் ஒரு உதவி செய்யும்படியாக உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே அப்பா. இந்த பேகன் பட்டணத்திலே ஒரு ரட்சிப்பு வர வேண்டுமானால் இந்த ஒரு கொள்ள நோயிலிருந்து ஆண்டவரே உயிர்த்தெழ வைக்க வல்லவர் என்பதை என் தேவன் காணும்படியாக தேவனே இந்த சுதர்சனனுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நீர் கர்த்தாவே அனுப்பும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. தகப்பனே உம்முடைய சித்தம் நிறைவேற இந்த சுதர்சனின் வாழ்க்கையையும் சுதர்சனையும் ஆண்டவரே ஒப்பு கொடுத்து அந்த நோயையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். உம்முடைய அன்பொன்றே இந்த மகன் மேலே ஊற்றப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை ஊற்றும் ஆண்டவரே. ஆண்டவரே நீர் மன்னிக்கிற தேவனாயிருக்கிறீர் ஆண்டவரே, பரிந்து பேசுகிற தேவனாயிருக்கிறீர், பரம்பரை பாவ சாபங்களை உடைத்தறிகிற தேவனாயிருக்கிறீர் அப்பா. இந்த பேகன் பட்டணம், நோர்வே தேசம், பட்டணம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியும்படியாக இந்த குடும்பத்தின் மத்தியிலே ஒரு அற்புதத்தை நீ கொடுத்து ஊற்றி ஆண்டவரே அப்பா நீரே ஆண்டவரே உயிர்ப்பிக்கிற தேவனாயிருந்து எலும்பு நரம்பு சதை இரத்தம் ஆண்டவரே எந்த இடத்திலே அந்த புண் கொள்ள நோய் இருக்கோ அதிலே உம்முடைய விரல் உம்முடைய இரத்தத்தை ஊற்றி ஆண்டவரே நீ கர்த்தாவே ஆற்றி ஆண்டவரே அந்த சகோதரனை திரும்பமாக ஆண்டவரே ஒரு வாழ்க்கையை கொடுக்கும்படியாக இதனாலே உம்முடைய நாமம் இந்த பேகன் பட்டணத்திலும் நோர்வே தேசத்திலும் ஆண்டவரே பரவி பெருகும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உம்முடைய சித்தம் மட்டும் அந்த பிள்ளையனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்று நீங்க சொல்லியிருக்கிறீங்களப்பா. தகப்பனே அந்த வாக்கு தத்தம் அந்த வார்த்தை இந்த மகனினுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் செபிக்கிறோம் அப்பா. உண்மையாகவே கர்த்தாவே அந்த குடும்பம் மிகவும் கண்கலங்கி நிற்கிறதப்பா. தேவன் தாமே ஆறுதல் படுத்துகிற தேவனாயிருக்கிறபடியினால் உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஏனென்றால் அன்றைக்கு லாசருவுக்கு நீங்க செய்த அற்புதம் இன்றைக்கும் அது நடக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான் என்று சொல்லி இருக்கிறீங்களப்பா. உம்முடைய பாதத்திலே இந்த ஜெபம் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்,
10: ஆமேன், ஆமேன். உங்கள் ஜெபங்களை கேட்டதவனுக்கு ஸ்தோத்திரம். நன்றி சிஸ்டர். கர்த்தரோடும் குடும்பத்தோடும் கூட இருந்து வழி நடத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நான் சிறியவத்தோடு கூட முடித்துக் கொள்கிறேன்.
8: அன்பான பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆண்டவரே இந்த சுதந்திரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே உங்களுடைய ரத்தம் தெளிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே இந்த வியாதி என்ற அடிமைத்தனத்தில் இருந்து அந்த பிள்ளைய நீர் விடுதலை ஆக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மால் கூடும் ஆண்டவரே, உம்மால் ஆக்கும் ஆண்டவரே. என் தகப்பனே ஆண்டவரே, தகப்பனே அவருடைய எல்லா காரியங்களையும் உம்மிடத்திலே ஒப்பிவித்து அந்த நாலு பிள்ளைகளுக்காகவும் ஆண்டவரே அவர்கள் உயிர் வாழக்கத்தாவே அந்த மகனுக்கு நீர் உயிர் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவன் கொடுக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். அவருடைய மனைவி பிள்ளைகளுக்காக கத்தாவே ஜீவன் கொடுக்க வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவர். இறங்க வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவர். தயவுண்டாக்க வல்லவர் நீர் ஒருவர் தான் ஆண்டவரே. உண்மையல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாதப்பா. ஆண்டவரே இந்த மகனே நீர் தொட்டுமையா, தொட்டு குணமாக்குமையா, நீர் பேசுமையா, நீர் வழிபடும் ஆண்டவரே. உம்முடைய வழிபாடு அந்த மகனுக்குள்ள வரட்டும் ஆண்டவரே. நான் இயேசு என்று சொல்லக்கூடியதாய் கத்தாவே, நீர் இறங்கி கத்தாவே அந்த மகன் மீது ஒரு இரக்கத்தை வெளிப்பாட்டை கட்டளையிடும்படிக்கு நாங்கள் கெஞ்சுகிறோம் கத்தாவே. அப்பா பிள்ளைய முற்று முழுக்க பொறுப்பேறும் அந்த இடத்தை பொறுப்பேறும். உம்முடைய தூதர்கள் இறங்கட்டும் ஆண்டவரே. டாக்டருக்கு வேண்டிய ஞானங்கள் ஆண்டவரே, அந்த இடங்களுக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே, அவர்களுடைய உற்றார் உறவினர்கள் கத்தாவே, வேதனையிலே இருக்கிற எல்லாரே நீர் ஒரு மகிழ்ச்சிக்குள்ளாக மாற்றும்படி, உங்கள் தூக்கம் சந்தோஷமாய் மாறும்படி சொன்னீங்களே, அவர்களை மாற்றி ஆண்டவரே அவர்களை ரட்சிப்புக்குள்ளாய் நீர் இழுத்து கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்திலே அந்த குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறோம். நம்மாலே ஆகாதது ஒன்றும் இல்லை, எல்லாம் ஆண்டவரே நீர் அதிசயம் செய்யும், அற்புதம் செய்யும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியாய் கத்தாவே ஒவ்வொருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எனக்கு தொடக்கத்திலிருந்து முடிவரை ஆவியானவர் வந்து ஜெபித்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமம் கொண்டு நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகலதே நீர் பொறுப்பேறும். சகல துதிகன மகிமையும் உமக்குரியது. சங்கம வானொலிக்காய் லேசியனா மனைவி பிள்ளைகள் அங்கு ஊழியன் செய்கிற ஒவ்வொருக்காய் ஒவ்வொரு குடும்பங்களுக்காய் நாங்கள் உமை ஸ்தோத்தரிக்கிறோம். சகலதே உம்முடைய கருத்திலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தை செபிக்கிறோம் பிதாவே. ஆமீன். ஆமீன்.
11: ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதே வேளையிலே தொகுத்து வழங்கிய சௌரி ஆமீன். ஆமீன். இதுவரை நேரம் இணைந்து ஜபித்த உங்களை எல்லோரையும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், கத்தருடைய கரத்திலே ஒப்புவிக்கிறோம். இணைந்து ஜபித்த ஒருவரையும் கத்தர் காண்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அந்த ஜபங்கள் கேட்கப்பட்டது என்ற இந்த விசுவாசத்தோடு கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்த வேண்டும், அற்புதங்களை வழி நடத்தி பலரை ரட்சிப்புக்குள்ளே வழி நடத்த வேண்டும். அதற்காக ஜபித்த உங்கள் எல்லோருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். அதிகால வேளை, காலை வேளை, மாலை வேளை, இரவு வேளையில் இணைந்து ஜபித்திருக்கிறீர்கள். கத்தர் உங்கள் வாஞ்சைகளை அறிவார். அந்த ஜபங்கள் புறப்படும் முன்னதாக கத்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். அந்த வகையிலே கத்தர் வழி நடத்துவாராக. அதேபோல் இந்த டொரண்டோவில் கூட, அதாவது என்னுடைய ஏரியாவிலே சேர்ந்த ரெண்டோர் சகோதரன் கிட்டத்தட்ட ஒரு வருடமாக ஹாஸ்பிட்டலில் இருக்கிறார். அவருக்கு கேன்சர் இல்லை, அவருக்கு கிட்னி ஃபெயிலியர், ஸ்ட்ரோக். அவருடைய இரண்டு குடும்பம், மனைவி, பிள்ளைகள் அதே காரியத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் அவர்களை இந்த வேளையிலே குடும்பத்தாரை கத்தருக்குள்ளே வழி நடத்துகிறார்கள். அந்த வகையிலே அவர்கள் கத்தரை அறிந்து ஞானஸ்தானம் எடுக்கும்போது அந்த மகன் எழும்புவார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். குடும்பத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொகுத்து வழங்கிய சௌரி ஜானத்திற்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுவோம். கத்தரை கரத்தில் ஒப்புவிக்கிறோம். நாளை காலை வேளையிலே இதே வேளையில் சந்திப்போம். அதுவரை இந்த வசமாக கூறுகிறோம், வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். கத்தரை கரத்தில் உங்களை எல்லோரையும் ஒப்புவிக்கிறோம். நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறுகிறோம். காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன். ஆமீன். நாங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் என் குடும்பத்தின் சார்பிலும் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம், வரவேற்கிறோம். வானொலிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கடந்த சனிக்கிழமை முதல் ஒரு சிறிய பிரச்சனை ஒன்று இருக்கிறது, அதற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். கத்தர் பெரிதான காரியங்களை வழி நடத்துவாரா. ஆமீன்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலம்

மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். Viber and IMO 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

0: பெதஸ்தா வர்ஷிப் சர்ச் வழங்கும் ஆராதனை விழா இரண்டாம் பாகம்.
1: கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சி சிடி ஃபார்வர்ட் பண்ணாதீங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். ஜெபிப்போம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற பரலோக பிதாவே, இந்த ஆராதனை விழா இரண்டாம் வாலியம் ஒளிவர உதவி செய்தே ஸ்தோத்திரம். இந்த பாடல் கேட்கிற குடும்பங்கள் ஆசிரியப்படட்டும், வியாதிகள் பலவனம் மாறட்டும், அவருடைய பாவங்கள் ஏசு கிறிஸ்தவத்தால் கழுவப்படட்டும். இந்த சிடி ஒளிவர உதவி செய்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிற ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகோள் செய்யும் பிதாவே.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமம் மகிமைப்படுவதாக. அக்கினி ஆராதனை வால்யூம் 16 என்ற இந்த சீடிக்காக ஜெபிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்டர் டெர்லி தங்கையா, பாஸ்டர் ஜோனத்தான், பாஸ்டர் ரேச்சல் ஜான் அவர்கள் அருமையான பாடல்களை ஏற்றியிருக்கிறார்கள். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களும் உடைய மகன் சாமி தங்கையா அவர்களும் இந்த பாடல்களை அபிஷேகத்தோடு பாடியிருக்கிறார்கள். பிரதர் வின்சென்ட் ஜார்ஜ் மியூசிக் மைண்ட் அவர்கள் இந்த சீடியை ப்ரொடியூஸ் பண்ணி அநேகருக்கு இவைகளை விநியோகம் பண்ண ஆண்டவர் அவர்களை பயன்படுத்தி வருகிறார். பாஸ்டர் பால் தங்கையா அவர்களை ஆண்டவர் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுத்து அபிஷேகம் பண்ணி ஊழியத்துக்கு அழைத்து இந்தியாவை குறித்த ஒரு திட்டத்தையும் பாரத்தையும் இந்த அடியானுக்கு கட்டளையிட்டு பெங்களூர் பட்டணத்தில் சிறிய அளவில் ஒரு சபையை விசுவாசத்தோடு ஆரம்பிக்கவும், அது இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்து வரவும், அதன் மூலமாக அநேக சபைகளை ஸ்தாபிக்கவும், சபைகளின் கட்டிடங்களை கட்டவும், ஏராளமான பணத்தை தாராளமாக அருளி செய்து தேவ கிருபை நிமித்தமாக இந்தியா இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட வேண்டும் என்ற ஒரு எழுப்புதலின் ஆவியோடு இந்த பாடல்களை பாடியிருக்கிறதை நீங்கள் கேட்பீர்கள். ஆண்டவர் இந்த அடியானை கொண்டு அநேக உள்ளங்களை ஆறுதல் படுத்தி இந்த பாடல் வரத்தை கட்டளையிட்டு ஏராளமான வாலிபர்கள் அவருடைய செய்தியை கேட்கவும் பாடல்களை கேட்கவும் ஓடி வருகிறார்கள். தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து அபிஷேகத்தோடு கூட ஒவ்வொரு ஊழியத்தையும் முழு இதயத்தோடு செய்ய ஆண்டவர் தடியானுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். இந்தியா மாத்திரமல்ல, உலகமெங்கிலும் பல இடங்களுக்கு போகவும் போகிற இடமெல்லாம் ஒரு அபிஷேகத்தின் ஆவி மக்களை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் கொடுத்த தரிசனத்தை உத்தமத்தோடு நிறைவேற்றி வருகிற இந்த அடியானுக்கு ஆண்டவர் இன்னும் பல கிருபைகளை கொடுத்து பெரிய எழுப்புதலை ஆண்டவர் அருளி செய்வாராக. நாம் ஜெபம் பண்ணுவோமா? பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, அக்கினி ஆராதனை என்ற இந்த பாடல் சீடிக்காக ஜெபிக்கிறோம். உம்முடைய அபிஷேகத்தின் வார்த்தைகளை நீர் கொடுத்திருக்கிறீர். அபிஷேகத்தோடு பாடப்பட்ட இந்த பாடல்கள் அநேக உள்ளத்தை தொடும்படியாகும், அநேகரை ரட்சிக்கும்படியாகவும், அநேகரை கட்டுகளிலிருந்து விடுதலையாக்கவும், பிசாசின் போராட்டத்தில் அகப்பட்டிருக்கிற மக்களை இந்த பாடல் கேட்டவுடனே அந்த பிசாசுகள் ஓடவும், ஆராதனைகளில் பாடும்போது தேவனுடைய மகிமை இறங்கி வரும்படியாகவும், கர்த்தாவே அநேகர் சுகமடையவும் ஆறுதலடையவும் பலனடையவும் இது ஒரு கருவியாக பயன்படுத்தப்பட போகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தியருளும். இதற்காக உதவி செய்தவர்கள், இசை அமைத்தவர்கள், இதை ஆண்டவரே அநேகர் வாங்குகிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். விசேஷமாக உம்முடைய கரம் இதோடு கூட இருந்து உம்முடைய திருநாமம் மகிமைப்பட்டு உம்முடைய ராஜ்யம் கட்டப்படுவதாக. இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் அருமை பிதாவே, ஆமென்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஹாலலூயா. எத்தனை பேர் ஒரு எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கீங்க? எதிர்பார்ப்போடு வந்திருக்கிறவங்கலாம் கரங்களை நன்காக தட்டி ஆவியானவரை நாம் வரவேற்போம். வந்தவர்கள் யாரும் வந்தவண்ணமாய் செல்லாதபடிக்கு புதிய ஆசிர்வாதங்களோடு கூட போக போறீங்க. ஆமேன், ஹாலலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கலங்காதபடிக்கு எல்லாவற்றையும் ஜெபத்தினால் நாம் ஏறெடுக்க போகிறோம். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? You know, the word of God, it says, be anxious for nothing, but in everything by prayer, supplication, with thanksgiving, let your requests be made known to God. இந்த வேளையிலும் உனக்கு என்னெல்லாம் தேவை இருக்கிறதோ ஆண்டவராகிய இயேசுவிடத்தில் அப்படி ஆய் சொல்லுங்க. இந்த பாடலை பாடும் பொழுதே இந்த எதிர்பார்ப்புகள், ஏக்கங்கள், தேவைகள் எல்லாவற்றையும் வாய்களை திறந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரிடத்தில் நாம் கூறுவோம். வேதத்திலே அப்படியாய் போட்டிருக்கு. உங்களுக்கு என்ன தேவை, வாய்களை திறந்து கேட்டும் கேளுங்க, கேட்கிறவன் பெற்றுக்கொள்வான். காலை வெளியில் உள்ளத்தில் ஆழ்த்திறந்து நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, உம்மிடத்தில் நான் நோக்கி கேட்கிறேன் ஆண்டவரே, பதில் கொடுங்க என்று கர்த்தர் சொல்லி கேளுங்க.

இருக்கிறார். எத்தனை வேளைகளில் மனுஷன் நம்மை கைவிட்ட நேரங்களில் எல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிட்டோமே. நமக்கு இமீடியட்டாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இறங்கினாரே. நன்றி ஆண்டவரே.

கேட்கிறவர்கள் யாவரும் பெற்றுக் கொள்வார்கள். கரங்களை தட்டி என்ன காரியத்தை நினைச்சு நீங்க இந்த பாட்டை பாடுனீங்களோ கர்த்தரது எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடித்துக் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். You are more precious than the sparrows. Amen. Hallelujah. We read it in the word of God, Elia. Amen. You are more precious than the birds of the air. You are made in his own image. He loves you so much. My God loves you with an unconditional love. Amen. Hallelujah. பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்களேன், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உன்னை அதிகளவாய் நேசித்திருக்கிறார். Amen. You are

0: You are not forgotten by God. Hallelujah. You are precious in His sight. Amen.
1: ஒருவேளை எத்தனையோ பேர் இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமையா இருக்குமோன்னு யோசிச்சிருக்கலாம். வாழ்க்கையே முடிஞ்சு போதுன்னு யோசிச்சிருக்கலாம். இல்லங்க, you are very precious to him. Amen. He has you for a reason in this world. The ulagathil unnai vaithirupadu oru periya nokkathai kathar vaithirukkar karangalai thatti. Oh, he is going to fulfill great and mighty things in the coming days. Today is your day. Avarude kiruba mathra irundal podume. Andha kiruba ethana per vaangikka poringa indrikku kaalaiyila sollunga aandavare.

காரியங்களிலும் கர்த்தர் உங்களை வெற்றியை சிறக்க செய்வார், வெற்றியை குவிக்க செய்வார், வெற்றியை எடுக்க செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் அந்த வார்த்தை எனக்குன்னு சொல்றீங்க? அந்த வார்த்தை உங்களுக்கே நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை உயர்த்தி நன்றி ஆண்டவரே, நான் சுகமாயிருப்பேன். எஸ், நீடித்த நாட்களில் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் சுகமாயிருப்பேன். Oh, I will be happy in the presence of God. எத்தனை பேர் சொல்றீங்க? விசுவாசமாய் அறிக்கை செய்யுங்க. கர்த்தர் சுகத்தை கொடுக்க வல்லவர், சந்தோஷத்தை கொடுக்க வல்லவர், வெற்றியை கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.

ஜாஸ்தி. ஹாலலூயா. எத்தனை பேர் விசுவாசமா பாடுனீங்க, அப்படியாய் அப்படியே இருக்கும், பாடினபடியே நீ சுகமாயிருப்பாய். ஹாலலூயா. கஷ்டங்கள் கவலைகள் அதெல்லாம் சாதாரணம் தான், வாழ்க்கைனா அதெல்லாம் இருக்கும். ஆனால் தேவன் உன்னோடு கூட இருப்பார் என்றான். அந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருப்பான். ஓ, ஹி கேன் மேக் யூ கிராஸ் ஓவர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பக்கத்துல இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, அவர் ஒருவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். ஹி இஸ் தி வே, தி ட்ரூத் அண்ட் தி லைஃப்.

பெரிய காரியங்கள் நடக்கும், செய்ய வைப்பார். நடக்க சாத்தியமில்லாத காரியங்களை செய்கிற தேவன், அசாத்தியங்களை செய்கிற தேவனின் இயேசு மாத்திரமே. எத்தனை பேர் சொல்றீங்க இந்த நாளில் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறாருன்னு? எத்தனை பேர் நம்பிக்கையோடு இருக்கிறீங்க இந்த நாளில்? இப்பொழுதே அவர் வல்லமையான காரியங்களை செய்ய வல்லவர். எத்தனையோ பாடல்களை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் பாடணுமே, அது வீணாக போகவே இல்லை. தேவனாகிய கர்த்தருக்கு எல்லாம் எட்டியிருக்கிறது, அவர் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். இந்த நாளில் செய்யுங்க ஆண்டவரே, இறங்கி வந்து செஞ்சிடுங்க ஆண்டவரே. எனக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நீங்க செய்யுங்க அப்பா, நான் விசுவாசமாய் பாடுகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கர்த்தர் இறங்கி வந்து உனக்கு தேவையான காரியங்களை, வாட் எவர் இஸ் யோர் பர்டிகுலர் நீட், ஹி இஸ் தேர் டு ஃபுல்ஃபில், ஹி இஸ் தேர் டு மேக் இட் ஹேப்பன். ஃபியர் நாட். ஒருவேளை நீ பார்த்து கொண்டு இருக்கலாம், இதுதான் என்னோட கடைசி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு நினைச்சிருக்கிறியா? இல்லை இல்லை, கர்த்தர் அதை எல்லாவற்றையும் இன்றைக்கு இப்பொழுது அற்புதத்தை செய்ய வல்லவர். நீ விசுவாசமாய் அவருடைய பாதத்தில் காத்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் எல்லாம்

0: நன்றாக தட்டி we praise you lord we thank you
1: அன்பான நேயர்களே இந்நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம் அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள் அன்பான நேயர்களே சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம் Facebook, Instagram, YouTube போன்ற சமூக வலைதளங்களில் HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் எங்கள் முகவரி சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம் N9 காந்தி ரோடு நெடுங்குன்றம் சென்னை 600127 தவறாமல் வாருங்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரம் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 9056070583. டொரண்டோவிலும்

அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123, மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494, நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம், சங்கமம், சங்கமம், இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

உங்கள் பாரங்களையும் உங்கள் வேதனைகளையும் கண்ணீரையும் துடைக்கிற தேவன் என் இயேசு. வாழ்க்கையில் என்ன செய்வதென்று தெரியாமல் வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் சகோதரனே, சகோதரியே, இந்த பாடலை கேட்டுக்கொண்டிருக்கும் வேளையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமையில நாமம் உங்கள் வீடுகளில் பாயட்டும். விடுதலை இப்பொழுதே வரட்டும். சுகமினமாய் இருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுப்பாராக. இயேசுவின் நாமத்தினால வெற்றியை பெற்றுக் கொள்ளுங்கள்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

அவர் உயர்ந்தவரும் சிறந்தவரும் மகத்துவரும் உன்னதங்களிலே வாசம் செய்யும் உன்னதருமாயிருக்கிறார். அவரை உயர்த்துகிற, அவரை ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். நம் சூழ்நிலைகளை மறந்து இப்பொழுது இருக்கிற இடத்திலே அவரை ஆராதிப்போம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒளிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒளிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக் கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மார்க்கு 16:15 மத்தேயு 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட். கனேடிய மண்ணில் இருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

வணக்கம் நேர்களே, நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணில் இருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். இந்த வானொலியானது மாற்கு 16:15 மத்தே 24:14 படி இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள், ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் புலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். இதன்படி இந்த சங்கமம் வானொலியானது 24 மணி நேரமும் ஒலிபரப்பாக கொண்டிருக்கிறது என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை எடுத்து வரும் வானொலி சங்கமம். இணைந்திருக்கும் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறோம். இயேசு கிறிஸ்துவில் சங்கமம், டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட், கனேடிய மண்ணிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம்.

வணக்கம் நேர்களே, இப்பொழுது நீங்கள் இணைந்திருப்பது சங்கமம் வானொலியின் நேரடி ஒலிபரப்பு. கனேடிய மண்ணிலிருந்து 24 மணி நேரமும் ஒலிபரப்பாகும் தமிழ் கிறிஸ்தவ வானொலி சங்கமம். சங்கமம் டெஸ்டினி இன் ஜீசஸ் கிரைஸ்ட் கெஸ்பல் ஃபார் ஆல் நேஷன்ஸ். வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பான நேயர்களாகிய உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறோம். உங்கள் தாளந்துகளை தேவனின் நாமத்தின் மகிமைக்காக நீங்கள் கொடுக்க விரும்பினால் நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய கலையக இலக்கம் 905-607-0583. டொரண்டோவிலும் அதை சுற்றியுள்ள இடங்களிலும் இருந்து அழைக்க வேண்டியவர்கள் 289-997-8123. மொன்றியலிலிருந்து அழைக்க வேண்டியவர்கள் 514-819-8494. நார்த் அமெரிக்கா டோல் ஃப்ரீ 866-350-0821. சங்கமம் என்ற ஸ்கைப் ஐடி மூலமாகவும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் என்பதை நேயர்களாகிய உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். வைபர் அண்ட் ஐஎம்ஓ 416-917-5826. இமெயில் மூலமாக நீங்கள் தொடர்பு கொள்வதாயிருந்தால் sangamam.ca@gmail.com அல்லது இயேசு கிறிஸ்துவில் sangamam@gmail.com. வெப்சைட் www.sangamam.com. சங்கமம் சங்கமம் சங்கமம் இயேசு கிறிஸ்துவில் சங்கமம்.

ஒன்று சாமுவேல் 28 அதிகாரம். அந்நாட்களிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண தங்கள் சேனைகளை போருக்கு கூட்டினார்கள். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, நீயும் உன் மனுஷரும் எவ்விதத்திலும் என்னோட கூட யுத்தத்துக்கு வர வேண்டும் என்று அறிய கடவாய் என்றான். தாவீது ஆகீஸை பார்த்து, உம்முடைய அடியான் செய்யப்போகிறதை நீர் நிச்சயமாய் அறிந்து கொள்வீர் என்றான். அப்பொழுது ஆகீஸ் தாவீதை நோக்கி, இதற்காக உன்னை என்னாலும் எனக்கு மெய் காவலனாக வைப்பேன் என்றான். சாமுவேல் இதற்கு முன்னமே மரித்து போனான். இஸ்ரவேலர் எல்லாரும் அவனுக்கு துக்கம் கொண்டாடி அவன் ஊராகிய ராமாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு துரத்திவிட்டான். பெலிஸ்தர் கூடி வந்து சூனேமிலே பாளையம் இறங்கினார்கள். சவுலும் இஸ்ரவேலர் எல்லாரையும் கூட்டினான். அவர்கள் கில்போவாவிலே பாளையம் இறங்கினார்கள். சவுல் பெலிஸ்தரின் பாளையத்தை கண்டபோது பயந்தான். அவன் இருதயம் மிகவும் தத்தளித்து கொண்டிருந்தது. சவுல் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும் போது, கர்த்தர் அவனுக்கு சொப்பனங்களிலாவது ஊறு மீனாலாவது தீர்க்க தரிசிகளினாலாவது மறு உத்தரவு அருளவில்லை. அப்பொழுது சவுல் தன் ஊழியக்காரரை நோக்கி, அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீயை தேடுங்கள், நான் அவளிடத்தில் போய் விசாரிப்பேன் என்றான். அதற்கு அவனுடைய ஊழியக்காரர், இதோ எந்தோரில் அஞ்சனம் பார்க்கிற ஒரு ஸ்திரீ இருக்கிறாள் என்றார்கள். அப்பொழுது சவுல் வேஷம் மாறி வேறு வஸ்திரம் தரித்து கொண்டு அவனும் அவனோட கூட இரண்டு பேரும் ராத்திரியிலே அந்த ஸ்திரீயினிடத்தில் போய் சேர்ந்தார்கள். அவளை அவன் நோக்கி, நீ அஞ்சனம் பார்த்து எனக்கு குறி சொல்லி நான் உன்னிடத்தில் சொல்லுகிறவனை எழும்பி வர செய் என்றான். அதற்கு அந்த ஸ்திரீ, சவுல் அஞ்சனம் பார்க்கிறவர்களையும் குறி சொல்லுகிறவர்களையும் தேசத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கின செய்தியை நீர் அறிவீரே, என்னை கொன்று போடும்படி நீர் என் பிராணனுக்கு கண்ணி வைக்கிறது என்ன என்றாள். அப்பொழுது சவுல், இந்த காரியத்திற்காக உனக்கு பொல்லாப்பு வராது என்பதை கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்று அவளுக்கு கர்த்தர் மேல் ஆணையிட்டான். அப்பொழுது அந்த ஸ்திரீ, உமக்கு நான் யாரை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றதற்கு அவன் சாமுவேலை எழும்பி வர பண்ண வேண்டும் என்றான். அந்த ஸ்திரீ சாமுவேலை கண்ட மாத்திரத்தில் மகா சத்தமாய் கூப்பிட்டு சவுலை நோக்கி, ஏன் என்னை மோசம் போக்கினீர், நீர்தான் சவுலாச்சுதே என்றாள். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னாள். அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவன், சால்வையை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றாள். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். அதற்கு சவுல், நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், தேவனும் என்னை கைவிட்டார், அவர் தீர்க்க தரிசிகளினாலாவது சொப்பனங்களினாலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை, ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அதற்கு சாமுவேல், கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்ருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன், கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பறித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார், நீ கர்த்தருடைய சொற்கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார், கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்புக் கொடுப்பார், நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள், இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்புக் கொடுப்பார் என்றான். அந்த சணமே சவுல் நெடுதாங்கிடையாய் தரையிலே விழுந்து சாமுவேலின் வார்த்தைகளினாலே மிகவும் பயப்பட்டான். அவன் ராப்பகல் முழுதும் ஒன்றும் சாப்பிடாதிருந்தபடியினால் அவன் பலவீனமாயிருந்தான். அப்பொழுது அந்த ஸ்திரீ சவுலிடத்தில் வந்து அவன் மிகவும் கலங்கி இருக்கிறதைக் கண்டு அவனை நோக்கி, இதோ உம்முடைய அடியாளாகிய நான் உம்முடைய சொற்கேட்டு என் பிராணனை என் கையிலே பிடித்து கொண்டு
நீர் எனக்கு சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தேன். இப்பொழுது நீர் உம்முடைய அடியாளுடைய சொல்லை கேளும். நான் உமக்கு முன்பாக கொஞ்சம் அப்பம் வைக்கிறேன், அதை புசிப்பீராக. அப்பொழுது நீர் வழிநடந்து போகத்தக்க பெலன் உமக்குள் இருக்கும் என்றாள். அவனோ தட்டுதல் பண்ணி, நான் புசிக்க மாட்டேன் என்றான். ஆனாலும் அவனுடைய ஊழியக்காரரும் அந்த ஸ்திரீயும் அவனை மிகவும் வருந்தி கொண்டதினால் அவன் அவர்கள் சொற்கேட்டு தரையிலிருந்து எழுந்திருந்து கட்டிலின் மேல் உட்கார்ந்தான். அந்த ஸ்திரீயினிடத்தில் கொளுத்த கன்றுக்குட்டி ஒன்று வீட்டில் இருந்தது. அதை தீவிரமாய் அடித்து மா எடுத்து பிசைந்து அதை புளிப்பில்லா அப்பங்களாக சுட்டு சவுலுக்கும் அவன் ஊழியக்காரருக்கும் முன்பாக கொண்டு வந்து

0: Recording in progress.
1: ஆசீர்வாதி வலுப்படுத்த பல ஆண்டவரே, இந்த நாளை வார்த்தையை கொடுக்கிற தேவ ஊழியர்கள், தனிந்திருக்கிற தேவ பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், மறுபடியும் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் நீர் ஆசீர்வாதத்தை வழிநடத்த வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சாமி. ஐயா, இன்றைய நாள் ஒரு ஆசீர்வாத நாளாக, ஒரு மனமாட்சி நாளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். நீ எப்படி செய்த கிருபைக்கா மக்கு நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா.

துருகி கரம் நெகிட்டு அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நேட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே.

சோஸ்திரம் ஏசையா ஆண்டவரே, இந்த நிகழ்ச்சியை முன்ன ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. ஜெபிக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வரவேண்டிய தேவ பிள்ளைகளை கொண்டு வந்து நிறுத்தும்.

0: ஆமாண்டவரே, யாராதித்து துதிக்கும் பொருசா, பிரசன்னத்தை எங்கள் மீது ஊற்றுகிற தேவன் ஆண்டவர், தடைகளை முழடிக்க முன்பாக கடந்து போகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வதித்தார். தேவதாசர்கள் வார்த்தையை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தை எந்த நாட்டிலே எந்த உள்ளத்திலே எந்த வானத்திலே கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர் மீது ஒரு பிரசன்ன பலம் இறங்க வேண்டுமாக. எல்லாம் இல்லை இயேசு கிறிஸ்து அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே, ஆமேன் ஆமேன். தொடர்ந்து இன்றைய நாளிலே ஊழியருக்காக ஜெபித்து பாடி ஆறுதா செய்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆமென்,
1: ஆமென், ஆமென், ஆமென். நன்றி, நன்றி இயேசுவே, நன்றி.

வேண்டுதலுக்கு எனக்கு கூறினார்கள். எங்களுக்கு அவர்களுக்கு ஜெபிக்கும்படியாக அப்பா அந்த அந்த பிரியாவை உங்களோட கரத்தில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அந்த லங்ஸை முழுக்க முழுவதையுமாக எடுக்க வேண்டும் என்று ஏர்ஜென்டாக எடுக்கணும் என்று கூறியிருக்கிறார்கள். அந்த அந்த சர்ஜரியில் இருந்த ஆண்டவரே, நீங்கள் அவர்களை விட்டுதலி ஆக்குங்க. அந்த புள்ளி ஆண்டவரே, உங்களுக்கென்று ஒரு நாள் எழுந்து பிரார்த்திப்பதற்கு அந்த மகளுக்கு ஆண்டவரே நீங்கள் பெரிதான அற்புதத்தை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். நாங்கள் ஜெப வேண்டுதலை கேட்க இந்த விண்ணப்பங்களை உங்களுடைய கரத்தில் கொடுக்கும் பொழுது நீங்கள் எங்களுக்கு ஆயிரம் ஆயிரமாக பதில் கொடுக்கிற தகப்பனாக இருக்கிறீங்கள். அதுக்காக நன்றி செலுத்துகிறேன். உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும் என்று கூறி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தின் மூலம் பிதாவே, நன்றி நன்றி. ஆமேன் ஆமேன் ஆமேன்.

0: ஆமென் ஆண்டவரே. அப்பா, வார்த்தையின் வெளிச்சத்தில் நாங்கள் வந்து நிற்கும் பொழுது ஆண்டவரே, நீங்கள் எங்களுக்கு வார்த்தையை அனுப்பி குணமாக்கி அப்பா பாவத்தில் மூழ்ந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு விடுதலை கொடுக்குற அந்த வல்லமை நிறந்த தகப்பனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு விடுதலை கொடுத்த உங்களோட பரிசுத்தமான ஆவியை, உங்களோட வல்லமை நிறைந்த விலையேற பெற்றதற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். அப்பா, யாவரையும் உங்கண்டையில் இழுத்து கொள்வதற்கு தந்த இந்த மகா பெரிதான அழைப்புக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உங்களோட நாமம் மட்டுமே மகிமைப்படுவேன் என்று கூறி, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும் பொழுது கர்த்தரங்களுக்கு நாங்கள் கேட்கறதுக்கு அதிகமாக எங்களுக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிற தகப்பனுக்கு நன்றி செலுத்தி யாவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தின் மூலமே பிதாவே. நன்றி இயேசுவின் நன்றி. ஆமேன் ஆமேன் ஐயா.
1: ஆமென் ஆமென். நன்றி சிஸ்டர் டாலி. இன்றைய நாளை ஜெபித்து அருமையான ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் ஊழியங்கள் நீங்கள் கையிட்டு செய்யும் காரணத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென் ஆமென்.

0: ஆமென் ஆமென், God bless you. ஐயா
1: தொடர்ந்து சங்கீதம் 5:1-7 வசனங்களை கேட்போம். பக்கம் பழைய ஏற்பாடு 673. சங்கீதம் 5:1-7, பழைய ஏற்பாடு 673 பக்கம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவி கொடும், என் தியானத்தை கவனியும். நான் உம்முடத்தில் விண்ணப்பம் பண்ணுவேன், என் ராஜாவே, என் தேவனே, என் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டருளும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். நீ துன்மார்க்கத்தில் பிரியப்படுகிற தேவன் அல்ல, தீமை உம்மிடத்தில் சேர்வதில்லை. வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர், பொய் பேசுகிறவர்களை அழிப்பீர். இரத்த பிரியனையும் சூதுள்ள மனசையும் கர்த்தர் அறிவிருக்கிறார். நானோ மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்நிதிக்கு நேரே பயபக்தியுடன் பறந்து கொள்வேன். ஆமேன் ஆமேன். இதுவரை சங்கீதம் 5 கேட்டீர்கள். தொடர்ந்து நாங்கள் சிஸ்டர் ரஜினி அலங்காரம் அழைக்க போகிறோம். அவர் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள், கேட்டுக்கொண்டிருக்கிற நாடுகளுக்காக பாடுபட்டு ஜெபித்து ஜெபிப்பார். பிரசோ சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி.
2: Praise the Lord, Brother Mahendran. God bless you.
1: Go ahead.
2: Amen. Amen. ஒரு பாட்டை பாடிவிட்டு ஜெபிக்கலாம். Amen. Amen. சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானன் நீரே, சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே, எங்கள் இதயத்தில் உம்மை போற்றிடுவோம், என்றென்றும் பணிந்து தொழுவோம். சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான

Aleluya. Aleluya. Aleluya. Aleluya.

Alleluia, Amen. வானம் பூமி ஒளிந்து போனாலும் உம் வார்த்தை

Alleluia, உன்னை எதிர்த்த போதும் ஜெய கிறிஸ்து உன்னோடு உண்டே, தோல்வியொன்றும் உனக்கு இல்லையே, துதி காணம்.

கர்த்தர்

சரீரம் உம் சொந்தமே, அதை சாத்தான் தொடாப்பீரே. ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆ அல்லேலூயா, ஆமென். எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. என் இதயத்தில் உம்மிடம் படைக்கின்றோமே, எல்லா வெற்றும் உம் ஆசீர்பரவே. எல்லா மனிதர்க்கும் ஆண்டவர் நீரே, எங்கள் இதயத்தில் உமைக்கு படைக்கின்றோமே, என் இதயத்தில் உம்மை எல்லா ஆசீர்வாதத்திற்கும் ஊற்றே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே, எல்லா இதயத்திற்கும் ஆசீர்வாதம் பெறவே. எல்லா ஆசீர்

அகசாயல் தெரிகின்றதே. ஒளியுள்ள காலம் முடிவாகும் முன்பே உன் சேவை நிறைவேற்றிடு. ஒளியுள்ள

அலைகின்ற கூட்டம் உன்னைத்தனன்று எதிர்நோக்கி நிற்கின்றதே. இது விதைக்கின்ற காலம் அல்லவா?

ஆண்டவரே, நாங்கள் இதுவு பகலா சுவாமி வார்த்தைகளை விதைக்கிறோம் சுவாமி. நீர் எங்களை ஆசீர்வத்து கொண்டு வருகிற சுவாமி, அந்த கிருபைக்காக உமக்கு தொடர்ந்து வரும் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நீர் ஆசீர்வைத்து தந்தருள வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஒவ்வொரு செய்திகளையும் ஆசீர்வதியும் பொறுப்படும் வழிநடத்தும் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன், ஆமேன். வார்த்தைக்கு கடந்து போகும் சில வார்த்தைகள்

0: அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியில் வாழ்ந்த போது தேவனுடைய சிந்தை மனித சரீரத்தில் வெளிப்பட்டது. பரிசுத்த மனிதர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து பேசிய போது தேவனுடைய சிந்தை மனித பாஷைகளில் வெளிப்பட்டது. மனுஷியமும் தெய்வீகமும் இணைந்து தேவ சிந்தையாக வெளிப்பட்ட சரீரம் நமக்கு புரியாத இரகசியமாய் இருப்பது போல தேவ சிந்தையும் மனித பாசையும் இணைந்து நமக்கு இரகசியமாகவே இருக்கின்றது. மனித சரீரத்திலும் மனித பாசைகளிலும் வெளிப்பட்ட இவ்விரண்டும் தேவனுடைய வார்த்தை என்றும் ஜீவ வார்த்தை என்றும் அழைக்கப்படுகிறது. வேத வாக்கியங்களில் கிறிஸ்துவை கண்டுகொள்ள தவறுபவர்கள் அந்த ஜீவ வார்த்தையை புசிக்கவும் தவறுகிறார். ஆமென். தொடர்ந்து நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கடந்து சொல்றோம். இன்று முதலாவதாக பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள் இந்தியாவில் இருந்து செய்தியை கொடுக்கிறார். அவர் ஜெபம் என்ற தளத்திலே செய்தி கொடுத்து கொண்டு வருகிறார். மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. அவருடைய செய்தியை நாங்கள் கேட்க போறோம். பாஸ்டர் மார்ட்டின் இந்தியாவில் இருந்து செய்தி கொடுக்கிறார். இந்த தொடக்கம் முதல் இதுவரை ஜெபம் என்ற தலைப்பிலே வேதாமத்திலிருந்து அநேக காரியங்களை தொகுத்து அளிக்கிறார் பாஸ்டர் மார்ட்டின் அவர்கள். இப்போது அவருடைய செய்தியை கேட்போமா? இதோ அவருடைய செய்தி வார்த்தையின் வெளிச்ச நேரத்தில். ஆமென்.
1: கர்த்தருடைய மகா பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வேளையிலும் மீண்டுமாய் சங்கமம் வானொலி மூலமாய் வார்த்தையின் வெளிச்சத்திலே கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளை சந்திப்பதிலே மிகுந்த நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து ஜபத்தை குறித்து பார்த்து கொண்டு வந்திருக்கிறோம் பாருங்க. கர்த்தருடைய வார்த்தையிலே நாம் ஜபத்தை குறித்து அதிகமாய் பேசியிருக்கிறோம். அநேக ரிக்வஸ்ட்களை பார்த்துருக்குறோம். அநேக காரியங்களை வந்து ஜபத்தை சுற்றியுள்ள காரியங்களை வந்து நம்ம வந்து போதிச்சிருக்கிறோம் பாருங்க. இன்றைக்கு நாம் வந்து பார்க்க போறது என்ன அப்படின்னா, ஒரு ஆவிக்குரிய ஒரு கடிந்து கொடுதல். பவுல் குறைந்த சபைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை வந்து அவர் அடையாளப்படுத்துகிறார். அந்த காரியம் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது, அந்த அட்வைஸ் வந்து நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி தேவையா இருக்கிறது, நாம் எந்த நிலையில இருக்கிறோம் போன்ற காரியங்களை வந்து நீ வேதத்தின் அடிப்படையில வேதத்தின் சத்தியத்தை கொண்டு நான் பார்க்க போகிறோம் பாருங்க. நான் பார்க்க வேண்டிய வசனம் என்னன்னா, 1 கொரிந்தியர் 3:1-2. மேலும் சகோதரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று உங்களுடனே பேசக்கூடாமல் மாம்சத்துக்குரியவர்கள் என்றும் கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்றும் எண்ணி பேச வேண்டியதாயிற்று. நீங்கள் பலனில்லாதவரானால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை கொடுக்கத்தக்கதாக பாலை குடிக்க கொடுத்தேன். இன்னமும் நீங்கள் மாம்சத்துக்குரியவராக அப்படின்னால் இப்பொழுதும் உங்களுக்கு பலன் இல்லை. பாருங்க, வேத வசனத்தில் வந்து ஒரு முக்கியமான சத்தியம் இங்கு 2 மனிதர்களை குறிப்பிடுகிறார். ஒன்று ஆவிக்குரியவர்கள், இன்னொரு மாம்சத்துக்குரியவர்கள். ஆவிக்குரியவர்களை பலன் உள்ளவர்கள் என்றார். ஆவிக்கு மாம்சத்துக்குரியவர்களை பலன் இல்லாதவர்கள், அவர் குழந்தை தன்மையுடையவர்கள், குழந்தையை போன்றவர்கள். குழந்தைக்கு வந்து பெரிய பலன் இருக்காது பாருங்க. சின்ன குழந்தைகளுக்கு அவங்களோட பிரதானமான ஆகாரமே பாலதான் இருக்கும். பால் உண்ண குழந்தைகள் மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்கிற இங்க வந்து இந்த சபையை கொடுத்து பேசும்பொழுது இந்த இடத்துல உள்ள ஒரு பெரிய ஒரு பாவத்தை கொடுத்து பேசல, ஒரு பாவம்னு சொல்லல. ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு காரியங்களை திருத்துகிறார், ஒரு மிக முக்கியமான காரியங்களை. அதுல வந்து விசுவாசிகளை 2 வகைப்படுத்துறார். ஒருத்தர் வந்து ஆவிக்குரியவர்கள், இன்னொருத்தர் மாம்சத்துக்குரியவர்கள். 2 பேருமே விசுவாசிகள் தான். ஒருத்தர் ஆவிக்குரியவரையுமா சிந்திக்கிறாரு, இன்னொருத்தர் வந்து மாம்சத்துக்குரியமா சிந்திக்கிறார். ஆவிக்குரியமா சிந்திக்கிறதுக்கு பலன் இருக்கிறது, மாம்சத்துக்குரியமா சிந்திக்கிறதுக்கு பலன் கிடையாது. ஆவிக்குரியமா இருக்கிறவர் வந்து ஒரு அடல்ட்ஸ் மாதிரி இருக்கிறாங்க, கிறிஸ்துவுக்குள்ள கொஞ்சம் இருக்கிறாங்க. அதே வந்து மாம்சத்துக்குரியமா சிந்திக்கிறது குழந்தைகளா இருக்கிறாங்க. நாமளும் கடந்த ஒரு மாசத்துக்கு முன்பாக குழந்தைக்கு சொல்ல கொடுத்து நான் பேசியிருக்கிறேன் இதே ரேடியோவில். இன்றைக்கு நம்ம அதை பிரதானப்படுத்தி பேசாமல் அதை கொஞ்சம் டச் பண்ணி போக வேண்டியதா இருக்கிறது பாருங்க. இப்போ யார் ஆவிக்குரியவர்கள், யார் மாம்சத்துக்குரியவர்கள்? ஏன் பவுல் வந்து இந்த குறைந்த சபையில வந்து இந்த பிரச்சனையை வந்து ஐடென்டிஃபிகேஷன் பண்ணி இந்த பிரச்சனையை சரி செய்யணும் என்றார்? ஏன்னா சபையானது சீசர்களை உருவாக்குறத ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் பாருங்க. அது மட்டும் கிடையாது, சபைங்கிறது ஒரு தேக்க நிலை அடையக்கூடாது, அடுத்தடுத்த ஒரு ஸ்டேஜுக்கு வந்து சபையானது போகணும். சபை மூலியமா சுவிசேஷம் போகணும், சபை மூலியமா அநேக பிரான்ச் சபைகள் வந்து போகணும், தேவனுடைய அந்த ராஜ்யம் சபை மூலியமாய் கட்டப்படணும், அநேக வந்து சீசர்களை சபை வந்து உருவாக்கணும், அநேக ஊழியக்காரர்களை உருவாக்க வேண்டியது, இது சபையுடைய மிக தலையாய ஒரு பொறுப்பு பாரு. ஆனா அந்த சபைக்குள்ள வந்து என்ன பிரச்சனை அப்படின்னா, ரெண்டு வகையா ஒரே காரியத்தை குறித்து ரெண்டு வகையா திங்க் பண்ற ஆட்கள். ஒரே காரியத்தை குறித்து ஒருத்தர் ஆவிக்குரிய வகையான திருப்பிங்க் பண்றாங்க, மாம்சத்திரிக்கை வகையான திருப்பி பண்றாங்க பாருங்க. அப்ப அவங்களுடைய நிலை என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது, முதலாவது நம்ம ஆவிக்குரியவர்களுடைய அவங்களுடைய நிலை என்ன, அவங்க எப்பேற்பட்டவர்களா இருக்கிறார்கள் என்பது இந்த வாரத்தை வந்து வாசிச்சோம்னா, ஒரே ஒன்று குழந்தையர் இரண்டாவது வசனம் 15-16 வரைக்கும் பார்த்தோம்னா, ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், ஆனாலும் அவன் மற்றொருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படணும். கத்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தையை உண்டாக்குறது. இப்போ ஆவிக்குரியவனை குறித்து சொல்லும் பொழுது, அவன் சகலத்தையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான், எங்களுக்கும் கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்குதுன்றார். ஆவிக்குரியவன் நிதானித்து பார்க்கக்கூடியதா இருக்கிறான், ஆவிக்குரியவன் பலத்தவையனா இருக்கிறான், ஆவிக்குரியவன் எப்படி எதிர்பட்டவராக இருக்கிறான், கிறிஸ்துவின் சிந்தை உடையவனா இருக்கிறான் பாருங்க. கிறிஸ்துவின் சிந்தைனா, கிறிஸ்து ஒரு காரியத்தை எப்படி பார்ப்பார், கிறிஸ்து ஒரு காரியத்தை எப்படி அப்ரோச் பண்ணுவார், அந்த மாதிரிதான் ஆவிக்குரியவருடைய எல்லாமே வந்து இருக்கிறது பாருங்க. அவன் அப்பேற்பட்டதாக இருக்கிறார், அதே மாதிரிதான் கிறிஸ்துவை போலவே ஒரு ஆவிக்குரியவன் இருக்கிறார். அதாவது இந்தியாவில் வந்து ஒரு பறவை அன்னப்பறவைன்னுவாங்க, அது ஒரு கற்பனை அன்னப்பறவை இருக்கிறது. அது கற்பனை ஒரு காரியம் என்னன்னா, பாலையும் தண்ணியை ஊற்றி வச்சோம்னா பாலை மட்டும் குடிச்சோம்னா தண்ணி அப்படியே விட்டுருணுவாங்க, அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அவங்க ஆழமா சொல்லுவார்கள் பாரு பாருங்க. அதே மாதிரிதான் ஒரு ஆவிக்குரிய குஸ்தவனும் அப்படிதான் இருக்க வேணும் பாருங்க. எப்படின்னா ஒரு சபைக்கு சிலர்னா, சபையில எல்லா சபையிலுமே குறைகள் இருக்கு, சபையில உட்கார்ந்து வசனங்களை கேட்டு சபையோட ஆராய்ந்து நடைபெறும் பொழுது, அவன் நிறைவாக மட்டும் பார்க்கக்கூடியதா இருக்க வேண்டும், நிறைவாக மட்டும் எடுத்துக்கொள்வதா இருக்க வேண்டும். குறையை பார்த்தோம்னா எல்லா சபையிலையும் குறை சொல்ல முடியும், எல்லா பிரசங்கத்திலையும் குறை சொல்ல முடியும். பட் அதே பார்க்கிறவர்கள் வந்து அவன் ஆவிக்குரியவர்கள் இருக்க மாட்டார், அதுதான் சொல்லி அவன் ஐடென்டிஃபிகேஷன் பண்றவங்க வந்து ஆவிக்குரிய இருக்க மாட்டாங்க பாருங்க. இவருக்கு எந்த சபையில உட்கார வச்சாலும் அந்த சபையில நல்ல செய்தி மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். ஆனா ஒரு நல்ல ஒரு ஆவிக்குரியவனுக்கு வந்து ஒரு அழகான ஒரு காரியம் பாரு, அதுதான் ஒரு ஆவிக்குரியனுடைய ஒரு ஒரு கிரீடமான ஒரு காரியம். எல்லா சபையிலும் உட்காந்து ஒவ்வொரு சபையிலும் குறைய கண்டுபிடிச்சா இருந்தாங்க அப்படின்னா, அது ஆவி வேற ஆவி, அது நல்ல ஒரு ஆவிக்குரியது பாருங்க. அப்ப ஆவிக்குரியோட பிரதான நோக்கம் சகலத்தையும் சொல்லி தெரிகிறார், ஆராயம் தெரிகிறார், கிறிஸ்துவின் சிந்தை உடையவராக இருக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு தெரியும், தேவன் ஒருத்தர் தான் பரிபூர்ணாரு, பரலோகத்துல போனாதான் பர்ஃபெக்ட் வில் வந்து அங்க இருக்கப்படுது, இங்க இருக்கிறது வந்து குறைவுள்ள ஒரு ஒரு தேவசத்தம் தான் போயிருக்கும், எல்லா இடங்கள்லாம் வந்து சபையில போனா குறைவில் ஏற்றதான் செய்யும். அதை பார்க்கறதுக்கு ஒரு ஆவிக்குரியவர்கள் கிடையாது. அப்ப ஆன்மையோட சம்பந்தப்படுத்தி, வேதவசத்தோட சம்பந்தப்படுத்தி, கிறிஸ்துவின் சிந்தையோட சம்பந்தப்படுத்தி அதை பார்க்கிறவன்தான் உண்மையான ஒரு ஆவிக்குரிய கிறிஸ்துவராக இருக்கிறார் பாருங்க. ஆனா வந்து இந்த மாம்சத்துக்குரியவர்களை குறிச்சு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, எவ்வளவு வருவோம் அயோத்தியா 12:17 வாசிக்கிறோம் பாருங்க. காலத்தை பார்த்தால் போதனமா இருக்க வேண்டிய உங்களுக்கு தேவனுடைய வாக்கியங்களின் மூல உபதேசங்களை மறுபடியும் மறுபடியும் உபதேசிக்க வேண்டியதா இருக்கிறது. நீங்கள் பலமான ஆகாரத்தை எல்லாம் பாலை உள்ள தக்கனவாடுகிறீர்கள், பால் உள்ளவன் குழந்தைகளா இருக்கிறபடினால் நீதி வசனத்தில் பழக்கம் இல்லாதனா இருக்கிறான் பாத்தீங்கன்னா. அவர் வந்து இதை பத்தி என்ன சொல்லுங்க, ரெண்டாவது ஸ்டேஜ்ல ஒரு கிறிஸ்டியன்ஸ் இவங்க வந்து எப்படின்னா, நான் எப்படி சொல்லிருக்கேன், குழந்தை கிறிஸ்தவர்கள் எந்த ஸ்டேஜ்ல இருக்கணும் நீங்க சொல்லுங்க. ஒருத்தர் எல்கேஜிலிருந்து பிரைமரி ஸ்கூல்ல இருந்து ஒரு ஹையர் ஸ்கூல் செகண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் வரைக்கும் நல்லா படிக்கிறாரு அப்படின்னா, அந்த பிரைமரி ஸ்கூல்ல படிக்கிற குழந்தைகளோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும், ஹை ஸ்கூல்ல படிக்கிற மென்டாலிட்டி பசங்களோட வேற மாதிரி இருக்கும், காலேஜ் யூனிவர்சிட்டியில படிக்கிற அவங்களோட மென்டாலிட்டி வேற மாதிரி இருக்கும் வரும். ஆனா நம்ம சபையில மட்டும்தான் சில பேர் வந்து சபையில உட்காந்துருக்காங்க அப்படின்னா, அவங்க ஆரம்ப ரச்சிக்கப்படும் பொழுது என்ன இது இருக்கோ அதேதான் வந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அதே மென்டாலிட்டி தான் இருப்பாங்க. அவங்க தன்னைத்தாலே வளர்த்துக்கொள்ள விரும்ப மாட்டேங்கிறாரு, ஆவிக்குரிய காரியங்கள்ல ஈடுபட மாட்டாங்க, சபையில உட்காருவாங்க, சபை சம்பந்தப்பட்ட காரியங்கள், வேதத்தை வசனிக்கிற காரியங்கள், வேதத்தை தியானம் பண்றது அதெல்லாம் வச்சுக்க போகட்டாங்க மட்டும். கேட்டா அவங்க ரெகுலரா சபைக்கு போறவங்களா இருப்பாங்க, ரெகுலரா சபைக்கு வருவார்கள், ரெகுலரா போவாங்க, நல்லா இருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரிய விஷயம் தன்னைத்தானே வளர்த்துக்கொள்ள இருக்க மாட்டேன். கடைசி வரைக்கும் அவனுடைய அந்த அந்த ஆத்தம் வந்து இப்படிதான் பலமான ஆழத்தை கொடுக்க முடியாது. ரொம்ப ஆழமான சத்தியங்களை சில சமயங்களில் பேச முடியாது பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு புரியாது, அவங்க வர்றவங்க வந்து அந்த செண்டாய் பீடிங் பண்ற மாதிரி தான் இருப்பாங்க. கேட்டில வந்தாங்கன்னா ஒரு ஒரு அவங்களுக்கு புரிந்து கொள்ளுற மாதிரி எளிதான ஒரு சத்தியத்தை பேசி அவங்களுக்கு அனுப்பும் பொழுது அவங்க அனுப்ப வர விடுதலை வருவாங்க, அவ்வளோதான். ஆனா அவங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வந்து இருக்காது. நல்லவர்களா இருப்பாரு, நல்ல சபையை சப்போர்ட் பண்றவங்க இருப்பாங்க, காணிக்கையில் கொடுப்பாங்க. ஆனா அது மட்டும் போறாங்க, தான் கிறிஸ்துவுக்குள் இன்னும் அதிகமாய் ஆழமாய் வளர வேண்டும் பாருங்க. அதைதான் வந்து கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறார். அவங்கள வந்து சொல்றாரு, இது பாவமான குழந்தைகளா இருக்கிறாங்க, இவங்க நீதி வசனத்துல வந்து பழக்கமுறை நீதி வசனத்துல வந்து இன்ட்ரெஸ்ட் காமிக்கல. வசனத்தை ஒருவன் சரியாக புரிந்து கொண்டான் என்றால் அவன் வசனத்துட்டு போக மாட்டேன். இன்னும் அதிகமாக கத்திருக்கீங்கன்னா வசனம் வந்து தேவனை காண்பிக்கிறது, கத்தருடைய சுபாவத்தை காண்பிக்கிறது, கத்தர் நல்லா இருந்ததை காண்பிக்கிறது. அதை நாம் சரியாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வசனத்துட்டு நம்ம போக மாட்டோம் பாருங்க. இன்னும் அதிகமாக கத்தரை சார்ந்து வருன்ற ஒரு வாழ்க்கைக்குள்ள வருவோம் பாருங்க. அப்ப ரெண்டாவது என கிறிஸ்தவர்களை பார்த்தோம், ஒரே சபையில பவுல் கடிந்து கொள்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவரு ஆவிக்குரிய சிந்தை கிறிஸ்துவின் சிந்தை உடையவர்களா இருக்க ஆவிக்குரியதை பார்த்தோம். அது மட்டும் குழந்தை கிறிஸ்தவர்களையும் வந்து பார்த்தோம் பாருங்க. இப்போ வந்து இந்த சபையில் உள்ள பிரச்சனை என்ன அப்படின்றத பார்த்தோம்னா அதே மூன்றாவது அதிகாரத்துக்கு போகும். மூன்றாவது வசனத்துல நீங்க பாத்துட்டீங்கன்னா மூன்றாவது வசனத்துல வந்து வசனம்னா பொறாமையும் வாக்குவாதம் பேதங்களும் உங்களுக்கு இருக்கிற அப்படின்னா நீங்க மாம்சத்துக்குரியவர்களா இருந்து மனசை மாற்றியா நடத்தீங்கல்லவா. ஏன்னா சபையில வந்து பாத்துட்டீங்கன்னா ரெண்டு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் ஒரு காரியத்தை கொடுத்தேன் அங்க இருந்தது. அவங்க ஒருத்தர் பொறாமை, ஒருத்தர் மாம்சத்துக்கு அப்படின்றாங்க. அது மட்டும் கிடையாது, நான் பவுளை சேர்ந்தவன் வேறு அவ்வளவு சேர்ந்தவன் சொல்லிருக்கேன், நீங்க மாம்சத்துக்குரியவர்கள் சொல்றாரு. ஒரு குரூப் விஷயம் கிரியேட் பண்றாங்க, எனக்கு வந்து இந்த பாஸ்டரை பிடிக்கும், இந்த ரெவரண்ட பிடிக்கும், இந்த அப்போஸ்டரை பிடிக்கும், இந்த மினிஸ்டரை தான் பிடிக்கும், மற்றவங்களை பிடிக்காது அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் விஷயம் வந்து கொண்டு வராங்க. பவுளேசன் தான் பிடிக்கும், அப்போ சொன்னவங்க தான் பிடிக்கும்னு சொல்லிட்டு இது எங்க இருக்கு, சபைகள் இருக்கு. இது பெரும்பாலும் எங்க இருக்குன்னா சில பாரம்பரிய சபைகள்ல வந்து இது இன்றைக்கும் வந்து ஒரு காண்டெம்பரரி சர்ச்சஸ் வந்து பாத்துட்டீங்கன்னா எலெக்ஷன்லாம் வைப்பாங்க, போல் பம்பர்ஸ் தேர்ந்தெடுக்கிறது. அப்ப நான் வந்து அந்த எலெக்ஷனே வந்து குரூப் விஷயம் தான், பாதியை பிடிச்சவங்க ஓட்டு போட்டுவாங்க, பாதியை போட்டாங்க. சபையில வந்து அந்த பாலிடிக்ஸ் வந்து சபையில உள்ள கொண்டு நிறுத்திவாங்க பாருங்க. அதுக்கு பிறகு இவரெல்லாம் சேர்ந்து யார் வந்து தமக்கு பிரியமான போதவரா இருக்கணும் அவரை ஹெல்ப் பண்ணி போடுவாங்க. யார் வசத்தை போதிக்கிறா, யார் வந்து கண்டிச்சு விதத்துல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதெல்லாம் அவங்க பிடிக்காது. அப்ப இவர் வந்து சபையில வந்து இருக்குது, குறைஞ்சி சபையிலே இருந்ததுனாலதான் அவர் வந்து ஆய சபையிலே இருந்ததுனால வந்து பவுல் வந்து மென்ஷன் பண்றாரு. இன்றைக்கும் அது கண்டினியூஸ் இறங்க போகுது பாருங்க. நானும் ஒரு பெரிய பிரபலமான சபையில இருந்தேன் பாருங்க, நல்ல ஒரு பாரம்பரிய சபையில. அங்க இந்த பிரச்சனை நிறைய இருந்தது. ஒவ்வொருத்தங்களும் நாங்களாம் ஒரு விசுவாசிகளாக கூடி பேசும்பொழுது ஒரு சில பேர் எனக்கு அந்த பாஸ்டர் பிடிக்கும், அந்த அப்போஸ்தலர் பிடிக்கும், அவர்தான் ஆலோசனம் பண்ண விசுவாசிகளை ஓடுமாக்கும், அது ஒரு குரூப் சொல்லுவாங்க. சில பேர் தீர்க்க வசனம் பின்னாடி ஓடுவாங்க, தீர்க்க வசிங்க இவர் அப்படியே சொல்லிடுவாங்க, டிட்டோவை நம்ம லைஃப்ல சொல்லிடுவாருங்க, தீர்க்க வசனம் தான் முக்கியம் சொல்லிட்டு இதில் போவாங்க. சில பேர் இருந்தாங்க ஒர்ஷிப் போனா ஒர்ஷிப் அப்படி பரலோகத்தில் இருக்கிற மாதிரியே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்ஷிப் பரிசத்தை அவங்க பின்னாடி வந்து அவங்க ஒரு ஹீரோவா வந்து போயிடுவாங்க பாருங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா வார்த்தை வசனத்தை போதிக்கிறாங்க, வசனத்தை எடுத்துக்கும், வசனம் நல்லா போதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பின்னாடி போற ஒரு கூட்டம் இருக்கு. இப்போ இன்றைக்கு ஒரு காண்டாபரி சர்ச் இன்னைக்கு இருக்கிற இது சபையில வந்து இந்த மாதிரி இருக்கு பாருங்க. நான் வந்து ஒரு குரூப் விஷயம் பண்ற மாதிரி இவருக்குள்ள இருக்கிறது, இவர் இங்கே போயிட்டு அவங்கள குறை சொல்வாரு. இது நிறைய இன்றைக்கு சோசியல் மீடியா திறந்தா விட நிறைய பிரச்சனைகள் வந்து ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது பாருங்க. இன்றைக்கு சபையில இருக்கிறது அன்றைக்கு சபையில இருந்திருக்கு பாருங்க. அதைத்தான் அவர் வந்து காமிக்கிறாரு. அது மாதிரி சொல்றாங்க எட்டாம் வசனம் ஆறாம் வசனம் பாருங்க. நான் நட்டேன், அப்புறம் நீர் பாய்ச்சினா தேவனே விளை செய்தார். நீங்க விசுவாசிக்க ஊழியக்காரன் ஒரு சாதாரண ஊழியக்காரங்க தான், அவங்க மேல ஆண்டவர் இருக்காரு. என்னுடைய வேலை அதனாலதான் அப்பளோடைய வேலை என்ன, அவர் சபை மேய்ப்பு அவர் வந்து என்ன பண்றாரு, நீர் பாய்ச்சிக்கிறாரு, விளைய சேர்ந்து யாருன்னா தேவன் தான். கபர் இல்லை அப்படின்னா எங்களுடைய பிரயாசங்கள்லாம் விரிவாக போயிடும் அப்படின்ட்டு அது சொல்றது. இன்னொரு நாங்க தேவனுக்கு உடன் விளையாடு, நாங்க தேவனுடைய உடன் விளையாடுகள் தான், நீங்களே தேவனுடைய பண்ணையும் தேவனுடைய மாளிகையுமா இருக்கின்றார். உங்களுக்கு நீங்க தான் மெயின், நீங்க தேவனுடைய மாளிகை, நீங்க தேவனுடைய பண்ண ஃபார்ம், உங்களுக்கு சர்வ் பண்றது தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதே சமயத்தில் குரூப் சகானா அப்படின்ற மாதிரி சொல்றாரு பாருங்க. அப்படி சொல்லும் பொழுது ஒரு வார்த்தையை சொல்லுகிறாரு, ஊழியத்தை குறித்து சொல்லும் பொழுது சொல்றாரு, பத்தாவது வசனம், எனக்கு அழைக்கப்பட்ட தேவத்திற்கு போல புத்தி உள்ள சிற்பாசிரியை போல அஸ்திபாரம் போட்டேன், வேறு கத்துகிறான் அவனவன் தான் அதுமே இல்லாதனா கத்துகிறான் என்று பார்க்கப்படுகின்றார். என்ன சொல்றேன்னா, என்னுடைய மினிஸ்ட்ரி வந்து சர்ச் ஃபார்மி ஃபவுண்டேஷன் போட்டு சர்ச்சை ஆரம்பிச்சு வச்சிருந்தேன். அங்குள்ள போவது வந்து அதற்கு மேல என்ன ஃபவுண்டேஷன் போட்டிருக்கணும் அந்த ஃபவுண்டேஷன் மேல கட்டுறாங்க. அவங்க எல்லாமே கட்டினாலும் மூலத்தில் வந்து அண்டரா இயேசு கிறிஸ்து அப்படின்றாங்க. பதினாலு புலப்பட்டுக்கு அஸ்திபாரம் இயேசு கிறிஸ்துவ இல்லாமல் வேறு ஒரு அஸ்திபாரத்தை போல உருவாக்கப்படாது. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ வச்சுதான் சபைகள் வந்து ஊழியர்கள் வந்து கட்டப்படுகிறது. பதினாவசனம் பாத்தீங்கன்னா, ஒருவன் அந்த அஸ்திபாரத்தினால பொன் வெள்ளி வெளியேறப்பட்ட கல் மரம் புல் வைக்குள் ஆகியவற்றை கட்டினால் அவனுடைய வேலைப்பாடு வெளிப்படாகும், நாளானது விளங்க பண்ணும், ஏனெனில் அது அக்கீதாக வெளிப்படுத்தப்படும். அவனுடைய வேலைப்பாடு எத்தனை வந்து அக்னி பரிசோதிக்கும். ஒருவன் அதன் மேல் கட்டினதாக கூட பெறுவான், ஒரு கட்டின அஸ்தமடைவான் அவனோட ரசிக்கப்படுவான், அதுவும் அக்னியப்பட்டு தப்பினது போல் இருக்கும். நீங்கள் தேவனுடைய ஆழமா இருக்கிறது, தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறது அறிவிக்கிறான். இங்க ரெண்டு காரியத்தை பொறுத்து பேசுறாரு, ஒண்ணு ஒரு ஊழியத்தை பொறுத்து பேசுகிறாரு, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை கொடுத்தும் பேசுகிறாரு. நான் அஸ்திபாரம் போட்டேன், இன்னொருத்தர் சபையை கட்டுறாரு, இரண்டாவது அஸ்திபாரம் போறவரை மட்டும்தான் ஒரு சபையை கட்டுறாங்க. அப்புறம் சபைக்கு வந்து நான் நிறைவேறேன், இதுதான் அவர் சொல்றாரு, பவுலும் சொல்லிட்டு ரொம்ப சொல்றாரு. அதனால ஒரு சபையில வந்து பாத்துட்டீங்கன்னா, ஒவ்வொரு ஊழியமும் ஒவ்வொரு ஒரு அநாட்டுக்கு இருக்கு பாருங்க, ஒரு ஊழியக்காரர் வரும் ஊழியத்தை வரையும், அதன் அடிப்படையில் ஒரு அவங்க வந்து சபையை வந்து கட்டுறாங்க. ஆனா ஃபண்டமெண்டல் யாரு பேசிக் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் தான் சபைக்கு மூலிக்கல்லா இருக்கிறாரு, அவர் தான் வந்து ஒரு அஸ்திபாரம், அவர் தான் அவரை மாற்ற உருவாக கூடாது. அவர் மாதிரி ஊழியர்கள் கட்டப்படுகின்றன. அந்த ஊழியர்கள் வந்து நல்ல ஆவிக்குரிய ஊழியர்களாக கட்டப்படும் பொழுது அது வந்து பாத்தீங்கன்னா அது இப்போ அக்கினால் அந்த ஊழியத்தில் பரிசோதிக்கும் பாருங்க, சோதனைகள் இதெல்லாம் வரும்பொழுது அந்த ஊழியர் வந்து நின்று பிடிக்கும் பாத்துங்க, நின்று பிடிக்காத ஊழியர்களும் இருக்கிறது. அவைகள் வந்து பாத்தீங்கன்னா அவைகள் வந்து அக்னி சோதனை வழியா போகும் பொழுது அது நின்று பிடிக்கல பாருங்க. இது சபையா இருக்கிறதுக்கெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையை எடுத்துக்கலாம் பாருங்க. நம்ம சூசாசத்தை கேட்கிறோம், யாரோ ஒருத்தர் சூசாசம் சொல்லியிருக்கிறாரு நம்ம இடத்துல, அவர் வந்து பாருங்க நாம் சபையில கொண்டு போய் சேர்றோம் பாருங்க, அவர் அவர் சபையில சேர்த்துட்டு வந்துட்டு சபைக்கு அவருடைய சபைக்கு நம்மளை கூட்டி போனாலும் சரிதான், வேற ஒருத்தர் மூலமா வேற சபைக்கு நான் போனாங்க, எங்கேயோ ஒருவருக்கு ஏதோ மீட்டர் கேட்டுக்கலாம், தனிப்பட்ட முறையில் சூசாசத்தை கேட்கலாம், பஸ்ல போகும்போது கேட்டிருக்கலாம். ஆனால் இந்த நாம் அவருக்குள்ள தேவனுக்குள்ள இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை வந்து அந்த சூசாசத்தை கேட்டதும் நிற்க கூடாது. வாழ்க்கையை மேலே நம்ம கட்டப்படணும். கட்ட கட்ட என்ன ஆகும் அப்படின்னா இந்த வாழ்க்கை அளவு நிலத்தில் இருக்கும் பாருங்க, நம்ம எதுல கட்டுறோங்கிறது முக்கியம். நல்ல வசனத்தை கேட்க வசனத்துல கட்டணும், ஜபத்துல கட்டணும், உபவாசத்துல கட்டணும், சபையில கட்டணும், சபையை ஐக்கியத்துல கட்டணும். அந்த சபையோடு சேர்ந்து நம்ம வளர்களா இருக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே சோதனைகள் பிரச்சனைகள் வரும் பொழுது நாம் நிலத்தில் இருக்கிறவர்களா இருப்போம் பாருங்க. நம்ம அப்படியே சூசியத்தை கேட்டு வினோதனம்ன்ற வாழ்க்கையை வாங்க, சூசியத்தை கேட்டா சிவசு எட்டு கொண்டாச்சு, உலகத்துடைய அந்த ஒரு ஆசையும் போகல, அதோட சேர்ந்த ஒரு சரியில்லாத ஒரு வாழ்க்கை, ஒரு நிலையில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தோம்னா சோதனை வரும்பொழுது அது வந்து பாருங்க நம்முடைய வாழ்க்கையில வந்து ஒரு மாம்சத்துக்குரிய வாழ்க்கையா வாழ்ந்தோம்னா அது வந்து நினைச்சு நிற்காது பாருங்க. அதான் இந்த சொல்றாரு, உங்களுக்கு குறிச்சு சொல்றதுனால தனிப்பட்ட வாழ்க்கையும் குறிச்சு சொல்றாரு பாருங்க. அதுதான் சொல்றாரு, பரவாசனம் பார்த்தா நல்லது, ஒரு கட்டணம் வந்து போனா நஷ்டம் கிடையாது, சோதனை வந்து அது காலி ஆயிடுச்சு, நம்ம லைஃப் ஒரு பர்சனல் லைஃப் ஒண்ணுமில்லாம போயிடுச்சு, ஊழியர்கள் கட்டப்பட்ட ஊழியர்களா போயிடுச்சுன்னா அது ஒண்ணுமில்லாம போயிடும் பாருங்க. அது சொல்றாரு, அதுக்கப்புறம் தேவனுடைய ஆழமா இருக்கும், தேவனுடைய ஆவி உங்களுக்குள்ள வாசமா இருக்குன்னு அறியா இருக்கிறீங்களா அப்படின்றாரு. என்ன சொல்றாருன்னா, அவர் சொல்லும் பொழுது நம்முடைய ஆவியை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கொடுத்தான் பெரும்படினா, தனிப்பட்ட விசுவாசத்தை சேர்ந்ததுன்னா சபை, ஒரு கல்லு கட்டடம் சபை கிடையாது, பிரமாண்ட கட்டடம் சபை கிடையாது பாருங்க, விசுவாசிகளின் கூட்டம் தான் சபை. அப்போ ஒவ்வொரு தனிப்பட்ட விசுவாசிகளும் ஆவிக்குரிய விஷயத்துல நல்ல ஒரு ஆவிக்குரியவர்களா சகலத்தின் நிதானத்தை அறிகிறவர்களா கிறிஸ்தவ சந்தேகங்களா இருக்கும் பொழுது அந்த சபையானது எப்பேற்பட்ட சோதனையையும் தாங்கக்கூடிய வல்லமை உள்ளதா இருக்கிறோம் பாருங்க. அதே ஆனால் தன வாழ்க்கை வந்துட்டா இருந்த அப்படின்னா சோதனை வரும்பொழுது அந்த வாழ்க்கை வந்து ஒன்றும் இல்லாமல் போகும் பாருங்க. என்னுடைய நண்பர் ஒருத்தர் நான் சிறுவது பள்ளியில் படிக்கும் பொழுது எனக்கு சூசியஸ்தான் அறிவித்தார் பாருங்க. நான் ஏற்ற சொல்லுவது அப்பொழுது ஒரு ஏத்திஸ்டாக இருந்தேன் பாருங்க, நான் எந்த எந்த கடவுளையும் கும்பிட மாட்டேன். அந்த சமயம் வாழ்க்கையா தேவை தேவை தேவை அறிவிச்சாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையை நான் பார்த்து பாருங்க, அவருடைய வாழ்க்கை எனக்கு சாட்சியோட வாழ்க்கையா இருந்தது பாருங்க. ஒரு நல்ல ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர் பாருங்க. அவர் நல்ல ஒரு ரொம்ப கட்டமைப்பான குடும்பத்திலிருந்து வந்தவர். அவர் யோசனை ஏற்றுக்கொண்ட மொத்தம் அவருடைய வாழ்க்கையில பாடல்கள் பிரச்சனைலாம் வந்து சிகிச்சை வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. ஏன்னா கலையாக நடக்கும்பொழுது எனக்கு உள்ள ஒரு கொஸ்டின் இருந்துச்சு, ஏன் நம்ம இவர் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாரு, குடும்பத்தை இழக்கிறாரு, வீட்டு வெளியே போனா போக ரெடியா இருக்கிறாரு ஆண்டவருக்காக, அந்த இது என் மனதில் இருந்துச்சு பாருங்க. அதுக்கப்புறம் வேற ஊருக்கு நான் வந்துட்டேன். வேற ஊருக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வேலைக்கார இடத்துல வந்து அங்கேயும் ரச்சிக்கப்பட்ட ஆவிக்குள்ள இருந்தாரு பாருங்க. அவர்கள் இந்த சபைக்கு கூட்டு போனாங்க, நான் வேண்டாம் இருப்பா தான் போய் உட்கார்ந்தேன் பாருங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சபையிலே நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன், ஞானசனம் எடுத்து ரச்சிக்கப்பட்டேன், கிறிஸ்துவுக்குள்ள அத்தியமே வளர ஆரம்பிச்சேன் பாருங்க. வளர்ந்த வளர வந்து என்னுடைய வாழ்க்கையில வந்து பல மாற்றங்கள் உண்டாயிருச்சு. கிட்டத்தட்ட வேலை கழித்து நான் எதாச்சியாக ஒரு மீட்டிங்ல எனக்கு சுவிசேஷம் சொன்ன ஒருத்தர பார்க்க நண்பர் அவரை பார்க்க வேண்டியதாச்சு. ஒரு தினம் யாரா பேச வேண்டியது எதாச்சும் அறிமுகப்படுத்தி கொண்டோம். அப்பதான் எனக்கு நன்றாக தெரியும், என்னுடைய நண்பர் எனக்கு அவர் தான் சுவிசேஷம் சொன்னாரு. நான் அவரை சொல்லும் பொழுது நான் உங்க மூலியமா தான் இயேசு ஏற்றுக்கொண்டேன் ரொம்ப ஒரு ஆச்சரியப்பட்டார். அவருடைய என்னுடைய வாழ்க்கை நல்லா தெரியும் அவருக்கு. அவர் சொன்னாரு, பரவாயில்ல மாத்தி நீங்க வசனத்துக்குள்ள இருக்கிறீங்க அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு சொன்னாரு. அந்த வார்த்தை வந்து எனக்குல வந்து இன்னமும் ஞாபகம் இருக்குது பாருங்க. எங்கோ ஒரு நாள் எனக்கு என்னுடைய ஆவிக்குரிய அந்த இளமையத்தை விழுந்தப்பட்ட அந்த சுவிசேஷ வார்த்தை எனக்கு சரியான பாதையில வழி நடத்தி நல்ல ஒரு நல்ல சபையில உட்கார வச்சு பாருங்க. நிறைய வசனங்களை வந்து நான் வந்து வசனத்தில் என் வாழ்க்கை கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்கிறது. அந்த சுவிசேஷர் வந்து எனக்கு கேட்கும்போது ஒரு பாஸ்டா இருக்காரு, என்னுடைய வாழ்க்கையை கேட்கும் போது அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாருங்க. நல்ல ஒரு அவர் போட்டாதுலதான் அந்த சுவிசேஷத்துலதான் வேஸ்டா போகல. அதே மாதிரி பாருங்க, நம்ம ஆவிக்குரிய சகலத்தின் காலத்தை பார்த்து நான் வந்து பலதரப்பட்ட பல உபதேசங்கள் ஊழியர்கள் இருந்திருக்கிறேன். பல உபதேசம் உள்ள சபையில போதிக்க சபையில இருந்திருக்கிறான் பாருங்க. இருக்கும்போது நம்ம சகலத்தின் வித்தியாசத்தை அறியும் பொழுது அந்த சபையிலோட குறைகளை நான் பார்க்கவில்லை, அந்த சபையிலோட நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க. அதை எப்படி பிரசங்கம் பண்றாங்க, எந்த வார்த்தையை கொண்டு பிரசங்கம் பண்றாங்க, பிரசங்கம் பண்ற ரிசல்ட் என்ன, அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்கும் பொழுது நம்முடைய வார்த்தையை எப்படியா கிரியை செய்யறது, இதெல்லாம் நான் எடுத்துக்கொள்வான் பாருங்க. அதே மாதிரி உன்சாராக போட மாட்டேன் நான். அப்படி எடுத்துக்கொண்டதுனாலதான் வந்து இன்றைக்கு வந்து அவர் எல்லாருமே நண்பர்களாக இருக்கிறார்கள் எனக்கு. எனக்கு சத்தியத்துல வந்து நான் நினைச்சு நிற்கிறேன். ஏன்னா நம்ம இந்த ஆவி வந்து நிதானி தருகிற ஆவியா இருந்தா தான் அவர் பேசுகிற வசனங்கள் உண்மையா அவர் பொய்யா வேகத்தின் அடிப்படையில் பேசுகிறார்கள், கத்துடைய குணாதேசத்துக்கு வச்சிருக்கிறதா இந்த இதன் பார்க்க முடியும். அப்ப நாம் பலரப்பட்ட புரோசா வழியாக கடந்து போனாலும் நமக்குள்ள இருக்கிற ஆவியானவர் நம்மளை எது சத்தியம் எது தேவை எதுவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை உபயோகமா இருக்குன்னு நம்ம சொல்லி நம்மளை வழி வழிநடத்துவார் பாருங்க. அதனால நம்ம வந்து எதுவுமே இடம் தேவை கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் நம்ம சேஃபா தெரிந்து வந்துடுவோம் பாருங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப காரியம் பாருங்க. அதனால வந்து நாம் வசனத்துல நிற்கும் பொழுது வசனத்துல வாழ்க்கையை வழிநடத்தும் பொழுது அந்த வந்து நம்முடைய வாழ்க்கை ஒரு ஸ்டெபிலிட்டியான ஒரு வாழ்க்கையாக கத்தர் வந்து கொண்டு வருவார். வசனத்தை நினைச்சு நிற்கிற ஒரு வாழ்க்கையாக வந்து கொண்டு வருவார் பாருங்க. இப்ப நான் அது எப்படிப்பட்டதுன்னா ரோமர் 8:9 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவர ஆவி உங்களுக்குள் வாசமா இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டாமல் ஆவிக்கு உட்பட்டவராக இருக்கிறீர்கள், கிறிஸ்துவின் ஆவி இல்லாதது அவருடைய அல்ல என்றார். இந்த இடத்துல நான் ஏற்கனவே சொன்ன பாரு, ஆவிக்குரியவர் யாரு, மாம்சத்துக்கு, ரெண்டாவது சமமா இருக்கிறாங்க. தேவனுடைய ஆவி பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ள வாசம் பண்ணுகிறாரோ, பரிசுத்த ஆவியானவர் யாரை நம் வரவேற்றோர் ஏற்றுக்கொண்டோ நமக்குள்ளே வருவார். அப்போதான் என்ன பண்ற ஆவிக்குரியெல்லாம் மாறுவோம். அப்ப நம்முடைய என்டையர் லைஃபே மாறிடும், அந்த குணாதிசயம் ஆயிடும் பாருங்க. நம்ம வந்து ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிற காரியங்கள் வந்து வேற மாதிரியா இருக்கும். ரச்சிக்கப்படுறதுக்கு முன்னாடியும் ரச்சிக்கப்படுறதுக்கு அப்புறமும் பல மாற்றங்கள் வருவாரு. வசனத்தை கேட்க கேட்க வசனத்தை குறிச்ச ஒரு அறிவு நமக்கு வளர வளர நான் நல்ல ஆவிக்குரியவர் வரும்போது நம்மளை வந்து எவ்வளவு நமக்கு வந்து எதோ வித்தியாசம் நமக்கு தெரிஞ்சிடும். எவ்வளவுதான் வித்தியாசம் பார்த்தோம், வேத வசனத்திலே நாம் வந்து நிலைச்சு நிற்கும் பொழுது நம்மளை வந்து எந்த பிரச்சனையும் என்ன பண்றது, எவ்வளவு பெரிய சோதனை வந்தாலும் அணுகாது. ஏன்னா நம்ம ஆவிக்கு உள்ளா இருக்கிறோம். அதனாலதான் வந்து கிறிஸ்துவின் ஆவி நமக்குள்ள வாசம் பண்ணணும் பாருங்க. நம்ம இறைவனை வாழ்ற வாழ்க்கை, ஒரு குழந்தை கிறிஸ்தவ வாழ்க்கை, அந்த ஸ்டேஜ்ல வந்து மேலே ஏறணும். நம்ம ஏற ஏறதான் வந்து நம்முடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உண்டாயிரும். அப்ப நாம் ஆவிக்குள்ளா இருக்க வேண்டும். மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவா சிந்திப்பார்கள், ஆவிக்குரிய ஆவிக்குரியவர்களா சிந்திப்பான் பாருங்க. ரெண்டாவது ஒரு காலத்தை பார்க்கிற பார்வை வேற, வேறு ரெண்டு பேரும் கொடுக்குற ரிசல்ட்டுமே வேற பாருங்க. அப்ப இதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டம் பார்த்தோம்னா நான் பார்த்திருக்க ஜெபத்தை குறித்து ஆண்டவர் போதிக்கும் பொழுது மத்தேயுவில் ஏழாவது அதிகாரத்துல 24வது வசனத்துல இப்படியா இருக்குது. மத்தேயு 7:24. ஆனால் நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இவரோட சோதனை எவனும் அவன் கண்ணனின் மேல் தன் வீட்டை கட்டி புத்துள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமாள் சிறந்து பெருமகன் வந்து காத்த அடுத்து வீட்டின் மேல் மோதியும் எழுதவில்லை. ஏன் என்றால் அது கண்ணன் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி அந்த வார்த்தைகளை கேட்டு இதில் முடி செய்யாதிருக்கிறவன் எவனும் அவன் தன் மனதின் மேல் வீட்டை கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடுவான். பெருமாள் வந்து பெருவெள்ளம் வந்து காற்றின் அடுத்து அந்த வீட்டின் மீது மோதிய போது விழுந்தது விளைவு முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசின்னு சொல்லலாம். ஆண்டவர் ரெண்டு பேருமே விசுவாசி, ஒருத்தர் புத்தி இல்லவர், ஒரு புத்தி இல்லாதவர் சொல்றாரு. நான் சொல்லிய அந்த வார்த்தைகளை கேட்டு அப்படின்றார். வேத வசனத்தின் அடிப்படையிலே தன்னுடைய வாழ்க்கையை கட்டமைக்கிற ஒரு ஆள், வேத வசனத்தை தள்ளி வச்சுட்டு மாம்சத்தின்படி தன் வாழ்க்கையை கட்டுகிற ஒரு ஆள். ரெண்டு பேருமே விசுவாசி தான் பேசி பேசுறாரு. ரெண்டு பேருமே வந்து ஒரு வீட்டை கட்டுகிறார்கள். வீடை வந்து தனிப்பட்ட வாழ்க்கை, ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அர்த்தமா அடையாளமா இருக்கிறது. ஒருத்தர் வந்து என்னங்க கட்டாருனா கண்மலை மேல கட்டுறாரு, மலை மேல கட்டுறாரு. மலை மேல வந்து நீங்க பவுண்டேஷன் போறதுனா சர்வசாதாரண காரியம் காரியம் கிடையாது. ஒரு உளிய வச்சு நீங்க ஒரு அடிக்கு ஒன் ஃபீட்டுக்கு வந்து நீங்க போடுறதுக்குள்ள இவர் மலை மேல கட்டா ஒரு வீடை கட்டிடுவாரு. நீங்க ஒருக்கு ஒண்ணு நீங்க பவுண்டேஷன் போடுங்க, அது உரத்து ஓப்பன் பண்றதுக்குள்ளே அவங்க வீடு கட்டிடுவாரு. இவருடைய வேலை ஸ்லோ ப்ராசஸ்ல போகும், இவரு ஃபாஸ்ட் ப்ராசஸ்ல போகும் மலை மேல் கட்டுறவர்கள். ஆனா இவர் கட்டி முடிச்சுட்டாரு, இந்த கண்ணில் மேல் கட்டி முடிச்சுட்டாரு அப்படின்னா அந்த வீடு எப்படிப்பட்டதா இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் அது இடமல்லக்கூடிய ஒரு சக்தி படுத்ததாக பாதுகாப்பு உள்ளதாக இருக்கும் பாருங்க. ஆனா இவர் என்ன சொல்றாரு, வசனத்தை கேட்கல, வசனப்படி வாழ்க்கை தேவையில்லை, நான் எப்படி வேணாலும் வாழ்வேன், நான் மாம்சத்துக்குள்ளதா இருப்பேன், வசனத்தின்படியாக நான் சம்பாதிக்கணும் அவசியம் கிடையாது, வசனத்தின்படிதான் வாழ்க்கை அமைத்துக் கொள்ளணும் அவசியம் கிடையாது, நானும் என்னுடைய வாழ்க்கையை கட்டுற பாருங்க சொல்லிட்டு இவர் கட்டுவாரு பாருங்க. இந்த பிரச்சனை வந்து ரெண்டு பேத்துக்கு வராது, உறவாளர்கள் வருது பாருங்க. பெருமலை சொரிந்து பெருவாளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டில் மேல் மோதுது, ரெண்டு வீட்டு மேலையும் மோதுது, ஒரே நேரத்துல ப்ராப்ளம் கொடுது. ஆனா கண்ணுல மேல் கட்டப்பட்ட வீடு, வசனத்தின் அடிப்படையில கட்டப்பட்ட வீடு, இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு கட்டப்பட்ட வீடு என்ன பண்ணுச்சுன்னா நிலச்சி நிக்கும். ஆனா அதை பிறந்துள்ளவர்கள் தங்கள் வாழ்க்கையை தங்கள் இஷ்டப்படி கட்டமைத்தவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் இவ்வளவு கட்டணம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா விழுந்தது மட்டும் விடுது முற்றும் அழிந்தது என்றார். எப்படி எப்பேற்பட்ட ஓமை. அப்ப வசனம் வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியம் பாருங்க. இந்த வசனத்தின் அடிப்படையிலே அப்படின்னா வசனம் வார்த்தை ஆண்டனா இயேசு கிறிஸ்து வார்த்தை பாருங்க. நான் சொல்லி அந்த வார்த்தை என்றார், ஆண்டர் டைரக்டா பேசுறாரு. இயேசு கிறிஸ்து சொல்லிய இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் மூலம் நாம் கட்டும் பொழுது நம்முடைய வாழ்க்கையானது நிலைச்சு நிற்கும். இவைகளை புறந்தள்ளி நம்ம மாம்சத்தின்படி கட்டுறோம் பாருங்க, அந்த வாழ்க்கை வந்து நிலைச்சிருக்காரு. அப்ப சபையில தான் ரெண்டு பேருமே விசுவாசிகள் தான் சொல்றாரு. ஒருத்தர் வந்து அவிசுவாசி, ஒருத்தர் விசுவாசின்னு சொன்னாருன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. அப்ப டீப் இன்சைடர் ஹார்ட், நம்முடைய இருதயத்தின் அடிப்படையில நாம் எதை சார்ந்திருக்கிறோம், தேவனுடைய வசனத்தின் அடிப்படையை சார்ந்திருக்கிறோமா, தேவனுடைய வாக்கின் அடிப்படையில் நம்ம கட்டுறோமா, பசுத்த ஆவியான நம்ம இதயத்தில் இருக்கிறாரா, நான் ஆவிக்குரியவன் சகலத்தில் இதாக தருகிறோமா, கிறிஸ்துவ சிந்தனை இடத்துல இருக்கிறதா, இதன் அடிப்படையில நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த கிறிஸ்துவ வாழ்க்கையை நம்ம கட்டுகிறோமா, அது ரொம்ப நம்ம விதானத்தை பார்க்கணும் பாருங்க. சில நேரங்களில் இந்த வாழ்க்கை ஏற்பட்டதா இருக்கிறது, சூழ்நிலை வரும்பொழுது நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வந்து ஃபேஸ் பண்றோம், விசுவாசம் பிரச்சனைகளை சொல்லும் பொழுது, பலங்களை கொண்டு நம்மளை தாக்கும் பொழுது, நமக்குள்ள குறைகளை மேற்கொண்டு காமிக்கும் பொழுது, நாம் உள்ள இருந்து என்ன வசனங்களை பேசுகிறோம், என்ன வார்த்தைகளை பேசுகிறோம், ஒரு டிப்ரெஷன்ல போயிடுறோமா, இல்ல வார்த்தைகள் எந்த பிசாசை எதுக்குறோமா, இந்த வார்த்தை எங்க இருந்து பிசாசை பேசுறாரா, கத்தா பேசுறாரா, மலையாள மூலியமா யார் பேசுறா, இதெல்லாம் வந்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கணும் பாருங்க. இதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம கிறிஸ்துவ வாழ்க்கை இன்னும் வந்து லைட்டா ஈஸியாக மாறும் பாருங்க. இப்ப வசனத்தின் மேல் கட்டப்பட்ட ஒரு வாழ்க்கை, அவர் பவுல் கொண்டு சொன்னது பார்த்தீங்களா, அஸ்திபாரம் போட்டு அது மேல வந்து அவங்க கட்டிக்கிறாங்கன்றாரு. ஒருத்தர் பொண்ணை கட்டாரு, ஒருத்தர் வெயில கட்டாரு, ஒருத்தர் விளையாடப்பட்ட கட்டில கட்டாரு, ஒருத்தர் வைக்கோல்ல கட்டாரு, ஒருத்தர் மரத்துல கட்டாரு. நம்ம எதுல கட்டோம் நம்முடைய வாழ்க்கைய, வசனத்தின் அடிப்படையில கட்டுக்கிறோமா, பிரச்சனை வரும்பொழுது நம்முடைய வாழ்க்கை எப்படியாது, நாம் எப்படியா இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு ஜபத்துக்கு வந்து இன்னொருத்திட்ட போறதே வேலை பிரச்சனை வரும்போது அதனால அது ஓகே நான் குறை சொல்லலை நான். ஆனால் நான் எப்படி டிஃபென்ஸ் பண்ணதுலாம் இருக்கணும், நம்முடைய வாழ்க்கை தான் அது டிஃபென்ஸ் பண்ணுது. நம்முடைய வசனத்தில் எந்த அளவுக்கு வளர்ந்து வைக்கிறோமோ அதெல்லாம் வந்து டிஃபென்ஸ் பண்ணுது பாருங்க. இப்போ நம்ம ஆவிக்குரியவன் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண ரெடியாக இருக்கணும் பாருங்க. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி தான் அது வந்து என்ன பண்ணுவோம், அது நம்மள்கிட்ட மோதி அழகாக ஒன்றும்லாம் போகும். நாம் அது கத்தி அப்படி என்ன பண்ணுறது நிலச்சி நிற்கும் பாருங்க. ஏன்னா அந்த அஸ்திபாரம் எவ்வளோ போட்டு கண்ணின் மேலே போட்டப்பட்டிருக்கு, அந்த அஸ்திபாரம் ஆண்டவன் மேலே போடப்பட்டது, அதை ஒன்றுமே பண்ணவே முடியாது பாருங்க. மற்ற ஏழு ஏழு பதினெல்ல போட்டு பாருங்க, நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமும் கெட்ட கனிகளை கொடுக்கும். அப்ப என்ன சொல்லணும், ஆவிக்குரியவன் தன் உள்ளத்தை வந்து நல்லவாதான் வைத்து பேச முடியும். அதே மாம்சத்துக்கு என்ன பண்றாரு, தன் உள்ளத்தை அவர் உள்ளத்துல என்ன ஸ்டோர் ஆயிருக்கு அதுதான் வரும். ஸ்டோர் பண்ண இதுதான் வரும். உள்ள நம்ம எப்படி இன்னைக்கு செல்போன் எல்லாம் ஸ்டோர் பண்றோம், மறுபடியும் என்ன பண்றோம், அவுட்புட் கொடுக்கும்போது என்ன ஸ்டோர் பண்ணமோ அதான் வெளியே வரும். அதே மாதிரிதான் இங்க பாருங்க, நம்மளோட வாழ்க்கை வசனத்துல கட்டப்பட்ட வாழ்க்கையா இருக்க வேண்டும். மாசத்துக்கு விழா ஆவிக்கு விழா இருக்க வேண்டும் பாருங்க. அதனால வந்து நம்முடைய வாழ்க்கையை நம்ம நிதானத்தை பார்க்க வேண்டும் பாருங்க. நம்ம ஆயிரம் வந்து நம்ம தேற்றுகிற ஒரு காரியங்களை எதுவும் கேட்டாலும் நம்ம வசனம் வந்து வசனத்துல மேல வந்து நம்ம வாழ்க்கை வந்து வசனத்துல கட்டப்பட்டிருந்துச்சுன்னா எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு நம்ம அடுத்த காரியங்களுக்கு போற அடுத்த ஃபார்வர்டு போறது பத்தி கரெக்டா இருக்கும். நம்ம அதே வந்து நம்ம வாழ்க்கை நம்ம கண்ணியை துவச்சுட்டே இருக்கணும் அப்படின்னா நிற்போம் பாருங்க, அந்த இடத்த தாண்டி போவோம், ஃபார்வர்டு மோடுக்கு போகணும் பாருங்க. வாசிப்பின காரியங்கள் வாசிக்க பாருங்க, எபேசிய 4:14 வாசிக்க பாருங்க. இப்போ அது வந்து இதே சபைக்கு எழுதும் பொழுது இதே போகிறது அங்க நிலையா பாருங்க. நாம் இனி குழந்தையாக இராமல் மனசனுடைய சூதும் வஞ்சகத்துக்கு எதுவான தந்திரமுள்ள போதவமாகிய பலவித காட்டினாலே அலைவரை போல அடிபட்டு அலைகிறாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்கும் எல்லாத்தையும் வளரும்படியாகவும் அப்படி செய்தார் சொல்ல பாருங்க. நம்ம குழந்தைகள் கிடையாது, நம்ம அசை வேதவசனத்தை கேட்கிறோம், வேதவசனத்தின் படி படிக்கிறோம், வேதவசனத்தை தியானிக்கிறோம், வேதவசனம் எனக்கு உள்ளே செல்கிறது, அது என்ன ஸ்ட்ராங்காக போயிருது, நான் எப்படிப்பட்ட பலவிதமான ஒரு சூழ்நிலையில் மத்தியில் இருந்தாலும் பலவிதமான நீங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி பலவிதமான போதைகள் மத்தியில் இருந்தாலும் சரிதான், போதைகள் மத்தியில் இருந்தாலும் சரிதான், பல காற்று பாத்தீங்களா, பல காற்றுலாம் அலைவரை போல அடைபட்டு அலைகிறாம இன்னும் சொல்றாரு. சோதனை வருது, பல காற்று வருது, பல சூழ்நிலை வருது, பல போதனைகள் வருது, அதையும் சொல்றாரு. மனசாடைய போதனைகள் வருது, சூது மஞ்சுக்கு தந்திரமான போதனைகள் வருது, இவைகள் மத்தியில வந்து நாம் இப்பயா இருக்கும். யூடியூப் வச்சு அவ்வளவு மெசேஜஸ் இருக்கு, நானே இப்ப நம்ம நிறைய மெசேஜ் சொல்லுங்க, பல உபதேசங்கள் வழியா நான் கடந்து வந்திருக்கிறேன் பாருங்க. பல ஒரு சபையிலே பார்த்தா என்ன சபையிலே இருக்கு பார்த்தா அந்த 80% சர்ச்சஸ் நான் போயிட்டு இருந்தேன், அதுல அதுக்காக நான் இருந்திருக்கிறேன் பாருங்க. அந்த நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க, ஆனா என்னுடைய ஆவியை நான் காத்துக் கொள்றதா இருக்கேன் பாருங்க. ஏன் காத்துக்கொள்ளா, வசனத்தின் அடிப்படையில் நான் போகும்போது என்னோட ஆவி காக்கப்படுகிறதா இருக்கு. இதெல்லாம் சொல்றா பாத்தீங்களா, 15 அதனால சத்தியாக இருந்து தலைவாக கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் உங்களால இருக்க முடிச்சிருக்காரு. கிறிஸ்துவுக்குள்ள வளர ஆரம்பிச்சோம், கிறிஸ்தவன் அஸ்திபாரத்தின் மேல நம்ம வாழ்க்கையை கட்டுறோம், கிறிஸ்தவனுடைய மூலக்கெல்லாம் இருக்கிறார், கிறிஸ்துவ சந்தா நமக்கு உண்டா இருக்கும்னா யாருமே நம்ம ஏமாற்ற முடியாது. நம்ம நினைச்சு நிற்போம் பாருங்க, எவ்வளவு பெரிய பெருமளை வந்தா இருந்துட்டுதான், எவ்வளவு பெரிய பெருந்தாக்கள் வந்தா இருந்துட்டுதான், தந்திரமான போதைகள் எவ்வளவு வந்தா இருந்துட்டுதான், நாம் வந்து நம்முடைய வசனத்தை நம்பி வாழ்வுகளா இருக்கும். நம்முடைய அஸ்திபர கிறிஸ்து, அதனால வந்து எந்த சூழ்நிலையும் நம்ம அசைக்கவே முடியாது. அதனால கேட்டுக்கொண்டிருக்கேன் சகோதர சகோதரிகளே, உங்களோட வாழ்க்கையில நீங்க வசனத்தின் அடிப்படையில உங்க வாழ்க்கையை கட்டமைப்பீர்கள் என்றால் உங்களை யாருமே ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க எப்படி எங்கேயும் ஏமாற மாட்டீங்க. உங்களோட வாழ்க்கை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் நீங்கள் உங்களுக்குள்ள போதித்து உங்களுக்குள்ள ஸ்டோர் பண்ணக்கூடிய வசதிகள் வந்து உங்க வாழ்க்கையை டிஃபென்ஸ் பண்ணும் பாருங்க. உங்க எதிர்காலத்தை வந்து உங்களுக்கு எதிராக உள்ள காரியங்களை டிஃபென்ஸ் பண்றதா இருக்கும். அதனால நம்ம கிறிஸ்துவுக்குள்ள எந்தளமோ அதிக அதிகமாக அழகிறோமோ அந்த அளவுக்கு இந்த வாழ்க்கையானது நினைச்சு கட்டப்படும். எப்பேற்பட்ட சூழ்நிலையை வந்தாலும் சரி, பெருந்தாற்று வந்தாலும் சரி, பெருமலை வந்து வந்தாலும் சரிதான், நம்மகிட்ட மோதிச்சு அப்படின்னா வேத வசதிகள் கட்டப்பட்ட வாழ்க்கையில மோதிச்சுன்னா அதுதான் தோத்து போற மொழியா இது நினைச்சுட்டு இருக்கும். அப்பேற்பட்ட விசுவாசியா நீங்க இருக்கணும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஜெபம் பண்ணணும். அன்பின் பல்லவத்துக்காகவே நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே, அவருக்கு சகலத்தின் தான் தரலன்னு சொல்லி ஆண்டவரே, எங்களுக்கு கிறிஸ்தவன் சிந்தை உண்டா இருக்கிறது என்று அறிவிக்கப்படியும் ஆண்டவரே,